வணக்கம் நேர்களே. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக்க ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 19 நாள், பராப்பவ ஆண்டு ஆனி மாதம் 21 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 5:57. இனி கேட்கலாம்

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர்வழிகள், கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற புளோரியானா ஸ்ட்ரைட் ஹாஸ் போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நற்காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 6:02. ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் காலை தென்றல் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம் குரலும் விளக்கமும். இன்றைய குரல், மக்கட்பேறு என்னும் அதிகாரத்திலிருந்து குரல் எண் 68. குரல், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. குரல் மீண்டும், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. மு வரதராசன் அவர்களின் விளக்கம், தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும். விளக்கம் மீண்டும், தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இன்பம் பயப்பதாகும். காலை தென்ற நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்

ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்டு ரசிக்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளை வேவ்ஸ் ஓடிடி தளத்தில் பார்த்து மகிழலாம்.

0: ஆறு மணி 5 நிமிடம் ஆவதற்கு 5 நொடிகள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து
1: This is Akashvani, the news read by Mehwash Fatima.

ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் காலை தென்றல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கிறோம். சிறிய விஷயங்களில் உண்மையாக இருங்கள், ஏனென்றால் அதில்தான் உங்களது வலிமை உள்ளது என்கிறார் அன்னை தெரசா. நிகழ்ச்சியில் அடுத்த பக்தி பாடல்

குத்துச்சண்டையில் அடுத்தவனை வீழ்த்துபவன் வீரன் அல்ல, மாறாக கோபம் வரும்போது தன்னைத்தானே அடக்கிக் கொள்பவனே வீரன் ஆவான் என்கிறார் நபிகள் நாயகம். ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் காலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பக்தி பாடல் அட்டா அலி ஆஷாத் பாடியது.

உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். காலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பக்தி பாடல் வாணி ஜெயராம் பாடியது.

தினம் காலை 6:28 ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு முறை நமது ஆசைகள் நிறைவேறும் போதும் மனம் மூலாதாரத்தின் புறம் திரும்பி தனது இயல்பான தன்னிலையான சந்தோஷத்தை தான் அனுபவிக்கிறது என்கிறார் ரமண மகரிஷி. நிறைவான பக்தி பாடல் எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இனி வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக, 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியின் தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் சகி ஒருங்கிணைந்த பெண்கள் உதவி மையம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விளக்கம் தருகிறார் சின்ன வேடம்பட்டி என் அனந்த கிருஷ்ணன் அவர்கள். மாலை 4:02 வடு நாடகம் எழுதியவர் ஜே மெடில்டா விமலா, படைப்பு ஆகாஷவாணி மதுரை. 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். 7:30 பிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம். 7:32 ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையே ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதிவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேரம் காலை 6:35.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 32°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 23°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம்

0: 80% 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% 90% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும்.
1: வேளாண் அறிவுரைகள் சில.
0: மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலை அடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். சமீபத்தில் விதைக்கப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். வடிகால் வசதி செய்த பிறகு 2-3 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்க அனுமதிக்கவும். ஈரப்பதமான சூழ்நிலைகளில் குலை நோய் ஏற்படுகிறதா என கண்காணிக்கவும். அறிகுறிகள் தென்பட்டால் கார்பன்டசம் என்ற மருந்தினை 1 லிட்டருக்கு 1 கிராம் என்ற அளவில் இட வேண்டும். நோய் தொற்று காணப்பட்டால் தலைச்சத்து உரங்களை மேலுரமாக இடுவதை தாமதப்படுத்தவும்.
1: பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45-60 நாட்கள் வயதுடைய நிலக்கடலைக்கு 1 ஹெக்டருக்கு 400 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணனைத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். நிலவும் சாதகமான காற்றின் வேகம், ஈரப்பதம் மற்றும் மேகமூட்டம் காரணமாக மஞ்சள் பயிரில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்பிருக்கிறது. நோயின் அறிகுறி தென்பட்டால் மேங்கோசப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் 0.25% 15 நாட்களுக்கு 1 முறை தெளிக்க வேண்டும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளலாம். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்க வேண்டும். ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ எருவுடன் கலந்து கொடுக்க வேண்டும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடி வீக்க நோய் வருவதை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பால் கறந்த பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவ வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
2: கோயம்புத்தூர் வேளாண்மை இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. மே மாதம் முடிய 149 மில்லிமீட்டர் மழை பெறப்பட வேண்டும். இதுவரையில் 59 மில்லிமீட்டர் மழை பெறப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு 1942 ஹெக்டரில் மக்காச்சோள சாகுபடி, சுல்தான்பேட்டை, பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, அன்னூர், காரமடை, மதுக்கரை, தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. மக்காச்சோளம் அதிக அளவு சக்தியினை கொண்டது. மாவுச்சத்து, நார்ச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தியினை வழங்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவு கொண்டது. இதயத்தை பாதுகாக்கக்கூடியது, குளூட்டோன் இல்லாதது, வைட்டமின்கள் உள்ளது, செரிமானத்தை துரிதப்படுத்த வல்லது, எடை குறைப்பதற்கு உகந்ததாகும், மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த மக்காச்சோளம் சாகுபடி செய்ய 15 லட்சம் ரூபாய் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் 9.2 லட்சம் மதிப்பீட்டில் தொழில்நுட்ப செயல் விளக்க திடல்கள் அமைக்க 137 ஹெக்டர் இலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் வீரிய ஊட்டரக விதைகள் 15 கிலோ, நுண்ணூட்ட கலவை 12.5 கிலோ, இயற்கை உரம் 12.5 கிலோ, திரவ உயிர் உரங்கள் 1 லிட்டர், இயற்கை உரம் 12.5 கிலோ, அமெரிக்க படைப்புழுக்களை தடுக்க மெட்டாரைசிம் அனிசோபிலியே 4 கிலோ, 2.5 ஏக்கருக்கு 11,500 ரூபாய் மானியத்தில் வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த சத்து மேலாண்மையில் சிறுதானிய நுண்ணூட்டச்சத்து 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோ அதிகபட்சமாக 675 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. மேலும் தழைச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் பயிர்களுக்கு வழங்கக்கூடிய திரவ உயிருரங்கள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு இனத்தில் கற்கள் கட்டுப்படுத்த மற்றும் மெட்டாரைசியம் அனிசோபிலியே 4 கிலோ 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. வீரிய ஒட்டுரக மக்காச்சோள விதைகள் கிலோவிற்கு 100 ரூபாய் மானியத்தில் வழங்கப்படுகிறது. இந்த தகவலை கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவிக்கின்றார்.
0: ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு: 2026-2027 ஆண்டில் கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் NADCP 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி 1-7-2026 முதல் 10-8-2026 வரை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் அமைத்து இலவசமாக போடப்படுகிறது. எனவே கால்நடை வளர்ப்போர் தங்களது அனைத்து பசுவினம் மற்றும்

0: எருமை இனங்களுக்கு விடுபடாமல் கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. இதில் கோடை காலத்தில் 135 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. மே மாதத்தில் 88 மில்லிமீட்டர் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நமது மாவட்டத்தில் ஆண்டின் முதல் பயிராக நிலக்கடலை சாகுபடி. பொள்ளாச்சி வடக்கு மற்றும் தெற்கு, ஆனைமலை, கிணத்துக்கடவு, மதுக்கரை, தொண்டாமுத்தூர், அன்னூர் மற்றும் காரமடை வட்டாரங்களில் பயிரிடப்படுகிறது. சென்ற ஆண்டு நமது மாவட்டத்தில் 1653 ஹெக்டேர் பரப்பளவில் நிலக்கடலை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. மாவட்டத்தில் சென்ற ஆண்டு சராசரியாக 2.5 ஏக்கருக்கு 1918 கிலோ மகசூல் பெறப்பட்டது. நடப்பு 2026-2027 ஆண்டு கோவை மாவட்டத்தில் சமையல் எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொருட்டு தேசிய சமையல் எண்ணெய் வித்து இயக்கத்தின் கீழ் நிலக்கடலை பயிரில் மதிப்பு சங்கிலி தொகுப்பு வேல்யூ செயின் கிளஸ்டர் மற்றும் வட்டார செயல் விளக்கத்திடல் அமைக்க 99.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் பெறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் நிலக்கடலை சாகுபடி பரப்பினை அதிகரித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதே பிரதான நோக்கமாகும். இம்மாவட்டத்தில் ஆனைமலை, அன்னூர், காரமடை, பொள்ளாச்சி வடக்கு, தெற்கு மற்றும் தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் 1250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 4560 ரூபாய் மதிப்பிலான விதைகள் வழங்கப்படுகிறது. மேலும் அன்னூர், கிணத்துக்கடவு மற்றும் மதுக்கரை வட்டாரங்களில் 250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 5600 ரூபாய் மானியத்தில் உயர் விளைச்சல் ரக நிலக்கடலை விதைகள், நிலக்கடலை நுண்ணூட்ட சத்துக்கள், இயற்கை உரம், ட்ரைகோடர்மா விருடி மற்றும் வேம்பு பூச்சிக்கொல்லி மருந்து ஆகியவைகள் மானியத்தில் வழங்கப்படுகின்றன. எனவே நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகி மதிப்பு சங்கிலி தொகுப்பிலும் வட்டார செயல் விளக்க திடல்களுக்கும் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

அகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேர்களே, பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மதியம் 2:30 கேட்கலாம் ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கும் சிறுதொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விளக்கம் தருகிறார் சின்ன வேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.

மாலை 4:02 நாடகம். இன்றைய நாடகத்தின் பெயர் வடு. எழுதியவர் ஜே. மெடில்டா விமலா. படைப்பு ஆகாஷவாணி மதுரை.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் நேர்களே, இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.

0: வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் முறை 100 ஆண்டுகளாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்த கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை உரிய முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் யோசனை முதலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 5% அளவிற்கு எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விழிப்புணர்வு, சிகிச்சை, மறுவாழ்வு, மறு ஒருங்கிணைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். சமூகத்தில் இருந்து போதைப் பொருள் பழக்கத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு வீரேந்திரகுமார் கேட்டுக்கொண்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் 1,875 ரூபாயிலிருந்து 2,125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தில் பிஜேபி கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவதுடன் அரசியல் பணிகளை தொண்டர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், போதைப் பொருள் புழக்கம் போன்றவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மாநில அரசு எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளாத காரணத்தால் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்று திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணையின் கட்டுமானம் தமிழகத்தின் நீர் உரிமையும் காவிரி டெல்டா பகுதியின் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், விவசாயிகள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் அவர் வலியுறுத்தினார். மாநில அரசு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டார். தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனை

0: இதையடுத்து குற்றாலத்தில் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே இயற்கை அழகு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக சீசன் துவங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி மாவட்டம் நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அருவிக்கரையின் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் வடபகுதியை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 10,000-க்கும் அதிகமான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் சிபிஐ நடத்திய சோதனையின் போது சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்தது உட்பட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கு நேற்று நிறைவடைந்தது. நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சத்துணவு கூட மற்றும் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து மாநில அரசு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் புலிக்கரையில் நபார்டு திட்டத்தின் கீழ் 42 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் புதிய கால்வாய் பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகாய் கோச்சா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கூர் ஸ்வாஸ்திகா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலிவாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை மாநில அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 6:55. சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
5: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலைக இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ கிளைமேட் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு குளிர்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம், ஏன்னா நைட் எல்லாம் ரொம்ப கூலிங்கா இருக்கு. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாமே இந்த கோல்ட் கிளைமேட்டுக்கு செட் ஆகுற மாதிரியான மூலிகைகள் பத்தி தான் நம்ம டெய்லியும் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை பாத்தீங்க அப்படின்னா

கற்பூர வள்ளி இலை. ஸோ என்ன சளி காய்ச்சல் அப்படின்னாலும் எல்லார் வீட்லேயும் கற்பூர வள்ளி இலை இருக்கும். இதை வந்து தட்டி போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சு தனியாக குடிப்போம், கஷாயம் மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய மருத்துவ பலன் இருக்கக்கூடிய கற்பூர வள்ளி இலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆப்பிளை விட 42 மடங்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய கற்பூர வள்ளி இலைன்னு கூட சொல்லலாம். வற்றாத மூலிகை, இதை வந்து ட்ரையாக கற்பூர வள்ளி இலை யாராவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தண்ணியே ஊற்றலனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எப்பயுமே இருக்கும். எடுத்து மூந்து பார்த்தா அப்படி ஒரு வாசனை இருக்கும். கோல்டு, ஃபீவரு, ஆஸ்துமா, இளநரைய கூட சரி பண்ணும். டேண்ட்ரஃப் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்பவே இஃபெக்டிவான ஒரு மூலிகை தான். நம்ம இப்போ மாடர்ன் சீசனிங்ல இந்த சில்லி ஃபிளேக்ஸ், ஒரிகானோ அந்த மாதிரிலாம் போடுறோம்ல, அதுல ஒரு ஒரிகானோக்கு ஆல்டர்னேட் பண்ணக்கூடியது தான் இந்த கற்பூர வள்ளி இலைன்னு கூட சொல்லலாம். ஸோ எப்போ பாரு கற்பூர வள்ளினா சளி காய்ச்சலுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், அதை விட அதிக நிறைய பலன்கள், என் கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கு கூட இது ரொம்பவே இஃபெக்டிவா இருக்கும். அந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், 100 கிராம் ஆப்பிள்ல 5 கிராம் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா, அதை விட அதே கிராம்ல 42 மடங்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கற்பூர வள்ளி இலையில இருக்கு. அப்ப என்ன டாக்டர், ஆப்பிள் சாப்பிட வேணாம்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஆப்பிள சாப்பிட வேணாம்னு சொல்லல, கற்பூர வள்ளி இலைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி வந்து சளி தொந்தரவை சரி பண்ணுவாங்க. நெஞ்சில ரொம்ப சளி கோர்த்து இருக்கும் தெரியுங்களா, அந்த நெஞ்சு சளியை ஃபுல்லா மெல்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்து வெளியேற்றுற ஒரு எக்ஸ்பெக்டோரன்ட்னு சொல்லுவோம், வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கற்பூர வலிக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இதை சார் எடுத்து தேன்ல கலந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் தொண்டை வலிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ரெமெடிங்க. தொண்டைக்காரர்கள் இந்த கிளைமேட்ல பாத்தீங்கன்னா, இந்த குளிர் காத்து அடிக்கிறதுனால தொண்டையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரைனஸ் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகி கரக்கரான இருக்கிறது, தொண்டை அரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமா வரக்கூடிய சீசன் தான் இது. அந்த தொண்டை கரகரப்புக்கு ரொம்ப, தொண்டை வலிக்கு பாத்தீங்கன்னா இந்த சார் வந்து ரொம்ப எஃபெக்டிவ். கற்பூர வள்ளி இலையோட சாறு நல்லா கொதிக்க வச்சு நீங்க வந்து கார்கிள் பண்ணுவாங்க இல்லையா, வாய் கொப்பளிக்கிற மாதிரி பண்ணுவாங்க.

குட் மார்னிங் மக்களே, நேரம் காலை 7 மணி, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இனி கேட்கலாம் இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் உங்களுடன் லக்ஷ்மி தேவி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். முத்தான 3 பாடல்கள் கேட்டோம் இல்லையா? ஸோ முதல் பாடல் நீ பாதி நான் பாதி திரைப்படத்திலேருந்து மரகதமணியுடைய இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் வாலி. இரண்டாவது பாடல் கேட்டோம் பெண்மணி அவள் கண்மணி திரைப்படத்திலேருந்து சங்கர் கணேஷுடைய இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் வாலி. மூன்றாவது பாடல் தங்க மனசுக்காரன் திரைப்படத்திற்காக கேட்டோம். இளையராஜாவுடைய இசையில் எஸ் ஜானகி மனோ பாடியது பாடலாசிரியர் கங்கை அமரன். நேரிலே நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தளவில் சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். திருப்பூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகுங்க. சேலத்தை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், பாலக்காடில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். ஊட்டியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். சென்னை மெத் சென்டரிலிருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட் இது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து. இணைந்திருங்கள் நேர்களே.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.

இனி விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க நாடுகள் ஜனநாயக நடைமுறைகள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் சட்டத்தின் அடிப்படையிலான ஜனநாயக ஆட்சி முறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதன் மூலம் நீண்டகால அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் தொடங்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் ஆய்வகம் இந்தியாவின் தொழில்நுட்பத்துறையின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு பெருமளவிலான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்.

0: தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் தொடங்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் ஆய்வகம் இந்தியாவின் தொழில்நுட்பத்துறையின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு பெருமளவிலான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஒமான் ஆகிய நாடுகளில் இம்மாதம் 10ஆம் தேதி அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். மேலும் அந்நாடுகளுடனான நலன் சார்ந்த அம்சங்கள், பிராந்திய மேம்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நியூயார்க் செல்லும் அவர், 2028-2029ஆம் ஆண்டில் ஐநா பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பினருக்கான நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறும் இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,875 ரூபாயிலிருந்து 2,125ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மிசோரம் மாநில வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு வெளிநாட்டினர் பெயரும் இடம்பெறவில்லை என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மே மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் வெளிநாட்டினர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் முழுமையான சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். ஒவ்வொரு வாக்காளர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று வாக்காளர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 3வது கட்டமாக 16 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மிசோரம் 100% பணிகளை நிறைவு செய்துள்ள முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வர்த்தக வங்கிகளை காட்டிலும் கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அம்மாநிலத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமான கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாகவும், நாட்டிலேயே பெருமளவிலான கூட்டுறவு சங்கங்கள் நிறைந்த மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்வதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 35 டிராக்டர் மற்றும் 6 பயன்பாட்டு வாகனங்களை அம்மாநில விவசாயிகளுக்கு வழங்கி பேசினார். அம்மாநிலத்தின் மண் வளத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொண்டு வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மிக முக்கிய பொருளாதார நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸ் தெறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளம் ஆகியவற்றை உறுதி செய்வதில் இரு நாடுகளும் இணைந்து

0: செயல்படும் என்று திரு ஆண்டனி அல்பனீஸ் கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கர்நாடகா, ராஜஸ்தான், தெலங்கானா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, சத்தீஸ்கட், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் தென் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் உள்ள 14 மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து கேரளம் லட்சத்தீவு கடற்பகுதிகளில் அலைகளின் சீற்றம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பை, தானே, பால்கர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்குர் பட்டாச்சார்ஜி ஸ்வாஸ்திகா கோஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் சீதல் தேவியும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பூஜா ஜெயச்சனும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத் துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் காலை 7:25, 22 நொடி ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இன் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேர்களே, அந்தியோதய அன்ன யோஜனா பயனாளிகளுக்கான உணவு தானிய உரிமையை திருத்தியமைக்க எந்த சட்டத்தில் திருத்தம் செய்யணும் அப்படின்னா அரசாங்கம் முன்மொழிஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கான பதில உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர்னையும், ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்ற எங்களுடைய அஃபீஷியல் ஃபேஸ்புக் பக்கத்துலையும் இன்னொரு தடவை சொல்றேன், AAY அதாவது அந்தியோதய அன்ன யோஜனா பயனாளிகளுக்கான உணவு தானிய உரிமையை திருத்தியமைக்க எந்த சட்டத்தில் திருத்தம் செய்ய அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது.

பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வாலி. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியின் தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: You know, I'm taking it all in today.
1: And quite rightly, she should. Other wins in the women's draw. A big win for Madison Keys, who came from a set down and knocked out last year's finalist Amanda Anisimova in three sets on centre. Marta Kostyuk made it through past American Emma Navarro in three sets, as too did Marie Buskova against Ludmila Samsonova. While in the men's draw, the second seed and French Open champion Alexander Zverev came through in straight sets. The fifth seed Alex de Minaur was also through to the second week, and they're joined by the ninth seed Italian Flavio Caboli.
2: So lots of the winners then from day six of the championships, Delith, but the return of the Williams sisters has been the big topic of interest this week, but we won't get that last hurrah.
1: I know, yes, a huge story all week, as you can imagine, Lee. No, the sisters, who are the six-time doubles champions here, were expected to make their much-anticipated comeback a little later on Saturday. They had to withdraw from the event, though, as Serena Williams failed to recover from a knee injury that she picked up in her singles comeback match against Maya Jonk on Tuesday night. In a statement, Serena said she was heartbroken, but that, to quote, coming back to compete again has been a gift, and the opportunity to play alongside Venus once more meant the world to me. I did everything I could to be ready, but unfortunately my knee just isn't ready to compete. So it wasn't to be for the Williams sisters, Lee, but plenty else happening on a dramatic day here.
2: Yes, absolutely. I know many will be disappointed not to see those great champions in action one more time. But yes, we've been really treated, haven't we, today? Della, thank you very much. That is it from Wimbledon Update for today. Join us next time.
3: Akashwani Coimbatore, 103 FM, Kelinga Rasinga.
4: நேர்கள் இதுவரை கேட்டது விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியின் தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். அந்தியோதய அன்ன யோஜனா பயனாளிகளுக்கான உணவு தானிய உரிமையை திருத்தி அமைக்க எந்த சட்ட திருத்தத்தில் அரசாங்கம் வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நிறைய நேர்கள் சரியான பதில்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் பார்க்கலாம் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ, கோணமலை ஆனந்தன், சிறுமுகை சோமுகலைவாணி, வி பிரபு ராஜபாளையத்திலிருந்து, ஐயனார் முதுக்குடியிலிருந்து உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து சொல்லியிருக்காங்க, கோவை மேட்டுப்பாளையம் ஜோதி ரமேஷ் பதில் சொல்லியிருக்காங்க, குகன் நஞ்சுண்டாபுரத்துலேருந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் விஷ்ஸோடு சேர்ந்து பதிலையும் சொல்லியிருக்காங்க, கணேஷ்மூர்த்தி சூலூர்லேருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான், தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி சொல்லியிருக்காங்க, மந்திரிகா மல்லிகா மந்திராச்சலம் பிரியங்கா பெரியவதம்பச்சேரியிலேருந்து, மல்லிகவுண்டன் பாளையம் விமலா வேணுகோபால் பூப்பனா, பிடம்பள்ளி வாசுதேவன், தொடர்ந்து வீரதுரை அரியலூர்லேருந்து. ஓகே, இன்னும் சரியான பதில்கள் வந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது கேட்கலாம் தொடர்ந்து பாடல்களோடு.

0: உனக்காக ஒரு ரோஜா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். டி ராஜேந்தர் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா பாடியது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: சுற்றுச்சூழலில் மரங்களின் பங்களிப்பு மிக அதிகம். அதிலும் குறிப்பாக மூங்கில் மரம், பச்சை தங்கம்னு கூட இந்த மரத்தை சொல்றாங்க. மூங்கிலை மரம்னு நாம சொன்னாலும் இது ஒரு புல் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க தாவரவியல் அறிஞர்கள். கட்டுமான பொருட்கள், கைவினை பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், பாலங்கள் கட்ட, எரிபொருளாக,

0: காகித உற்பத்திக்கு இப்படி பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக மூங்கில் சுமார் 40 மீட்டர்கள் உயரம் வரை வளரக்கூடியது, அதுவும் மிக வேகமாக வளரக்கூடியது. அதனால மற்ற மரங்களை விட அதிக அளவு, அதாவது சுமார் 35% அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுவதாக கூறுகிறார்கள் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள். ஒரு மூங்கில் மரமானது 7 ஆண்டுகள்ல சுமார் 2 டன்கள் வரை கார்பனை உட்கொள்கிறது. இதன் வேர்கள் அடர்த்தியாக ஆழமாக நிலத்தில் உள்ள மண்ணை உறுதியாக பிடித்துக் கொள்வதால வெள்ளப்பெருக்கின் போது மண்ணரிப்பு தடுக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மழை நீரை பூமிக்குள் ஊடுருவ செய்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துகிறது. பல பறவைகள், விலங்குகள் மற்றும் பூச்சி இனங்களுக்கு உணவாகவும் இருப்பிடமாகவும் அமைகிறது மூங்கில் மரங்கள். குறிப்பாக மூங்கில் வவ்வால்கள், மலை கொரில்லாக்கள், மடகாஸ்கர் லெமூர்கள் போன்றவற்றை கூறலாம். மூங்கிலின் வேர்கள் மற்றும் இலைகள் பாரம்பரிய மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படுகிறது. மூங்கில் அரிசி அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. இந்த மரத்தோட வேர்கள் 20 சென்டிமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் வரை பூமிக்குள் சென்றடையும் திறன் கொண்டது. காட்டுத்தீ, புயல் போன்ற இயற்கை பேரிடர்கள் மூலம் சேதமடைந்தாலும் அவை மீண்டும் துளிர்த்து வளரும் இயல்புடையவை. ஏன்னா இதன் வேர் கிழங்குகளின் ஆயுட்காலம் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக உயிர்ப்புடன் இருக்கும் தன்மை கொண்டது. சுற்றுச்சூழலுக்கு இவ்வளவு நன்மைகளை தரும் மூங்கில் மரங்களை மலை பிரதேசங்கள், பூங்காக்கள், பள்ளத்தாக்குகள், ஆற்றங்கரை, குளக்கரை ஓரங்கள் மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமுள்ள இடங்களில் நட்டு வளர்த்து பயன் பெறுவோம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: You are listening Akashvani Coimbatore 103 FM. Stay tuned.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில 8:50-க்கு சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இன்னைக்கு கேட்க மறக்காதீங்க. ஓகே, வசந்த இல்லம் நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நிறைய பேர் வந்து கேட்டு எங்களுக்கு ஆதரவாக கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி இருக்குது, கேட்க மறக்காதீங்க. நம்ம இப்போது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து சரியான பதிலை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக இன்னொரு முறை கேள்வியும் சொல்கிறாங்க. அந்தியோதய அன்ன யோஜனா பயனாளிகளுக்கான உணவு தானிய உரிமையை திருத்தி அமைக்க எந்த சட்டத்தில் திருத்தம் செய்ய அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது? ஸோ இதுக்காக இன்னும் இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அந்த வரிசையில் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்குறப்போ, ஆலங்கொம்பு தண்ணித்திடம் விஜயகுமார் மாமகேஸ்வரி சொல்லியிருக்காங்க, கஞ்சம்பட்டி சண்முக ஆனந்தம், தொடர்ந்து சங்கேஸ்வரன் மஞ்சுளா தர்ஷன் கீதா, சிறுமுகை வெள்ளிக்குப்பம் பாளையத்திலிருந்து சிங்காநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன் சொல்லியிருக்காங்க, ஓகே, விஸ்வம் அறந்தாங்கியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, கேன்பாளையம் பேச்சிமுத்து புலுவாபாளையம் ஆனந்தமுருகன் அவினாஷி பிரபு தேவி ஸ்ரீ சாயவங்களும் சொல்லியிருக்காங்க, சண்முக சுந்தரம் விநாயகபுரம் கோவையிலிருந்து திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரீஷ் நங்கவள்ளி ராஜாராம் கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலிருந்து வணக்கங்க அப்படின்னு சொல்லி பதிலையும் சொல்லியிருக்காங்க, மூக்குனூர் சண்முகாநகர் சிவகாமி சிவசாமி நிர்மலா திவ்யபாரதி செந்தில் பிரபு உற்சாகமான காலை வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்நிகழ்ச்சியில் நாங்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். சரியான பதில் இதுதான் அப்படின்ட்டு சீப்பு சோமாஸ் கந்தமூர்த்தி பல்லம்பட்டி சிவகுமார் புவனேஸ்வரி இவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. என்ன பதில் அப்படின்றத பாடல்களை தொடர்ந்து நம்ம கேட்கலாம். இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

இனிமையான பாடல்களை கேட்டு இசை மழையில நினைஞ்சிட்டு இருக்கோம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இன் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில கேட்ட பாடல் நாளைய மனிதன் திரைப்படத்திலிருந்து. பிரேமி ஸ்ரீனியுடைய இசையில SP பாலசுப்ரமணியம், கேஎஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் முத்துபாரதி. ஓகே, இன்னும் யாரெல்லாம் சரியான பதில சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாமா? யாரு அப்படின்னு பாக்குறப்போ, எஸ், ஜெயபால் ஈச்சனாரிலேருந்து சொல்லியிருக்காங்க. வி என் இளங்கோ சாமி செட்டிப்பாளையத்துலேருந்து, சாமி செட்டிப்பாளையத்துலேருந்து கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவஹர் இவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. நிறைய நேர்கள் பதில் சொல்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கீங்க, அதுக்கே பெரிய வாழ்த்துக்கள். சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர்லேருந்து, நெல்மேடு பூங்குழலி நாகராஜ சோழன், விஜயதென்றல் நாமக்கல்லிருந்து,

ராயப்பன் ரஜி ரெஃப்ரி இவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. காளிபாளையம் திருப்பூர்லேருந்து வைத்தீஸ்வரன் சாந்தி நந்தினி இவங்க வந்து பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு இவங்க சொன்ன பதிலும் சரியாக தான் இருக்குது, அக்செப்ட் பண்ணிக்கலாம். எஸ் ஐஸ்வர்யா மித்ரன், எஸ் அக்ஷய் மீனாட்சி மணிநகரம் மதுரையிலிருந்து, கே கோவிந்தராஜ் மாரிச்செட்டிப்பதி கோவை தேவராயபுரத்துலேருந்து, சுகம் ராஜா வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லறதுக்கு முயற்சியும் பண்ணியிருக்காரு. சகாதேவன் பெரியநாயக்கம் பாளையத்திலிருந்து, திருப்பூர் குருவாயூரப்பன் நகர்லேருந்து பிரபஞ்சன் யஷ்வந்த், ஹோப் காலேஜ் பிரணயா குகன், கோவை ரத்னபுரி ராஜா முகமது, பாரதி மகாலிங்கம் கல்விவலசு பகுதியிலேருந்து துரைசாமி, ஜமீன் ஊத்துக்குழி. சூப்பருங்க, யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம படிச்சுட்டோம். ஓகே, இப்போது என்ன சரியான பதில் அப்படின்னு பார்க்கலாம். அந்தியோதய அன்ன யோஜனா பயனாளிகளுக்கான உணவு தானிய உரிமையை திருத்தியமைக்க எந்த சட்டத்தில் திருத்தம் செய்ய அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது? இந்த கேள்விக்கான சரியான பதில் வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 பார்த்தீங்களா, தேசிய உணவு பாதுகாப்பு திருத்த மசோதா 2026. ஆனால் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 இந்த சட்டத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா திருத்தம் செய்யணும் அப்படின்னு முன்மொழிஞ்சிருக்காங்க. எதுக்காக இந்த திருத்தம் அப்படின்னு பார்க்குறப்போ, தற்போதைய முறையில் ஒரு அந்தியோதயா அதாவது ஏஏஒய் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க குடும்பத்தில் 2 பேர் இருந்தாலும் 35 கிலோ தானியங்கள் தான், 6 பேர் இருந்தாலும் 35 கிலோ தானியங்கள் தான். இந்த சமநிலை இல்லாத ஒரு நிலைமை நிலவுது இல்லையா, இதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு நபருக்கு அதாவது ஏஏஒய் அட்டைதாரருக்கு 7 கிலோ இலவச உணவு தானியங்கள் வந்து நிச்சயமா வழங்கப்படும். ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஒரு சமநிலை இல்லாத ஒரு நிலையை வந்து சமமாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நபருக்கு 7 கிலோ அரிசி வந்து வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வறுமை கோட்டிற்கும் கீழ் இருக்கக்கூடிய அதாவது புவரஸ்ட் புவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு இது வந்து சேரும் அப்படின்றதையும் நம்மளுடைய அரசு குறிப்பிட்டிருக்காங்க. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இதுவரைக்கும் வந்துட்டு பதில் சொல்ல முயற்சித்த பதில் சொல்ல எல்லா நேயர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: இசை மாறிய பறவைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் ஜானகி, பி ஜெயச்சந்திரன் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: ஒரு குளிர்பான கிடங்குனா ஒரு இடத்துல வந்து அமைச்சு கொடுத்துற போறோம். ஸோ இதுலேயும் இன்றைக்கெல்லாம் வந்து மாடுலார் டைப்புன்னு சொல்லுவோம், உங்களுக்கு எல்லாமே கழட்டி மாட்டிக்கிற மாதிரி வந்துடுச்சு. இப்போது ஒரு சிலர் வாடகை இடத்துல ஆரம்பிக்கிறாங்க, அப்போது 6 மாதம் 1 வருஷம் அங்கே வாடகை இடத்துல இருப்பாங்க, அப்புறம் அவங்க சொந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்னா இதை அழகாக கழட்டி எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி வந்துடுச்சு இன்றைக்கி எல்லாமே, எதுவுமே பெருசாக சேதமாகாது, எல்லாமே எடுத்துகிட்டு போய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
3: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
4: கேட்டு பயன் பெறுங்கள்.
0: நேர்களே, இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மறு ஒளிபரப்பு கேட்கலாம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. நாம இப்ப கேட்டுட்டு இருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை கண்டினியூ பண்றதுக்காக இங்க சாரோ காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து. நன்றி நேர்களே.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள் நீர்வழி கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.

0: தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங். நேரம் 8:20 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்க போறோம். ஓகே, சண்டே அதுவுமா சாரிகேஷ்னே ஷோ பண்ண வந்தாச்சு. உங்களுக்காக தகவல்களும் எடுத்துட்டு வந்தாச்சு. நீங்களும் கேட்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸ்டேட்யூன் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

காதல் படத்துல இருந்து ஜோஷ்வா ஸ்ரீதர் மியூசிக்ல நான் முத்துக்குமார் லிரிக்ல ஹரிச்சரன் ஹரிணி பாடின பாடல் கேட்டோம். 8:08:23 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலே அதுக்கு குடியுரிமை இருக்கு. இந்தியாவில் ஏன் இந்த விதி இல்லை? அமெரிக்கா இந்தியா இந்த ரெண்டு நாடுகளும் உலக அளவில் பெரிய ஜனநாயக நாடுகள் அப்படின்னாலும் குடியுரிமை சட்டங்களில் அவங்களுக்கு மாறுபட்ட கொள்கைகள் இருக்கு. அமெரிக்கா மண்ணுடைய உரிமைக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது இந்தியா இரத்த உறவுக்கும் சட்டப்பூர்வ பின்னணிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுடைய அரசியலமைப்புடைய 14th திருத்தம் இமிக்ரேஷன் சட்டத்துப்படி அமெரிக்க மண்ணில் பிறக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையும் தானாகவே அந்த நாட்டுடைய குடிமக்கனாக மாறிடுது. இதை சட்டமொழியில் வந்து மண்ணின் உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நேர்மாறாக இந்தியாவுடைய கொள்கை முற்றிலும் மாறுபட்ட இரத்த உறவு சார்ந்த விதிகளுக்கு கீழே செயல்படுது. இந்தியாவில் ஒரு காலத்தில், அதாவது ஜனவரி 26, 1950 June 30, 1987 வரைக்குமே அமெரிக்கா மாதிரி பிறப்புடைய அடிப்படையில் தாராளமாக குடியுரிமை வழங்கப்பட்டுச்சு. அப்படின்னாலும் எல்லை பாதுகாப்பு, அண்டை நாடுகளிலிருந்து சட்டவிரோத ஊடுருவல் இந்த மாதிரியான அச்சுறுத்தல்களால் இந்திய குடியுரிமை சட்டம் 1955 பிரிவு 3 பலமுறை திருத்தப்பட்டுச்சு. குறிப்பாக 2003 திருத்தப்பட்டதுக்கு அப்புறமா இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கணும் அப்படின்னா குழந்தையுடைய பெற்றோர்ல ஒருத்தங்க இந்திய குடிமக்களாக இருக்கணும். இல்லை அப்படின்னா என்னன்னா இன்னொருத்தங்க வந்து சட்டவிரோதமா குடியேறினவங்களா இருக்கக்கூடாது அப்படிங்கிற விதிகள் கட்டாயமாக்கப்பட்டுச்சு. இந்தியா நாட்டுடைய பாதுகாப்பு, மக்கள் தொகை கட்டுப்பாடு, சட்டவிரோத ஊடுருவல் தடுப்பு இது எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய சட்டங்களை மாற்றி அமைச்சுக்குச்சு.

0: செல்லமை படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல மகதி பாடின பாடல் கேட்டோம். பாடல் ஆசிரியர் வைரமுத்து. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: Akashvani presents Morning News. Good morning, I am Saira Mujtaba. The headlines. Prime Minister Narendra Modi launches next phase of regional air connectivity scheme Viksit Udan to give fillip to air travel in Tier 2 and Tier 3 cities. Government hikes onion procurement price for price stabilization buffer by 13% to 2,125 rupees per quintal to boost farmer income. IMD says monsoon rains will continue to lash large parts of the country over the next few days. Australian Prime Minister Anthony Albanese hails India as key economic partner ahead of Prime Minister Modi's visit. And in football, France and Morocco enter quarterfinals of FIFA World Cup. And now the news in detail. Prime Minister Narendra Modi launched the next phase of regional air connectivity scheme Viksit Udan in Jodhpur, Rajasthan yesterday to give fillip to air travel in Tier 2 and Tier 3 cities and remote regions. Addressing a massive gathering, the Prime Minister said that under the new phase of Udan scheme, smaller cities and remote regions will be connected through air connectivity.
2: Udan Yojana ke naye charan ki bhi shuruaat hui hai. इसके तहत छोटे छोटे शहरों और दूर दराज के क्षेत्रों को एयर कनेक्टिविटी से जोड़ा जाएगा. साथ ही अब जयपुर में मेट्रो का

0: Meanwhile, in the final round of 32 match played yesterday at Kansas City Stadium, Colombia espoused Ghana 1-0 to secure a place in the round of 16. They will now face Switzerland for a spot in the quarterfinals. With Vikas, Chirag Jha from Sports Desk.
1: In men's cricket, England defeated India by 4 wickets in the second T20 international of the 5-match series at Old Trafford in Manchester yesterday. And now for a look at today's newspapers, it's over to VC Pramod.
2: Thank you, Saira. Papers have widely noticed Prime Minister Modi's visit to Gujarat and Rajasthan, where he inaugurated path-breaking developmental projects, while the new EV policy in the state capital has also gained traction. Hindustan Times writes, India overcame crisis on refining prowess. Will keep building, says Prime Minister. The Hindu notes, Modi inaugurates semiconductor facility in Gujarat. The Sunday Express headlines, new EV policy empowers middle class. Delhi transforming has chosen a new direction for cleaner, more modern future. Sunday Times informs, City Court cites Supreme Court order, denies bail to Sharjeel Umar. Telegram told to act against piracy or face action, writes the Economic Times. And finally, indeed, love knows no bounds. The Sunday Express writes about one Zeeshan Ahmed who crossed the LOC to meet his love, Ira Majid. The two had fallen in love over Snapchat. A month after he crossed LOC for love, 22-year-old POK man sent back. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Pramod. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi launches next phase of regional air connectivity scheme Viksit Udaan to give fillip to air travel in Tier 2 and Tier 3 cities. Government hikes onion procurement price for price stabilization buffer by 13% to boost farmer income. IMD says monsoon rains will continue to lash large parts of the country over the next few days. Australian Prime Minister Anthony Albanese hails India as key economic partner ahead of Prime Minister Modi's visit. And in football, France and Morocco enter quarterfinals of FIFA World Cup. And with that, we end the morning news. Have a great day.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். தாவர இனங்களையும் காக்க உதவுது. பருவநிலை மாற்றம், வாழிட சீரழிவு, இந்த மாதிரியான காரணங்களால தாவர இனங்கள் அழிந்து வருது. அறிவியலால அடையாளம் காணப்படுறதுக்கு முன்னாடியே பல தாவரங்கள் அழியக்கூடிய ஆபத்தும் இருக்கு. அதனால தாவரவியலாளர்கள் அதை பதிவு செய்யக்கூடிய பணியில தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. இதுவரைக்கும் மதிப்பீடு செய்யப்பட்ட தாவரங்களை 40% அழிவுடைய விளிம்புல இருக்கிறதாவும், 3.3 லட்சம் தாவரங்கள் இன்னும் மதிப்பீடு செய்யப்படாம இருக்கிறதாவும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கியூ ராயல் தாவரவியல் பூங்காவுடைய விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. இந்த சவாலை எதிர்கொள்றதுக்காக டிஜிட்டல் மயமாக்கல் உதவும் அப்படின்னு சொல்றாங்க. கியூ ராயல் தாவரவியல் பூங்காவுடைய தாவரவியலாளர்கள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. உலக அளவில் 14.5 கோடி ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு. சார்லஸ் டார்வின் சேகரிச்ச ஆவணங்கள் உட்பட 74 லட்சம் ஆவணங்களை இந்த அமைப்பு இணையத்தில் பதிவேற்றிருக்கு. நுண்ணிய தாவர வகைகளை அடையாளம் காண்றதுக்காகவும், பருவநிலை மாற்றத்துடைய தாக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பேருதவியாக இருக்கு. சில நேரங்களில் நிபுணர்களை விட துல்லியமாக ஏஐ செயல்படுறதாகவும் கியூ ஆய்வாளர்கள் ஆச்சரியமாக சொல்கிறாங்க. பல்லுயிர் வளம் மிக்க மடகாஸ்கர்ல பல நூற்றாண்டுகள் பழமையான 37,000 ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு. இது மூலமா பல்லுயிர் பெருக்கம் குறித்த புதிய தகவல்களும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 180 ஆண்டுகள் பழமையான பூஞ்சை மாதிரிகளிலிருந்து மரபணுக்களை மீட்டெடுத்து எதிர்கால மருத்துவ ஆய்வுகளுக்கு பயன்படுத்துறதுக்காகவும் இந்த ஏஐ வழிவகுத்திருக்கு.

0: சுள்ளான் படத்துல இருந்து வித்யாசாகர் மியூசிக்ல கபிலன் லிரிக்ல ஹரிஹரன் சுஜாதா மோகன் பாடின பாடல் கேட்டோம்.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரீஃப் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. அப்பா என்ன வேலு அப்படிங்கிற மாதிரி உலக நாடுகள்ல

வந்து வெப்ப அலைகள் வீசிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் அந்த வெப்பத்தை சமாளிக்கிறதுக்கு சீனா ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்து உலக நாடுகளே ஆச்சரியப்பட்டு போயிருக்குன்னா கேட்டுக்கோங்களேன். சீனாவில் கடும் வெப்பத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் அடுக்குமாடி கட்டிடங்களுடைய மேற்கூரையிலிருந்து செயற்கையாக நீர் தெளிக்கக்கூடிய ரூப் டாப் ரெயின் முறையை இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது கவனம் ஈர்த்திருக்கு. உலகம் முழுக்க வரலாறு காணாத அளவுக்கு கடுமையான வெப்ப அலைகள் வீசி வரக்கூடிய இந்த நிலையில் அவங்கவுங்க நாடே பாதுகாப்பாகவும் குளிர்ச்சியாகவும் வச்சிருக்க பல புதிய தீர்வுகளை ஆராய தொடங்கி இருக்காங்க பல்வேறு நாடுகள். அந்த வகையில் சீனா வெயில் காலங்களில் வெளிப்புற வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய வானளாவிய உயரமான கட்டிடங்களுடைய கூரைகளை மிஸ்ட் கூலிங் அமைப்புகள் நிறுவப்பட்டு வருது. இதுக்கு உயரமான கட்டிடங்களுடைய உச்சியில பிரத்யேகமான முனைகள் பொருத்தப்பட்டு வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் அது வழியா மிக நுண்ணிய நீர்த்துளிகள் பனிமூட்டம் மாதிரி வெளிப்புற காற்றில் தெளிக்கப்படுது. இந்த என்ன ஆகுது அப்படின்னா, இது காற்றில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை உறிஞ்சிட்டு அந்த பகுதியில் ஒட்டுமொத்த வெப்பநிலையை அப்படியே குறைச்சிருது. இப்படி தெளிக்கப்படக்கூடிய நீர்த்துளிகள் தரையை வந்தடைறதுக்கு முன்னாடியே காத்துல ஆவியாகிறதால தரையோ இல்ல கட்டிடங்களையோ எங்கேயுமே நனைகிறது இல்ல. இந்த மிஸ்ட் கூலிங் சிஸ்டம் மூலமா அந்த பகுதியுடைய வெப்பநிலையை சுமார் 14 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனா. இதுக்கிடையில சீனாவில் இருக்கக்கூடிய ஈவு சர்வதேச வர்த்தக சந்தையில் தண்ணீர் தெளிப்பானும் விசிறி பொருத்தின குடைகளும் விற்பனை சூடு பிடிச்சிருக்கு. இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு இந்த நவீன குடைகள் அதிக அளவில் ஏற்றுமதியும் செய்யப்பட்டு வருது.

0: அழகிய தேயே படத்துல இருந்து ரமேஷ் விநாயகர் மியூசிக்ல மாதங்கி ஸ்ரீனிவாஸ் பாடின பாடல் கேட்டோம்.
1: விவசாயிகளே, ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில் இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.
0: 8:44:35 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 100 ரூபாய் இந்த நாட்டில் 13,000 சமம். எந்த நாட்டில் அப்படின்னா, வளமான அற்புதமான கலாச்சாரம், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடக்கலைக்கு இந்த நாடு புகழ்பெற்ற நாடு. இங்கே தான் நம்ம 100 ரூபா நோட்டு வந்து 13,000 சமம். இது வந்து நம்மளை ஆச்சரியப்படுத்தலாம். அது எந்த நாடு அப்படின்னு நமக்கு உடனே யோசனை போயிருக்கும். அது எந்த நாடு அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் தான். குறைஞ்ச விலையில் ஒரு அற்புதமான அனுபவம் வழங்கக்கூடிய நாடு இது. உஸ்பெகிஸ்தானுக்கு நம்ம பயணம் செய்யும் போது நம்ம முக்கியமா கருத்துல கொள்ள வேண்டிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, உள்ளூர் நாணய மாற்று விகிதம் தான். ஜூன் மாத நிலவரப்படி இந்தியாவுடைய 1 ரூபாய் தோராயமா 127 உஸ்பெகிஸ்தானி சோங்களுக்கு சமம். அதாவது 100 இந்திய ரூபாய்கள் தோராயமா ரூபாய் 12,752 உஸ்பெகிஸ்தானி சோங்களுக்கு சமம். இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் உணவு வகைகள் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு தனித்துவமான அனுபவத்தை வழங்குது. உஸ்பெகிஸ்தானுடைய பாரம்பரிய உணவான புலாவ் உலகம் முழுக்க பிரசித்தி பெற்றது. இது தவிர இங்க இருக்கக்கூடிய பலவிதமான ரொட்டி இறைச்சி சார்ந்த உணவுகளும் இங்க கிடைக்குது. இந்தியாவில நீண்ட கால கலாச்சார உறவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த நாட்டில் சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கும் ஏற்ற உணவு தேர்வுகள் இங்க இருக்கு.

0: 96 படத்துலேருந்து கோவிந்த் வசந்தா மியூசிக்கில் கார்த்திக் நேத்தால் இருக்கிற சின்மயி கோவிந்த் வசந்தா பாடின பாடல் கேட்டோம்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
4: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ் வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒளிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேரம் 8:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
6: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
7: முகத்தில் பருவா சைபால்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
10: ஒரு நாள் ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார். ராமராஜ்யம் நடந்துக்கிட்டு இருந்த நேரம். அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான். அது தலையில் அடிபட்டு ரத்தம். அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது. எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்கள் வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான். ஐயா, நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன். வழியில் ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார். அதுதான் தலையில் ரத்தம். இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார். உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்புனார். அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க, அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன், குறுக்க இந்த நாய் வந்தது. நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன், இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு. எனக்கு கோபம் வந்துட்டுது, அதனால் அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படித்த நான் என் வசமிழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான். அதை நான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி, இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டேயே கேட்டார். நீயே சொல்லு, என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணிவிடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னது. இதை கேட்டதும் ராமர் முகத்தில்

0: புன்னகை. ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லித்தான், நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன், எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன். இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதிலேருந்து என்ன தெரியுது, எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாலாட்டிகிட்டு நிற்க வேண்டியது தான். கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து தான், போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன், ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தார் அவர், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், திருடினது அந்த ஆள் தான், எடுத்துக்கிட்டு வந்தது தானா, இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன், இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடித்து குதறி விடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சுடாதே, பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிருவார், ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று. அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது, நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: ஒரு குளிர்பான கிடங்குனா ஒரு இடத்துல வந்து அமைச்சு கொடுத்துற போறோம். ஸோ இதுலேயும் இன்றைக்கெல்லாம் வந்து மாடுலார் டைப்புன்னு சொல்லுவோம், உங்களுக்கு எல்லாமே கழட்டி மாட்டிக்கிற மாதிரி வந்துடுச்சு. இப்போது ஒரு சிலர் வாடகை இடத்துல ஆரம்பிக்கிறாங்க, அப்போது ஒரு 6 மாதம் 1 வருஷம் அங்கே வாடகை இடத்துல இருப்பாங்க, அப்புறம் அவங்க சொந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்னா இதை அழகாக கழட்டி எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி வந்துடுச்சு இன்றைக்கி எல்லாமே, எதுவுமே பெருசாக சேதமாகாது, எல்லாமே எடுத்துகிட்டு போய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
2: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
3: கேட்டு பயன் பெறுங்கள்.
4: நேரம் 8:59 அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இதுவரைக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டீங்க. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் வண்டர்ஃபுல் 70s அண்ட் ஏர்லி 80s சாங்ஸை வந்து கேட்டு ரசிக்க போறீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேசன்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர்வழிகள், கால்வாய்களில் தூர்வாறுதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் 3 தங்கம் 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் என மொத்தம் 9 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பெற்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: குட் மார்னிங் மக்களே, நேரம் 9:02 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய சண்டே ஸ்பெஷல் சிறுவாணி சாரல் வந்தாச்சு. லேட் 70s அண்ட் ஏர்லி 80s

0: கோடை காத்த கிளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல், எஸ் ஜானகி பாடியது. நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நம்ம சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தேன் மழை பாடல்களை கேட்டு இசை மழையில நினைஞ்சிட்டு இருக்கோம். நேரம் 9:16.

சட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல சிறுவாணி ஜால நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். கங்கை அமரன் எழுதி இசையமைத்த பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சைலஜா பாடியது. சிறுவாணி ஜால நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில மலேசியா வாசுதேவன், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் பஞ்சோரணாச்சலம்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சிறுவாணி சாரல் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா கேட்டுட்டு இருக்கோம். இன்னிசை விருந்து மழையில நினைஞ்சிட்டு இருக்கோம். ஓகே, அந்த வரிசையில கன்னி தீவு திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இளையராஜாவுடைய இசையில எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் பஞ்சருணாச்சலம். நிகழ்ச்சியில தொடரும் பாடல் செல்வி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
3: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

இன்பம் தரும் 70கள் மற்றும் ஆரம்ப கால 80களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில கேட்ட பாடல் வசந்த அழைப்புகள் திரைப்படத்திலிருந்து. டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பாலைவனச்சோழி திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷுடைய இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

கேட்ட பாடல் கை கொடுக்கும் கை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில மலேசியா வாசுதேவன் பாடியது பாடல் ஆசிரியர் வாலி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்னைக்கு காலையில 10:02 குட்டீஸ் சாய்ஸ் இருக்கு, சுட்டீஸ் சாய்ஸா வர காத்துட்டு இருக்கு. ஸோ உங்க வீட்டு செல்ல குழந்தைகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிங்க. ஸோ கரெக்டா போன் பண்ணிடுங்க 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட முன்னிணைப்போடு 2316 3123 2317046 இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய குழந்தைங்களை வந்து பேச வைக்கலாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பேசியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இன்னொரு வாரம் வந்து முயற்சி பண்ணுங்கள். புதுசாக குழந்தைங்க எல்லாருமே ஆர்வமாக காத்துட்ருக்காங்க பேசுறதுக்காக. அவங்களுடைய குரல்கள் எல்லாமே காற்றலைகளில் கேட்க போகிறோம். சிறுவாணி சேரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கேட்டுட்ருக்கோம். லேட் 70s அண்ட் ஏர்லி 80s கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் இன்று போய் நாளை வா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். இளையராஜாவோட இசையில் மலேசியா வாசுதேவன் பி சுசீலா பாடியது பாடலாசிரியர் முத்துலிங்கம்.

0: ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல். பாடியது மலேசியா வாஸ்தேவன். இதுவரைக்கும் கேட்டோம் சிறுவாணி சாரலினி. கேட்கலாம் செய்தி சுருக்கம். நன்றி நேர்களே.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர் வழித்தடங்கள், கால்வாய்களில் தூர்வாறுதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற புளோரியானா ஸ்ட்ரேட் ஹார்ஸ் போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: குட் மார்னிங். சுட்டீஸ் நேரம் 10:02:35 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்க போறோம் அப்படின்னு சொல்றத விட விளையாட போறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு உங்களுக்காக நிறைய கேம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. விளையாட நீங்களும் ரெடியா இருப்பீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க 0422 அப்படின்னு கோவைக்கு உண்டான முன்னிணைப்பெண்ணை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கூட அம்மாவோ அப்பாவோ பாட்டியோ தாத்தாவோ யாராவது இருந்தாங்கன்னா நான் பேசியே

ஆகணுங்க, எனக்கு கால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி நாம நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேஸ்னி, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் இந்த ஒரு மணி நேரம் கேட்டு ரசிக்கலாம்.

0: 10:09 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சுட்டி ஸ்டார்ஸ் நிகழ்ச்சிக்குள்ளே வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில் நான் தாங்க ஃபர்ஸ்ட் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சுட்டி ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? அப்படிங்களா? ரேடியோ பக்கத்திலே நின்று பேசுறீங்களா? கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வந்துக்கிறீங்களா? அப்பதான் நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்கும். இல்லனா நீங்க பேசுறதே 3-4 தடவை கேக்கும் எங்களுக்கு.
1: சரிங்க மேடம்.
0: அப்படியே ஓடி வாங்க பாக்கலாம். ஓடுறா ஓடுறா அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சா?
1: வந்தாச்சு மேடம்.
0: சரி சொல்லுங்க, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மேடம்.
0: அப்படிங்களா? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டுமா?
1: கேளுங்க.
0: இன்னைக்கு உங்களுக்கு லீவு தானே? எதுக்காக உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் தராங்க? என்ன காரணமா இருக்கும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வியா இருக்கோ யஷ்வந்திகா? ஓ, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து மத்த 6 நாள் வாங்கன்னு சொல்றதுக்கு லீவ் கொடுக்கறாங்களா? சரி ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு கேம் என்ன தெரியுமா? நீங்க வந்து ஒரு வீடு கட்டிக்கலாம் சரிங்களா? அந்த வீடு வந்து உங்களுக்கானதுதான். அதுல வந்து என்னெல்லாம் நீங்க வைப்பீங்க, உங்க வீடு எப்படி எல்லாம் கட்டுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் நீங்க அதுல வச்சுக்கலாம். என்ன வச்சு கட்டுவீங்க? டாடி சொல்லி
1: தரேன்.
0: எதுனாலும் ஓகே. இப்ப எனக்கு வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமா, அதனால நான் வந்து ஐஸ்கிரீம் வச்சு ஒரு வீடு கட்டுவேன், நிறைய ஐஸ்கிரீம் வச்சுக்குவேன், அந்த மாதிரி கேக்குறவங்கள. அதான் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சொல்லுங்க, அம்மா சொல்றாங்க பாருங்க. சொல்லுமா யஷ்வந்திகா? அப்படியா, சாக்லேட் வச்சு வீடு கட்டுவீங்களா? பொம்மையெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? சரி, அப்ப வீட்ல பொம்மை வாங்கி வைப்பீங்களா?
1: நிறைய வாங்கி வைப்போம் மேடம்.
0: எவ்வளவு பொம்மை வாங்குவீங்க? ஏதாவது கேள்வி கேட்டாவே நம்ம அப்படியே ஆஃப் ஆயிடுறது. சரி, ஒரு 4 பொம்மை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க.
1: ஓகே மேடம்.
0: வீட்ல கொண்டு வந்து வெச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, யஷ்வந்திகானு.
1: ஆமாங்க.
0: அந்த மாதிரி அந்த 4 பொம்மைக்கு என்ன பேர் வைப்பீங்க?
1: மூணாவதுக்கு
0: கொஞ்சம் யோசிச்சுதான் பேர் வைக்கணும், ஏன்னா செல்லம்மா கூப்பிடணும் இல்லைங்களா? நம்ம பாட்டுக்கு கஸ்மசன் பேர் வச்சுட்டு அப்புறம் எப்படி கூப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரம் சொல்லிடுவாங்க. சொல்லுங்க, மூணாவது பொம்மைக்கு என்ன பேரு?
1: பொம்மி.
0: பொம்மியா? சரி, 4வது பொம்மைக்கு? யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, யோசிச்சு அடுத்த தடவை சொல்றீங்களா? அம்மா பாருங்க பின்னாடி சொல்லிருமா அப்படிங்கிறாங்க.

0: சரி ஓகே, நீங்கள் சாக்லேட்டில் வீடு கட்டினதுக்கப்புறமா நாலு பொம்மை வாங்கிட்டு பேர் வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு எங்களை கூப்பிடுங்க சரிங்களா? சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: கோல்டன் ஸ்பெல்.
0: இந்த பாட்டு வருது கேளுங்க, அப்படியே நாலாவது பொம்மைக்கு பேர் யோசிச்சுட்டுருங்க சரிங்களா?

0: பத்து மணி 17 நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டுட்டு இருக்கீங்க சுட்டி ஸ்டார்ஸ். அடுத்த சுட்டி வந்தாச்சு, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோத்தகிரியில இருந்து மிஷாலினி பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க, நீங்களும் கோத்தகிரி எப்படி இருக்கீங்க
1: மேம்? வெயில் அடிக்குது மேம், ரொம்ப காத்தும் அடிக்குது மேம்.
0: அப்படியா, மழை அடிக்கலீங்களா?
1: இல்ல மேம், இதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மழை வரும் மேம்.
0: அப்படிங்களா, நீங்க சேஃபா இருக்கீங்களா?
1: ஆ, சேஃபா இருக்கோம் மேம்.
0: ரைட், ஓகே ஓகே. சாப்பிட்டாச்சா?
1: ஆ, சாப்பிட்டோம் மேம்.
0: என்ன சாப்பிட்டீங்க?
1: ஆப்போ மேம்.
0: ஓ, சரி சரி, ஓகே. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம கேமுக்குள்ள போயிடலாமா?
1: நீங்க
0: வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும், அதுக்குன்னு டக்குன்னு சொல்லக்கூடாது.

0: ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, நம்ம நாடு சொன்னதுனால நாடுல இருந்தே போலாம். அஞ்சு நாடுகளோட பேரு.
1: இந்தியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, சைனா.
0: ஓகே, அஞ்சு இந்திய மாநிலங்கள்.
1: என்ன மேம்?
0: அஞ்சு இந்திய மாநிலங்கள் சொல்லுங்க.
1: தமிழ்நாடு, கேரளா,
0: ஆந்திரா,
1: கர்நாடகா, ராஜஸ்தான்.
0: ராஜஸ்தானா? ஓகே, தமிழ் இலக்கியங்கள் ஒரு அஞ்சு சொல்லுங்க கேட்கலாம்.
1: என்ன மேம்?
0: தமிழ் இலக்கியங்கள். இப்போது மாட்டுவான் பாரும் அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டீங்களா?
1: சிலப்பதிகாரம், எட்டு தொகை, பத்து பாட்டு,
0: இன்னும் ரெண்டு.
1: சீவக சிந்தாமணி, வல்லாபதி.
0: ஓகே, ஒரு அஞ்சு விஞ்ஞானிகள்.

0: வரும் அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டீங்களா?
1: சிலப்பதிகாரம், எட்டு தொகை, பத்து பாட்டு,
0: இன்னும் ரெண்டு,
1: சீவக சிந்தாமணி, வல்லாபதி,
0: கேள்வி நீங்க எப்படி கேட்டாலும் நாங்க பதில் சொல்லுவேங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பரா சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி சூப்பரா உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்தலாம். என்ன பாட்டு வேணும்?
1: நானும் உங்ககிட்ட ஒரு ஜெனரல் நாலேஜ் க்வெஸ்சன் கேக்கணும்.
0: ஐயோ, என்ன கேக்குறீங்களா?
1: இருக்கு
0: இப்ப மறந்துருச்சு.
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: டியூட் படத்துல இருந்து ஊரும் பிளட்
0: பாட்டு.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். அடடா அப்படிங்கிற மாதிரி சூப்பரா நம்ம நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. 10:25 ஆச்சு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சுட்டி சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த சுட்டி ரெடியா வெயிட் பண்ணிருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சாப்பிட்டீங்களா?
0: முதுகுல சுமப்பேன். ஓகேங்களா? ஓகே இல்லையா? ஓகேவா?
1: ஓகே மேடம்.
0: மூணாவது, தண்ணிலயும் இருப்பேன் நிலத்திலயும் இருப்பேன். நான் யாரு?
1: நத்தை.
0: நத்தையா? சரி ஓகே. ஆமையும் அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஆமாங்க. சரி அடுத்து ஒண்ணு கேட்டுடலாமா?
1: ஓகே மேடம்.
0: நான் வந்து ஒரு பூ. ஓகேங்களா? எனக்கு வந்து நிறைய முட்கள் இருக்கும். ஓகே. நான் வந்து நிறைய கலர்ல இருப்பேன். நான் யாரு? ரோஸ். ஓ சூப்பர். அடுத்து ஒன்னு கேக்கலாமா?
1: ஓகே மேடம்.
0: நான் வந்து மஞ்சள் கலர்ல இருப்பேன்.
1: ஓகே மேடம்.
0: குரங்குக்கு வந்து ரொம்ப பிடிச்சது நான். சரிங்களா? அப்படி பார்த்தா நான் ஒரு பழம். நான் என்ன பழம்?
1: வாழைப்பழம் மேடம்.
0: ஓ சூப்பர். ஓகே, நீங்க மூணு சொல்லிட்டீங்க இல்லையா, நாலாவது ஒன்னு கேட்டலாம். சரிங்களா? அது மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கொடுத்துடலாம். ஓகேவா?
1: ஓகே மேடம்.
0: ஓகே, நான் வந்து ராத்திரி நேரத்துல வானத்துல தெரிவேன். சரிங்களா? எனக்கு சொந்தமா ஒளி எல்லாம் எனக்கு சொந்தமா ஒளி கிடையாது. சொந்தமா எனக்கு இல்ல. அடுத்தது வந்து நான் பூமியை சுத்தி சுத்தி வருவேன். நான் யாரு?
1: நீலா.
0: சூப்பர். பாத்தீங்களா, நீங்க சொன்ன பதிலுக்கு எல்லாம் கைத்தட்டினாங்க. கேட்டீங்களா?
1: ஓகேங்க மேடம்.
0: ஓகேங்க மேடம். சரி சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? முன்னிணைப்பினை 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: பத்து மணி 33 நிமிஷம் இருபதனுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சுட்டி ஸ்டாய்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த சுட்டி பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: ஆஹா, எல்லாரும் சேர்ந்துதான் வணக்கம் சொல்லுவீங்களா? எல்லாத்துக்கும் வணக்கம். ஓகேங்களா? ஓகே. யார் எங்க இருந்து பேசுறீங்க? சஞ்சயா?
2: மகத் மேடம்.
1: மகத் பேசுறீங்களா? ரேடியோ பக்கத்துலயே நின்னு பேசுறீங்களா?

0: கண்ணு வச்சுட்டு பாத்தீங்களா, கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வந்துக்கிறீங்களா? ஓடி வாங்க பாக்கலாம். குடு குடு குடு ஓடி வந்தாச்சா? சரி, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நீங்க போய் சொல்றீங்க தானே, ரேடியோ பக்கத்துல தானே நிக்கிறீங்க?
1: ஆமாங்க மேடம்.
0: பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிடுவா நானு. இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்க. மழை பெய்யறதால வே. சரி ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க மகத்? அப்படிங்களா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அப்படிங்களா, காலையில மழை வந்துருச்சா? சரி, மழை வந்தா அப்புறம் எப்படி விளையாட போவீங்க?
1: ஈவினிங்
0: விளையாட போய்க்குவீங்களா? சரி, இன்னைக்கு என்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? கொக்கு குளத்துக்குள் குதித்து குட்டி மீன் பிடித்தது. இத மூணு தடவை சொல்லுங்க பாக்கலாம்.
1: குடித்தது.
0: இன்னும் ரெண்டு தடவை சொல்லுங்க கேக்கலாம்.
1: குடித்தது.
0: என்ன பிடித்தது? குதித்தது. குதித்து என்ன பண்ணியது?
1: இன்னும்
0: ரெண்டு
1: தடவை.
0: குடித்ததா? குடிச்சிருச்சா? நீங்க முடிஞ்சிருச்சா? அதோ உங்களுக்காக எல்லாரும் கை தட்ட போறாங்க, கேக்குறீங்களா? ஓ, எல்லாரும் சேர்ந்து குடும்பமே உங்களுக்கு கை தட்டது கேளுங்க. சரி ஓகே, நீங்க என்ன சொல்ல போறீங்க நம்ம நிகழ்ச்சியில? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம நிகழ்ச்சியில? யாரு பாத்து பேசும்போது டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்களா? ஆஹா, என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க. நான் வேற கரெக்டா சொல்ல. பாட்டு பாடுறீங்களா? சரி, குடும்பமா சேர்ந்து கேம் விளையாடுறாங்க. சரி சொல்லுங்க மகத், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? அதோ பாட்டு வந்துட்டு இருக்கு, எல்லாரும் சேர்ந்து கேளுங்க சரியா?
1: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ.

0: போனும் முடிச்சிட்டீங்களா? ஆமா முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் சொல்றீங்களே, நீங்க மொத்தம் எத்தனை பேரு? ஒரு பேரா? சரி ஓகே ஓகே. உங்க ஏரியால மழை எல்லாம் வருதுங்களா? எப்ப மழை வரும்னு வெயிட் பண்றீங்களா? சரி, உங்களுக்கு மழை பிடிக்குமா இல்ல வெயில் அடிச்சா பிடிக்குமா? ஏன் மழை பிடிக்குது? நீங்க ரெண்டு பறவையோட பேர் சொல்லணும். அடுத்து மூணு கலர் சொல்லுங்க. ஓகே, நாலு மரம் பேர் சொல்லுங்க. ஓகே, மாம்பழ மரமா? இன்னொரு மரம் என்ன
1: மரம்?
0: கொடுக்கா மரமா? ஓஹோ, அப்படி ஒரு மரம் இருக்கோ.

0: அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு புரியல என்ன சொல்ல வர்றாங்கன்னு. சரி ஓகே, அஞ்சாவது உங்களுக்கு பிடிச்ச அஞ்சு சாப்பாடு சொல்லுங்க. சமோசாவா? சமோசா சாப்பாடுல சேர்ந்துருக்கு. ஓகே அடுத்து பத்தியா? சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுவீங்களா? தேங்காய் சாப்பாடு, லெமன் சாப்பாடு, பிரியாணியா? அடுத்து சாம்பார் சாதம். தேங்காய் சாதம், தயிர் சாதம், மாங்காய். நினைச்சேன் என்ன இன்னும் மாங்காய் சாதம் வரலையே அப்படின்னு சொல்லி. சரி, எப்படி உங்க வீட்டுல பிரியாணி செய்வாங்க நீங்க பாத்துருக்கீங்களா? பார்த்ததில்ல, ஆனா பிடிக்கும் இல்லையா உங்களுக்கு? சரி ஓகே, வருண் சூப்பரா சொல்லிட்டீங்க, அதனாலே உங்களுக்கு தட்ரா கிளாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிளாப்ஸ் கொடுத்துடலாம். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? இன்னிசை பாடி வரும் பாட்டா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டா? சரி ஓகே, நீங்க நம்ம நிகழ்ச்சியில என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: காமராஜர் பத்தி.
0: சரி சொல்லுங்க, கேக்கலாம்.
1: வணக்கம், என் பெயர் வருண். தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டி பக்கத்து ஊர் கடம்பூர். காமராஜர் வந்து முதலமைச்சர் இந்த காலம். கோயில்பட்டி பையன் காமராஜர் இருக்காங்க. முதல் நாள் மழை பெஞ்சது, ரெண்டாம் நாள் விடாம பெஞ்சது. அப்புறம் ஜனது பாதி பேர் போய் காமராஜர் சந்திச்சாங்க. மழை பெய்ய என்ன செய்யலாம்? மழை பெஞ்ச நல்லதானே, அதுக்காக மாநாட்டுக்கு ரத்து செய்யணும். அப்புறம் தலைவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம்.
0: அப்படியா, இது எங்க படிச்சீங்க?
1: மாலை பூத்துல.
0: நான் இன்னும் முடிக்கலைங்க, அதுக்குள்ள நீங்க இடையில கேள்வி கேக்குறீங்களா அப்படிங்கிறீங்களா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு.
1: அப்புறம் ரெண்டு மணி கூட்டம். ஒரு பெரியவர் சொன்னாரு காமராஜர், இவர் ரொம்ப ஜெயில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயில இருந்தா வந்தாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நிகழ்ச்சிய சொன்னாரு, ஒரு பையன் வந்து ஞாட்டா
0: என்ன பாட்டு குடுக்கலன்னா இன்னிசை பாடி வரும் பாட்டு கேட்டீங்களா? அந்த பாட்டு எல்லாரும் சேர்ந்து கேட்டலாமா? ஓகே.

0: சுட்டி சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு சுட்டி ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஸ்ரீசாய்
0: பேசுறீங்களா? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஒன்னாவது. போறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா இல்ல ஈஸியா இருக்கா ஜாலியா இருக்கா?
1: ஈஸியா இருக்குது.
0: ஈஸியா இருக்கா? டெய்லி காலையில அலாம் ஸ்கூலுக்கு போயிடுவீங்களா? நல்ல பிள்ளையா இருக்கீங்களே. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சாய் இருக்கீங்களா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: அவிநாசிலிருந்து பிரபு தேவி ஸ்ரீசாய்.
0: ஓ சரி சரி, ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு கேம் கொடுத்துடலாமா? இன்னைக்கு பூரா நம்ம நிகழ்ச்சியில வந்து கதை சொன்னது கம்மியா இருந்துச்சா? கிட்டத்தட்ட வரலன்னே சொல்லலாம். அதனால இன்னைக்கு என்ன உங்களுக்கு டாஸ்க் அப்படின்னா, நீங்க ஒரு கதை சொல்லணும். அந்த கதையில வந்து நரி வரணும், சரியா? கேக்கலாமா? ஓகே.
1: ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சாமா. ஒரு ஊர்ல அந்த காக்கா இருந்துச்சாமா. அதுக்கப்புறம் அந்த பாட்டி வீட்டுக்குள்ள போயிச்சாமா.
0: அப்படியா? ஆமா, பாட்டிதான் நிறைய பார்த்தோன்னே வீட்டுக்குள்ள போயிட்டாங்களா, அப்ப எப்படி வட சுட்டாங்க?

0: அதுக்கப்புறம் காக்கா அழுதுகிட்டே பாட்டி கிட்ட வந்துட்டாமா. அதுக்கப்புறம்
1: அதுக்கப்புறம்
0: என்னாச்சு காக்கா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டாங்க.
1: ஓஹோ சரி, நம்ம வந்து பாட்டி வடை சுட்ட கதையில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு நாங்க ஒரு கதை சொல்லிருக்கோம், இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க சரிங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே சூப்பரா கதை சொன்னீங்க.
0: Thank you.
1: சரி ஓகே, நீங்க வந்து எக்ஸ்ட்ரா நிறைய சொன்னீங்க இல்லையா கதையில, அதனால உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்கலாம். என்ன பாட்டு வேணும்?
0: மோனிகா பாட்டு.
1: மோனிகா பாட்டா? அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பாடுவீங்களா நீங்க? பாடல மாட்டேங்க, பாட்டு கேட்டேன்னா பாட்டு போடுக்கு நீங்க அப்படிங்கிற மாதிரி டாட்டா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இப்ப பாட்டு

0: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே. அந்த

0: இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
1: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
1: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம் நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
2: நேரம் 10:59 நாற்பதனுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இதுவரைக்கும் சுட்டி சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டீங்க. நிகழ்ச்சி எப்படி போச்சுன்னே தெரிலங்க, அவ்வளோ கலகலப்பாக போயிடுச்சு. இந்த ஒரு மணி நேரம் அப்படியே நகர்ந்து போயிருச்சு. நிகழ்ச்சி தொகுப்பில் இது வரைக்கும் உங்கள் கூட நான் ஆர்ஜே சாருகேசி. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், அதை தொடர்ந்து படித்ததில் பிடித்தது வழங்க ஆர்ஜே லட்சுமி தேவி காத்திருக்காங்க.
3: சுருக்கம் வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள் நீர்வழி கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் 3 தங்கம் 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் என மொத்தம் 9 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பெற்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அன்கூர் பட்டாச்சார்ஜி ஸ்வஸ்திகா கோஷ் இணையும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஜெர்மனியில் நடைபெற்ற ஸ்ட்ரைட் ஹார்ஸ் ஃபுளோரியானா போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நேர்களை நம்ம சிறுவாணி சார நிகழ்ச்சியில நிறைவா ஒரு பாடல் வந்துச்சு இல்லையா, ஒருதலை ராகம் திரைப்படத்துல இருந்து கூடையில கருவாடு. இந்த பாட்டு ரொம்ப அழகான ஒரு பாடல், முழுமையா கேட்க முடியல, இப்ப கேட்டு ரசிக்கலாமா?

0: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல படித்ததில் பிடித்தது எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக கதை கேட்கறதுக்காக காத்துட்ருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கு தி ஜானகிராமன் அவரை எழுதின பூட்டுக்கள் இந்த கதையை பற்றி தான் நம்ம வந்து கதைக்க போகிறோம் இல்லையா. ரொம்ப பிஸியாக இதில் வந்து உப்பிலின்ற கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து உள்ளே வர்றாரு, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போலையே உப்பிலி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, அவருடைய சட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பட்டன் வந்து அவுந்து கீழே விழுந்திருக்கும். ஊசியில் நூலை கோக்குறதுக்கு கஷ்டப்பட்ட நிலையில் கையில் வந்து ஊசியையும் நூலையும் வச்சு கோத்துட்ருப்பார். ஸோ அப்போ தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதிர்நிலையில் ஒருத்தர் வந்துட்டு முதுக முன்ன வளர்த்தபடி எட்டி பார்த்துட்ருப்பார். பல்லெல்லாம் தெரிகிற அளவுக்கு ஒரு புன்னகை. அவர் வந்துட்டு சொல்லுவார், ரொம்ப பிஸியெல்லாம் இல்லை, என்ன பண்ணுறது இந்த அந்த பட்டன் வந்து விழுந்துருச்சு, அதை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப நக்கலாக சொல்லுவார். சரி பரவாயில்ல, வெளியே நிற்கிறீங்களே உள்ளே வாங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ, இல்லை இல்லை கொஞ்சம் அவசர வேலையாக வந்துட்டு வெளியூர் வரைக்கும் போகிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சுவாமி அவசரம், உள்ளே வந்துட்டு தான் போகிறது அப்படின்னு சொல்கிறப்போ, அம்மா சத்திரத்தில் ஒரு கல்யாணம், அங்கே தான் போகலாம் அப்படின்னு இருக்கேன், ஊருக்கு புறப்பட்டுருக்கேன், இப்போ உடனே போகணுமா அப்படின்னு கேட்குறப்போ உப்பிலி கேட்பாரு, இல்லை இல்லை கொஞ்சம் நேரம் இருக்குது, 8 மணி கிட்ட தான் போகணும், இன்னும் 3 மணி நேரம் இருக்கேன், உள்ளே வாங்கலை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. என்ன பேசுகிறாங்க, இந்த பூட்டுக்கள் கதை எப்படி நகரும் அப்படின்றத தொடர்ந்து பாடல்களுக்கு அப்புறமா கேட்கலாம்.

நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

நேரம் 11:14 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் படித்ததில் பிடித்தது. இன்னைக்கு பூட்டுக்கள் தி ஜானகிராமன் எழுதின கதைகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதில் ஒரு கதை தான் பூட்டுக்கள். இதில் வந்து உள்ளே வந்துட்டு சொல்கிறாரு உப்புலி, காரியம் இருக்கு சுவாமி, சமாச்சாரத்தை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்ட்டு நிலையை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு. ஸ்டூல் மீது உட்காந்துருக்கவரை பார்த்து அவர் கேட்குறாரு உப்புலிக்கிட்ட, யாருக்கு கல்யாணம், எந்த ஊரில் அப்படின்னு கேட்குறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அண்ணன் மாப்பிள்ளையோட தங்கச்சிக்கு கல்யாணம், கெட்ன உறவும் இல்லை, அதாவது பக்கத்து உறவும் இல்லை, ஆனால் அண்ணன் கோச்சுக்குவார், அண்ணனோட மாப்பிள்ளை கொஞ்சம் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வெறுப்பா, நீ வரல அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்ட்டு நாக்கில் நரம்பு இல்லாமல் ஏதாவது பேசிடுவார், அதனால போய்தான் ஆகணும், நீங்கள்லாம் பெரிய இடம், பணக்காரங்க, என் தங்காச்சி கல்யாணத்துக்கெல்லாம் வருவீங்களா அப்படின்ட்டு உங்கள் எங்களோட தம்பியும் அவரோட குடும்பம் எல்லாம் என்னை வந்து ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, பேசாமல் வீட்டை பூட்டிட்டு எல்லாரும் அழைச்சிட்டு வந்துரு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. தாலி கட்டுற வரைக்கும் இரு, நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணா. அதை தட்ட முடியலை, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்ட்டு ஒப்பிலி சொல்லிட்டு வர்றாரு. நீங்கள் வாசலில் வந்து நின்று கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கோங்களேன், கொல்லப்பக்கம் மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு ஒரு 2 தடவை அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சமாக போய் பார்த்துக்கோங்க, ஏன்னா என்ன இருக்குன்னெலாம் கேட்காதீங்க, நீங்கள் கொஞ்சம் வீட்டை பத்திரமாக பார்த்துக்கோங்க, படுக்க போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ராத்திரி ஒரு 2 தடவை முழிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கொல்லப்புறத்துக்கு போய் பார்த்துக்கோங்க, என்ன பிரமாதம், ராத்திரி எப்படி முழிப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அலாரம் வச்சுக்கோங்க, நடுநிசைக்கு வந்து எழுப்புறதுக்கு 1 தடவை பார்த்துட்டு போய் வாங்க, அதுக்கப்புறமா விடிய கால 3 மணிக்கு திரும்ப வச்சுக்கோங்க, அதில் இதில் என்ன சிரமம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அங்கே போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும், யாராவது கேட்டால் எங்கே போயிருக்கேன், எத்தனை நாளைக்கு அப்புறம் வருவேன் அந்த மாதிரி எதுவும் சொல்ல வேண்டாம், இன்னைக்கு வந்துருவாரு நாளைக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டையும் நான் இப்படியே தான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறாரு உப்பிலி. தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்கலாமா?

நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும், கேட்கலாம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு தி ஜானகிராமன் எழுதின பூட்டுக்கள் இந்த கதையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க வாசல்ல வந்து கொஞ்சம் செத்த பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு ஒப்பிலி. கரண்ட் போயிட்டா ரொம்ப கஷ்டப்படுவீங்களே எங்கள் வீட்டுக்கு பார்த்துக்கிறதுக்காக, அதனால உங்ககிட்ட ஒரு டார்ச் லைட்டை கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு டார்ச் லைட்டை அந்த மேஜைக்கு மேலே வைக்கிறாரு. கொல்லை பக்கமாக மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன் அப்படின்ட்டு அடுத்தடுத்து அதையே சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒருத்தரோட மனைவி, அதாவது அந்த வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மனைவி வந்து உள்ள அடுப்பங்கரையில் நிற்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வந்துடுவோம், யாராவது பார்த்தாலும் அப்படியே சொல்லி வைங்க, ராத்திரி படிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறமா உப்பிலியோட மனைவி வர்றாங்க. அவங்க வந்து இந்த வீட்டு அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, சாயங்காலம் பசும்பால் காரி வந்ததும் பாலை வாங்கி வச்சுக்கோங்க, அதை வந்து அவகிட்ட நாங்கள் சொல்ல வேண்டாம், அதாவது நாங்கள் ஊரில் இல்லைன்றத பால்காரங்க கிட்ட சொல்ல வேண்டாம், அந்த பாலை நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு காசையும் கொடுக்க வேண்டாம், நாளைக்கு நாங்கள் ஊர்லேருந்து வருவோம் இல்லையா, அப்போது நீங்கள் பால் வாங்கி எங்களுக்கு கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டு கொடுத்துருங்க, ஏன்னா நாங்களும் பிரயாணம் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக வருவோம் இல்லையா, அதனால் அந்த பாலை வந்து இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வாங்கக்கூடிய பாலில் எங்களுக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொடுத்துருங்களேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அது பக்கத்தில் இருந்துட்டு 10 தான் வீட்டிலேருந்து கிளம்பணும், ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு சத்தம், குழந்தைங்களோட சத்தம், என்ன அப்படி என்ன கத்துற சவுண்டு அப்படி கேட்டுட்ருக்கு உப்பிலியோட வீட்டில் இருந்து அப்படின்னு பார்க்குறப்போ, உப்பிலியோட மனைவி தன்னுடைய குழந்தைங்களுக்கு தலைவாரி பின்னிட்டு இருக்காங்க. அப்போது சிடுக்கெடுப்பாங்க இல்லையா, அப்போது அந்த சத்தம் எல்லா குழந்தைங்களும் எழுப்பார், அந்த சத்தம் தான் ஓரடிக்கு அந்த அளவுக்கு கேட்குது, ஊருக்கே கேட்குற மாதிரி, இங்கே பக்கத்தில் ஓரடி பக்கத்தில் தான் நின்று தலை பின்னிட்டு இருக்கா, ஆனால் அந்த சத்தம் வந்து அந்த ஊருக்கே கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு சத்தமாக உப்பிலியோட குழந்தைங்க வந்துட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவருடைய மாட்டு வண்டி வந்து கொஞ்சம் எடக்கு முடக்கா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ரொம்ப சீக்கிரமா கிளம்புனா மட்டும்தான் அந்த ஊரு பள்ளம் மேட்ல வந்துட்டு போய் அந்த ட்ரெயினுக்கு போய் சேர முடியும், ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர முடியும், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா எல்லாருமே வந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ஆனாலும் இவளுக்கு ஒரு அந்த உப்பிலியோட மனைவிக்கு நம்ம வெளியே போகிறது, ஊரை விட்டு போகிறது, அதாவது திருமணத்துக்காக போகிறது வந்து யாருக்கும் தெரிஞ்சக்கூடாது, இந்த குழந்தைங்க கத்தி கூச்சிலிட்டே அதை காமிச்சு கொடுத்துருவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரி எல்லா வேலைகளுமே வீட்டில் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா கஸ்தூரி அம்மாள் இடையே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கொல்லை கதவு இருக்கு இல்லையா அதையும் மூடுறாங்க. பக்கத்தில் ரூமில் இருக்கக்கூடிய எல்லா கதவையும் வந்து மெதுவாக தாழ்பால் சத்தம் யாருக்குமே கேட்காத மாதிரி மூடி போட்டு, அதாவது பூட்டு போட்டு மூடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளோ சஸ்பென்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, பூட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்துட்டு கதை தொடர்ந்து நமக்காக சொல்லும், கேட்கலாம்.

பூட்டின கதவையே மறுபடியும் மறுபடியும் திறந்து திறந்து பூட்டுறாங்க. தாழ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. தாழ் போடக்கூடிய ஓசை மட்டும் பக்கத்து வீட்டில் கேட்குது. இதுக்கிடையில் பொன்னசாமி யார் அப்படின்னா, அந்த மாட்டு வண்டி ஓட்டுறார் இல்லையா, அவர் தான். தெருக்கோடியில் இருக்கக்கூடிய இந்த உப்பிலியுடைய புளியங்கொல்லை கொட்டாயிலிருந்து வண்டியை எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்துட்டு வாசலில் நிப்பாட்டுறாரு. 10-15 அடுக்குகளோட அந்த கதவுகள், முன்கதவுகள், இடைக்கழி கதவுகள் அப்படின்னு எல்லா கதவுகளுமே சாத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவருக்கு மனசில் ஏதோ ஒன்று தோண்டிக்கிட்டே தான் இருக்குது. உப்புளிக்கு குழந்தைகள்லாம் வாசலில் வந்து நின்னாச்சு, நல்லா ரெடி ஆயாச்சு, வாசலில் வந்து நின்றுட்டாங்க. பொண்ணு சாமியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி ரெண்டு பைகள் எல்லாத்தையுமே வந்து திண்ணையில் கொண்டு வந்து வச்சுட்டாரு. அது

அதுக்கப்புறமா அவருக்கு 7 வயது பொண்ணும் 4 வயதில் ஒரு பையனும் இருக்காங்க. கஸ்தூரி அம்மா அதாவது உப்பிலியுடைய மனைவி கையில் அந்த அளவுக்கு அழகாக வளையல்கள், வைர அட்டிகை, நல்ல ஒரு அழகான நல்ல நிறத்தில் ஒரு புடவையை கட்டிட்டு அழகாக அவங்களும் ரெடியாகி வந்து நிற்கிறாங்க. கஸ்தூரியும் குழந்தைகளும் வண்டியில் ஏறியாச்சு. உப்பிலி வராரு. எப்படி இருக்காரு தெரியுமா? ஒல்லி உடம்பாக இருக்காரு, நெற்றியில் திருமணிட்டு இருக்காரு. நல்ல உயரமான ஒரு ஆளாக இருந்தாலும் அவருடைய முதுகு கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. பட்டு வேட்டி கரையோடு சேர்ந்து நல்லா அழகாக இருக்காரு. கழுத்தின பூட்டின சட்டையும் செருப்பும் குடையுமாக வந்து நிற்கிறாரு. வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஞாபகம் வருது, என்ன மறுபடியும் நம்ம கரெக்டாக பூட்டினோமா வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த 2ஆம் கட்டின் நடை கதவு இருக்கு இல்லையா, அது 2ஆம் கட்டுக்கதவு, அதுக்கப்புறமா கிணத்து பக்கம் இருக்கக்கூடிய அந்த கொல்ல கதவை, எல்லா கதவையும் ஒரு தடவை திறந்து பார்த்து மறுபடியும் சாத்தி விட்டுட்டு நல்லா தாழ்பால் போட்டு விட்டுட்டு போகிறாரு. வாசலில் வந்து பொண்ணுசாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு காலை அந்த வண்டியில் ஏறி மிதித்து மறுபடியும் ஏறி போய் உட்கார்றாரு. பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்துட்டு அவர் சொன்னார் இல்லையா, வரேன் வரேன், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அவருடைய கண்களில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுது, அவருடைய எல்லா பல்லும் தெரியுது சிரிக்கிறப்போ. அப்படியே அந்த கண்ணெல்லாம் புஷ்ஷுன்னு வீங்கி அந்த அழகாக அந்த சிரிக்கிறப்போ அந்த கண்ணெல்லாம் அப்படியே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய சிரிப்பு அந்த கண்ணிலே தெரியுது. ஏதோ சாதிச்சிட்டோண்டா, அந்த வீட்டை அந்த அளவுக்கு பத்திரமாக பூட்டி வச்சுட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வண்டியில் ஏறுறாரு. அப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறார், எல்லாருமே சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா, அவர் வந்து நினச்சிருக்காரு இவ்வளோ அந்த அளவுக்கு பூட்டிட்டு போகிறாரு, இதையும் மீறி ஒரு திருடனால் உள்ளே வந்து நுழைஞ்சிட முடியுமா, யாரால் திறக்க முடியும், யாருக்கு அந்த துணிவு தான் இருக்குது, பால்காரிக்கும் தெரிய போகிறதில்ல, நானும் இருக்கேன், என் மனைவியும் இருக்காங்க, பொன்னசாமியும் வந்துடுவார், இதில் எந்த ஒரு பயமுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போயிடுறாரு. இவர் பார்த்திங்க அப்படின்னா பொன்னசாமி மாட்டை வண்டி வந்து எடுக்கிறதுக்காக போகிறாரு. மாட்டை வந்து ஓட்டுறாரு. சூச்சு போ அப்படின்னு சொன்னோடனே மாடும் அப்படியே அழகாக வந்து மெதுவாக போகுது. உப்பிலியுடைய மாடுகள் எப்படி அப்படின்னா புலிகள் மாதிரி பாயுமா, பேர் பார்க்கறதுக்கு தான் அது மாடாக இருக்குது, ஆனால் புலிகள் அளவுக்கு பாஞ்சு எவ்வளோ மேடு பள்ளம் இருந்தாலும் அந்த ரோட்டில் பயணிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து எங்கே போனாங்க, கல்யாணத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்தாங்களா, என்ன நடந்துச்சு, இவருடைய ஞாபகம் நினைவு எல்லாமே வீட்டை சுற்றியே இருக்குது, எதுக்காக அப்படின்ட்டு தொடர்ந்து கேட்போமா?

நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இளவு நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது மறு ஒலிபரப்பு கேட்க மறக்காதீங்க.

ஜானகிராமன் எழுதிய பூட்டுக்கள் இந்த கதையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் படித்ததில் பிடித்தது. உப்பிலி குடும்பத்தோட கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு. இங்கே பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அவருடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு, உப்பிலியுடைய மாடுகள் வந்து புலிகள் மாதிரி பாய்ந்து போகும், பள்ளமோ மேடோ குண்டோ குழியோ எப்படியோ இந்த நேரத்துக்கு வந்து 1.5 மைலுக்கு அந்த பக்கமாக போயிருப்பாங்க. உப்பிலியோட மாடுகள் அந்த அளவுக்கு வந்து 10 நிமிஷம் தான், டிக்கெட் வாங்கி உட்காந்த பிறகும் அவங்களுக்கு ரொம்ப நேரம் இன்னும் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன்லேயே அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்கலாம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பிலியுடைய மாடுகளை பற்றி இவர் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போது கிச்சன்லேருந்து அடுப்பங்கரையிலேருந்து ஓடி வர்றாங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இவங்களுடைய மனைவி. என்ன ஏன் இப்படி கத்துற, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி கத்திக்கிட்டு ஓடி வர்றாங்க. ஒரு கீச் குரலில் கத்திக்கிட்டு வர்றாங்க. என்ன என்ன அப்படின்னு பேசுகிறப்போ கேட்குறப்போ, குழந்தை கத்துற சத்தம் உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு இவங்க இவருடைய கணவர்கிட்ட கேட்குறாங்க. குழந்தையா? ஆமாங்க, கஸ்தூரி மாமியோட குழந்தை தான், தொட்டிலிருந்து அலற மாதிரி கத்துற மாதிரி தான் எனக்கு கேட்குது அப்படின்ட்டு இவர்கிட்ட சொல்கிறப்போ, என்ன பேசுகிற, என்ன பெனாத்துற, எப்படி இப்படி அவங்க கையில் குழந்தைய வச்சுருந்தாங்களா இல்லையா அப்படின்ட்டு இவர் இவங்க மனைவி கிட்ட கேட்குறாரு. அப்போ வந்து, இல்லையே நான் பார்க்கலையே அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. ஆமாம், நானும் பார்க்கல, அவங்க கிட்ட வந்துட்டு கண்ணனும் கோதையும் மட்டும்தான் இருந்தாங்க பக்கத்தில், அப்புறம் 2 பை இருந்துச்சு, அவங்களும் வந்தாங்க, கஸ்தூரி மாமி வந்தாங்க, இன்னொரு குழந்தைய நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த ஒரு பதட்டத்துலையும் பயத்துலையும் உறைஞ்சு போகிறாங்க. அவங்க தாழ்பால் போட்டு போனதோ எக்கச்சக்க கதவு, சாவி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில, என்ன யாருக்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரில, குழந்தையோட சத்தம் அந்த அழுகுரல் வந்து அப்படி கேட்டுட்ருக்கு. உடனே இவர் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்குமா அப்படியே பறந்து பறந்து போகிறாரு. கோதையும் கண்ணனும் தான் வந்து வண்டியில் ஏறி போனாங்கன்றது இப்போதான் அவங்களுக்கு புரியுது. அதாவது அந்த 7 வயது பெண் குழந்தையும் 5 வயது ஆண் குழந்தையும் வந்து ஏறி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வீழ் வீழ் வீழ் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு கத்துது. இந்த வீட்டு மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீட்டு வாசலுக்கு ஓடி போகிறாங்க. மறுபடியும் வர்றாங்க, ஓடி போகிறாங்க, மறுபடியும் வர்றாங்க. அப்போ என்ன நடக்குது, இந்த விஷயம் கையில் குழந்தை இல்லை அப்படின்றது அந்த அளவுக்குவா மறக்கும், எல்லாத்தையும் பூட்டியாச்சா பூட்டியாச்சா அப்படின்னு பார்த்தாங்க. 3வது ஒரு கை குழந்தை இருக்குது அப்படின்றதுமா உப்பிலிக்கும் உப்பிலியோட மனைவிக்கும் மறந்துருச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு தொடர்ந்து பாடல்களுக்கு அப்புறமா நம்ம கேட்கலாம்.

படித்ததல் பிடித்தது நிகழ்ச்சியில கதை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு தி ஜானகிராமன் எழுதிய பூட்டுக்கள். பக்கத்து வீட்டுக்காரர் சாவியை எடுத்துட்டு அந்த சாவி கொத்தை எடுத்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருக்காரு. உடனே வீட்டுக்கு போயாச்சு. 5 நிமிஷமாக குழந்தை கத்திட்டு இருக்கு. ஸோ உப்பிலிக்கும் அவருடைய மனைவிக்கும் ஆமா, குழந்தையை மறந்து வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம், நம்மளுடைய கவனமெல்லாம் பூட்டு மேலே தான் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவங்களும் திரும்பி வர்றாங்க. வண்டி வந்து ஒரு ஓரத்தில் நிற்குது. உப்பிலி இறங்கி வர்றாரு, ஓடி வர்றாரு. சொல்ல போனால் அவர் கையில் அந்த வெள்ளி மோதிரம் போட்டிருக்காரு. அந்த ஆள் காட்டி வரல வச்சு அந்த சாவி கொத்தோட கதவையும் திறக்கிறாரு. அப்போ அவங்க மனைவியும் இறங்கி வர்றாங்க. என்னமா பேசுறாரு உப்பிலி, என்னம்மா இப்படி பண்ணிட்டியேமா அப்படின்னு சொல்ற மாதிரி பேசுறாரு. அவங்க உடனே அந்த பக்கத்துல இருந்து அங்கிட்டும் இங்கிட்டுமா 10 தடவை பாத்தீங்களே, தொட்டில குழந்தை இருக்கிறத பாத்தீங்களா, வாசலுக்கும் கொள்ளைக்கும் 10 தடவா என்ன நடக்கவும் வச்சிங்க, நீங்களும் நடந்தீங்க, யாரோ தீவட்டி

கொலக்கார வந்து போற மாதிரி எத்தனை எத்தனை எத்தனை பூட்டையா இந்த ஒரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. ஆமா, சத்தம் போடாம பேச, நமக்குள்ள இருக்கிறது நமக்குள்ளே தெரியட்டும், நமக்குள்ளே இருக்கட்டும், யாருக்கும் தெரிஞ்சிட வேணாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து கண்ணை உருட்டி உருட்டி காமிக்கிறாரு. கஸ்தூரி மாமிக்கும் அவ்வளோ கோபம் வருது, என்னடா இப்படி நடந்து போச்சே அப்படின்றப்போ இவர் சொல்றாரு, ஏன் நானா 10 மாசம் சம்மந்து பெத்தேன், நீ தானே பெத்திருந்துருக்கணும், உனக்கு தானே அந்த அக்கறை இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடாத குறைதான், பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்துலயே நிக்கிறாரு அப்படின்றத அவங்க ரெண்டு பேருமே மறந்துட்டாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல தன்னுடைய பெற்றோரை பார்த்ததும் தன்னுடைய அம்மாவோட முகத்தை பார்த்ததும் அந்த குழந்தைக்கும் அழுக அப்படியே நின்றுச்சு. குழந்தைங்களும் இறங்கி வந்துட்டாங்க. பொண்ணு சாமியும் வண்டி அவிழ்த்து அந்த சக்கரத்தையும் எல்லாம் எடுத்துட்டு மாட்டுகளையும் ஒரு ஓரமாக கட்டிட்டார். இதுக்கப்புறமா இந்த 10:50 வண்டி சொன்னாங்க இல்லையா ரயிலு, இப்போ மத்தியானத்துக்கு மேல 3:45 தான் ரயில் இருக்கு, போன மாதிரி தான் நல்ல யோசனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துடுறாங்க. அப்போதான் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்றாரு, ஒரு அம்மாவோ அப்பாவோ இப்படியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் கேட்குறாரு. ஒரு குழந்தை இருக்குன்றது கூடயா வந்து மறந்துட்டீங்க, நான் தான் சொன்னேனே, நான் தான் உங்களுக்கு எல்லா ஒரு தைரியத்தையும் கொடுத்தேனே, டார்ச்செல்லாம் கொடுத்துட்டு போனீங்க, அந்த டார்ச்சை வச்சு நான் 2 தடவை போய் பார்த்துட்டு வர்றேன், சாமத்துலேயும் சரி நைட்லேயும் சரி ஒவ்வொரு தடவையும் வந்து ராத்திரிலையும் சரி நான் போய் பார்த்துட்டு வர்றேன், பசும்பால் வாங்கி வைக்கிறேன், டார்ச் எடுத்துகிட்டு போகிறேன், இவ்வளோ விஷயத்தையும் சொன்னேனே, இதுக்கப்புறமா அவர் வந்துட்டு ஒரு திருடன் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொத்தையும் பணத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு, அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இல்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு பணத்தோட மேலேயும் உங்களுடைய சொத்து மேலேயும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆசையும் ஆர்வமுமா இல்லை பேராசையா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. குழந்தைய மறக்கிற அளவுக்கா அப்படின்ற அளவுக்கு அவர் கேள்வி கேட்குறாரு பக்கத்து வீட்டுக்காரர்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்னைக்கு படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் தி ஜானகிராமன் எழுதின பூட்டுக்கள் இந்த கதையை வந்து நம்ம கதைச்சிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ என்ன இதுலேருந்து நமக்கு ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பொருட்கள் மீதான அதீத பற்று. நாம் வந்து நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சுட்ருக்கோம், இதெல்லாமே நமக்கு மகிழ்ச்சியை தான் தர வேணுமே தவிர்த்து, இந்த கதையில் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தினர் எல்லாருமே இந்த பொருட்களுக்கு அடிமையாகி போயிடுவாங்க. ஸோ பொருட்கள் வந்து மனிதர்களை வந்து ஆழ தொடங்கிடும் அந்த அளவுக்கு இருக்கும். அது வந்து ரொம்ப நகைச்சுவையாக வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வெளிப்புற பூட்டுகள் வந்து மனித மனத்தின் பயத்தை போக்குறதே கிடையாது, மனசில் இருக்கக்கூடிய பயம் வந்து அப்படியே தான் இருந்து இருக்கத்தான் செய்யுது. இந்த பூட்டுகள் வந்து போதுமா, இது தாங்குமா, இதுக்கு மேலே இன்னும் ரெண்டு பூட்டை போட்டுட்டு போகலாமா அப்படின்ற ஒரு பதற்றத்தை தான் அது வந்து அதிகமாக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த நிகழ்காலத்தை வந்து நிகழ்காலத்தை வாழ முடியாது, நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நம்ம தொலைச்சிடறோம். பயணத்தில் அந்த பயணம் போக போகிறாங்க, ரெண்டு குழந்தைங்களோட சேர்ந்து மூணாவதாக ஒரு குழந்தை இருக்குன்றதையும் மறக்கிற அளவுக்கு அவங்க அந்த பூட்டு மேலே தான் அந்த அளவுக்கு கவனமாக இருந்திருக்காங்க. அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய உண்மையான சுவாரஸ்யமான அந்த நிகழ்கால சந்தோஷத்தை எல்லாமே அந்த குடும்பம் மறந்துடுது. பூட்டு போடுவதில் தான் அவங்களுடைய முக்கியமான கவனம் எல்லாமே இருந்திருக்கிறது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான முடிவாக இந்த கதையை வந்து ஆசிரியர் முடிச்சிருப்பாரு.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இவ்வளோ நேரம் கேட்டு ரசித்தோம். இன்னைக்கு கதை கேட்டோம். அற்புதமான ஒரு கதையாக அமைஞ்சது தி ஜானகிராமன் எழுதிய பூட்டுகள். நேர்களே, இனி கேட்கலாம் வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது மறு ஒளிபரப்பு.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
1: அர்த்தமுள்ள அரட்டை.
2: அடா அடா அடா, உலக அதிசயத்துல இது எட்டாவது அதிசயமா? சமையல்லாம் பண்ற?
0: யோ, ஏன் கடுப்ப கிளப்பிட்டு இருக்கீங்க? நானே சமைக்க வேண்டி வந்துருச்சே நினைச்சிட்டே சமைச்சிட்டு இருக்கேன்.
2: அப்படி சமையல் பண்ணனா நல்லாவே இருக்காது. அப்புறம் சாப்பிடறவங்களுக்கு உடம்புலயும் ஒட்டாது. கொஞ்சம் அன்பு போடுறதுல. நீ இப்ப என்ன செய்யற?
0: அதான் நீங்க எப்ப பாரு சொல்லிட்டே இருப்பீங்களே, இது அரிசி இதெல்லாம் கம்மி பண்ணு கம்மி பண்ணு, சிறுதானியம் சிறுதானியம் மில்லட்ஸ் அதை யூஸ் பண்ணுன்னு சொல்லுவீங்க. ஆமா, இதுதான் பாருங்க, நீங்க தானே சொன்னீங்க இது குட்டி குட்டியா இருக்கு, இது என்ன தெனையா வரகா?
2: இது வரகு.
0: இந்த வரகை வச்சு பொங்கல் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அதைத்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: பாரு, அடி பிடிக்குது பாரு, முதல்ல கவனி அத.
0: ஐயோ பாருங்க, இதுதான் நான் சொன்னேன், இந்த அன்ப கொட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல. இது எண்ணெயோ நெய்யோ ஊத்துனாதான் இது கருகாம வரும்.
2: நீ கொஞ்சம் தள்ளு, நான் சரி பண்றேன்.
0: அப்பாடா,
2: அதுக்குதான் நீ காத்துட்டு இருந்த நினைக்கிறேன் நான்.
0: ஆமா, யாராவது வந்து என்னை காப்பாத்த மாட்டாங்களான்னு
2: நினைச்சேன். சரி,
0: வழக்கம் போல எங்க அக்கா வந்து காப்பாத்திட்டீங்க.
2: ஆனா ஒண்ணு நினைச்சுப்பாரு, இது யாராவது செஞ்சு கொடுத்தா நம்ம சாப்பிடறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு.
0: ஐயோ, அததான் நானும் சொல்றேன், செஞ்சு வச்சிருக்காங்களே, நம்ம ஆர்டர் போட்டு சாப்பிடலாம்னு. நீங்கதான் கூடாது கூடாதுங்கிறீங்க.
2: அதெல்லாம் அப்புறம், அதாவது நிலத்துல விளைவிச்ச இந்த சிறுதானியத்தை செய்யறதுக்கே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, அதை விளைவிக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்.
0: அதே தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன்க்கா. இத வந்து இத்தனை நூன் இருக்கு, இது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. இத நிலத்துல போட்டு அதை எடுத்து அறுவடை பண்ணி அதை கிளீன் பண்ணி அழிஞ்சு போச்சு, நம்ம மீட்கணும் சொல்றோம். யாருக்கா இதெல்லாம் வந்து மீட் எடுத்து கொண்டு வந்தாங்க?
2: அதை வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், சிறுதானியமே பயிர் பண்றது இல்ல, ஏன்னா நம்ம சாப்பிடறது இல்ல, மார்க்கெட்டுக்கு வரல.
0: ஆமா,
2: ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அவேர்னஸே கிடையாது.
0: 10 வருஷத்துக்கு முன்னாடியே.
2: ஆமா, நீ சொல்றது கரெக்ட். ஆனா இன்னுமே நகர்புறத்துலதான் அப்படி ஊர் பக்கம் எல்லாம் சாப்பிட்டு இருந்தவங்க சாப்பிட்டு தானே இருக்காங்க. வரகரிசி சோறு நான் காலேஜ் படிக்கிறப்பவே சாப்பிட்டு தானே இருந்தேன்.
0: அப்படியா?
2: ஆமா, அதாவது ஊர்ல இருந்து கிராமத்துல இருந்து என் ஃப்ரெண்டு வந்து சமைச்சு எடுத்துட்டு வருவா. சோ அப்ப அவ சொல்வா, ஊர்ல வந்து எங்களுக்கு இதுதான் விவசாயம்னே சொல்லுவா.
0: அப்படியா?
2: அது நான் சொல்றது பாரு எப்ப.
0: ஆமா ஆமா, புரிஞ்சிச்சு, நீங்களே சொல்றீங்கன்னா அது அந்த காலமாதான் இருக்கும். சரி,
2: என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க முடியுமா?
0: சரி வச்சுப்போ, விடுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க காலேஜ்ல படிக்கும் போது இப்படி ஆச்சுங்கிறீங்க.
2: சரி பரவாயில்ல, நீதான், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிதான் காலேஜ் படிச்சேன்னு சொல்ல, அதனாலதான் என்ன இப்ப.
0: இப்ப சிறுதானியத்துக்கு வாங்க. யார் இதெல்லாம் வந்து இந்த அழிஞ்சு போகாம இதெல்லாம் காப்பாத்தி இதெல்லாம் செய்யறவங்க இருக்காங்கன்னு?
2: இருக்காங்க, அதாவது இந்தியா ஃபுல்லாவே அந்த வேலைக்காக மெனக்கெடுறவங்க இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி சிறுதானிய விதை சேகரிப்பாளர்.
0: வெறும் சிறுதானியம் மட்டும் சேகரிச்சு
2: சுமார் 150 வெரைட்டி இருக்கும். அதாவது வரகு, அந்த கோடு மில்லட்டுங்கிறாங்க இல்ல, அதுதான் வரகு, குட்கி, சிக்கிஜா, சில்ஹர், சாவா அண்ட் சென் அப்படின்னு அவங்க மொழியில சொல்றாங்க.
0: ஐயோ, என்ன மொழிக்கா இது?
2: அவங்க பைகா அந்த ட்ரைபை சேர்ந்தவங்க, அவங்க அந்த மொழியில அவங்க இதெல்லாம் சொல்றாங்க. அதான் சொல்றாங்களே, ஏகப்பட்ட சிறுதானியம் இருக்கும், உங்களுக்கு எத்தனை தெரியும், உங்களுக்கு ஒரு 10 தெரியுமா அப்படின்னு நம்மள கேக்குறாங்க அவங்க.
0: அப்படியா? எங்க இருக்காங்க அவங்கள பத்தி சொல்லுங்க.
2: அவங்க

0: monsoon active across central India for the next 4 or 5 days. In the ICC Women's T20 World Cup, England will take on Australia in the final at Lord's Cricket Ground in London today. Australia secured their place in the final with a victory over the West Indies in the semi-finals, while England defeated South Africa on Thursday to register their 6th consecutive win and book a place in the championship decider. And that is the end of this news bulletin.
1: இல்லையா பாருங்க, லைட்டா நெஞ்சு வலிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல இந்த வாயில வடை சுடுற வேலையை விட்டுட்டு முதல்ல 7 நாள் 7 சிறுதானிய பண்டம் பண்ணி எனக்கு கொண்டு வந்து காட்டுற, அப்புறம் நான் பட்டம் கொடுக்கறத பத்தி பேசுறேன்.
2: பட்டம் வாங்குறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்?
1: அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், கலர் கலரா கிடைக்கும். கடைக்கு போனா 10 ரூபாதான் ஒரு பட்டம். இப்போ வாங்கு போ.
2: இது எந்த பட்டத்தை சொல்றாங்க? கேட்டா கோவிச்சுக்குவாங்களே.
1: யோசி யோசி யோசிக்கிறா பாரு.
2: அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
3: அர்த்தமுள்ள அரட்டை.
4: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
2: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம். 2 different கம்போசர்ஸோட ஒவ்வொரு படத்துலேருந்து ஒரு பாட்டு. ரெண்டு படமுமே 1987 ரிலீஸ் ஆச்சு. இந்த பாட்டை நாங்கள் எங்கேயோ கேட்டிருக்கோம் அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் கேட்காத பாட்டெல்லாம் நான் போடலை, கேட்ட பாட்டு தான். ஆனால் இப்போதைக்கு எங்கேயும் கேட்கல, அவ்வளோதான். ஆனால் இந்த படத்தில் ஏற்கனவே ஒரு பாட்டு நான் போட்டுட்டு தான் இருக்கேன் 8 மணியில். இவ்வளோ சொல்றீங்களே, அது படம் பேரை தான் சொல்லுங்களேன். அந்த படம் பேரு இவர்கள் இந்தியர்கள். பெட்டிஷன் பெரிய நாயகி, அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? அது அந்த படத்துல தான். லக்ஷ்மி, ராமராஜன், மாதுரி பெரிய ஸ்டார் காஸ்ட் தான். ஆனால் இந்த இப்போ நான் போடுற பாட்டில் இவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வசந்த் நடிச்சிருப்பாரு. அது என்ன பாட்டு? எஸ்என் சுரேந்தரும் வாணிஜெயராம் பாடின ஒரு பியூட்டிஃபுல் மெலடி. மஞ்ச கிளி வஞ்சிக்கொடி நெஞ்சைக்கு இல்லாது. அது டிப்பிக்கல் 80s உள்ள ஸ்டைலில் அமைஞ்ச பாட்டு, பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ மனோஜ் கியான் அவர் மியூசிக்கில் வந்த படம், அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க இல்லையா. அவரோட சீரீஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே டிஸ்கில் வந்தது, அப்புறம் சிடிலையும் வந்தது. 89 அவங்க ஸ்பிளிட் ஆயிட்டாங்க இல்லையா. மனோஜ் தனியாகவும் கியான் தனியாகவும் போயிட்டாரு. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மனோஜ் கியான் அப்படிம்பாங்க. ஒரு கியான் வர்மா. இந்த மனோஜ் கியான் ரெண்டு பேருமே நல்ல நல்ல ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அடாடா. ஸோ அந்த பியூட்டிஃபுல் சாங் இப்போ கேட்க போகிறோம். என்ன பாட்டு? மஞ்ச கிளி வஞ்சிக்கொடி நெஞ்சக்கில்லாதே. சுரேந்தர் வாணிஜெயராம் பாடின பாட்டு, மனோஜ் கியான் இசையில். கேட்போமா?

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
1: இது குவிஸ் டைம். போன வாரம் என்ன கேட்டிருந்தோம், ஒரு பாட்டு போட்டு, இது ஹாலிவுட்ல இருந்து அப்படியே கோலிவுட்க்கு வந்தாச்சு. அந்த டியூனை அவர் எடுத்து பண்ணியிருப்பாரு இசையமைப்பாளர். அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிருந்தேன். முதல்ல அந்த ஒரிஜினல கேட்போம்.

பாப்பா லவ்ஸ் மாமா. ஜான் ரீகனோட காம்போசிஷன்ல வந்த பாட்டு 1960 வந்தது. அப்பா அப்படிங்கறத நான் பாப்பான்னு உங்களுக்கு க்ளூவா ஃபர்ஸ்ட்ல நான் கொடுக்கல, ரொம்ப நிறைவு பகுதியில இன்னொரு முறை போடும் போது அதுல கொடுத்திருந்தேன். அதை ஒருத்தர் உன்னிப்பா கவனிச்சு எனக்கு போட்டிருந்தாரு, அதுதான் க்ளூ. இந்த பாட்டு எப்படி இருக்கும்? இங்கிலீஷ் பாட்டு லிசன் வெல் வைல் ஐ டெல் யூ அ ஸ்டோரின்னு இருக்கா, தமிழ்ல என்ன?

0: சபாஷடா கண்ணு.
1: எஸ், இதான் விடை. வேதா அவர்கள், வேதாச்சலம் என்கிற வேதா, என்ன ஒரு அருமையான மியூசிக் டைரக்டர், சோ டேலண்டட். ஆனா பாதி டைரக்டர்ஸ் அவரை வந்து இதுல இருந்து எடுத்து பண்ணணும், நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு அவரை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாங்க. அவர் வந்து ஃப்ரீ ஹேண்டே கிடையாது அவருக்கு. அவருக்கு ஒரு கற்பனையில நல்லா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட இதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி நிறுத்திடுவாங்களா. அது என்ன ஹாலிவுட்ல எடுத்திருந்தாலும் ரொம்ப அழகான பாட்டு அது. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா கூட

வசந்தா அவங்களும் சேர்ந்து பாடின பாட்டு. இந்த படம் எதிரிகள் ஜாக்கிரதை எப்போ வந்து 1967, ஒரிஜினல் எப்போ வந்து 1960. நம்ம பல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பரவாயில்ல இல்லாத காலம் இல்லையா, அதனால நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மற்றது எல்லாமே ஹிந்தி இன்ஃபுளுயன்ஸ் தான். அந்த ஆஜா ஆஜா மேகவும் பியாரு தர, அது வந்து ஆஹா ஆஹா அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டா தமிழ்ல பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த ஓமேரே சோனாரே அந்த பாட்டு எவ்வளோ ஹிட், அதை வந்து நேருக்கு நேர் என்று பண்ணியிருப்பாங்க. இந்த ஆஜா ஆஜாவே வந்து விடையா கொடுத்துருந்தீங்க ரெண்டு மூணு பேர், அப்புறம் நான் இல்லை இல்லைன்னு போட்டதும் விடையா அப்புறம் கரெக்டாக அனுப்பிட்டீங்க. ஆனால் இது எவ்வளோ ஈஸினா எவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ்

கோவை சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், அப்புறம் தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, கூடவே க்ளோஸ் காம்படிட்டர் சேர் நடராஜ், சாந்தி, பொன்னே கவுண்டனூர். நாங்க இந்த மூணு பேருக்கும் புடிக பலத்த கைத்தட்டல. சரி, அப்புறம் கிரிஜா வடவள்ளியிலேருந்து கோணமலை ஆனந்தன், அவினாசி பிரபுதேவி, ஸ்ரீ சாய், சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி, சின்னவதம்பச்சேரி, கிருஷ்ணவேணி காவிலிப்பாளையம், அவினாசி, எஸ் மேட்டுப்பாளையம், மணிகண்டன், வி விஸ்வநாதன், டாடா பேட்லேருந்து பீடம்பள்ளி வாசுதேவன், ஹோப் காலேஜ் பிரணயாகுகன், சிறுமுகை சோமு கலைவாணி, சுரம்பட்டி வலசு இளங்கோ, சாந்தி அண்ட் குடும்பத்தார், அவினாசி, ரெங்கா கணேஷ், ரமண முதலிப்புதூர்லேருந்து செந்தில்குமார், திருப்பூர் வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி, ஹரீஷ், அப்துல் கஃபூர் செல்வபுரம்லேருந்து, கவிதா இளங்கோவன், விஜயகுமார் வரதராஜபுரம், உமா கணேஷ் சிறுமுக்கை, அப்புறம் அவினாசி ராயம்பாளையம், பாலசுப்ரமணியன், கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகானந்தம், பா பரணிதரன் குடும்பத்தார், சுமித்ரா பொள்ளாச்சியிலேருந்து, அப்புறம் குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர்லேருந்து, மனவை சந்திரசேகர் ரெண்டு மூணு விடையை கொடுத்துட்டு ஒரு வழியாக கரெக்டாக விடையை அனுப்பிட்டீங்க, அப்புறம் பெங்களூர் ஏ ஹரிஹரன், சண்முக சுந்தரம், ரமண முதலிப்புதூர், மதுக்கரை பெரியசாமி, பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம், அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், சரவணம்பட்டி எம் இந்திராணி, அப்புறம் வந்து ஹரிஹரன் ஆரஸ்புரம், ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரத்துலேருந்து, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டி, ஆலங்கொம்பு விஜயகுமார், அழியார் சுப்பிரமணியம், அவினாசி பாபு மாதவன், கனகரத்னம் கனியாம்பூண்டி, பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசி, இவர் வேற ஏதோ பாட்டு போட்டிருக்காரு, ஓகே, கோவை தெலுங்கு வீதி பாதுஷா, சண்முக ஆனந்தம் கஞ்சம்பட்டி, கே என் பாளையம் பேச்சி முத்து, நீங்களும் எத்தனை விடை சொல்லியிருந்தீங்க, அப்புறம் ஒரு வழியா கரெக்டான விடையை சொல்லிட்டீங்க, அப்புறம் அவர் ஒன் அனௌன்சர்ஸ் யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க, சந்திரா அனுப்பியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கவிதா, இவங்க ரெண்டு பேரும் அனுப்பியிருக்காங்க, கரெக்டான விடை சொன்ன உங்க எல்லாருக்கும் இந்தாங்க புடிங்க பலத்த கைத்தட்டல். கைத்தட்டல் வாங்கியாச்சா? இதே மாதிரி இந்த வாரம் வரப்போற குவிஸையும் கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்ப இந்த வார குவிஸ் என்ன இப்ப வருது பாருங்க, ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஒரு டியூன் போடுறேன், இந்த டியூன் கேட்டுக்கோங்க. கேட்டாச்சா? இதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆன தமிழ் பாட்டு என்ன? இதுக்கெல்லாம் ஒரு குளூ உங்களுக்கு. தினம் தானே கேக்குறீங்களே, தினம் தானே என்ன அடிக்கடி கேக்குறீங்க, காலையில கேக்குறீங்க, ராத்திரி கேக்குறீங்க, அப்புறம் என்ன? இந்த தேவிக்கு வேற பூவை நிறைய வச்சுட்டு வந்துட்டாங்களா, ஸ்டூடியோவே மணக்குது. இதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆகி ஒரு பியூட்டிஃபுல் சாங் கொடுத்துருப்பாரு அந்த கம்போசர், நமக்கு பிடிச்ச கம்போசர் தான். கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்க மெசேஜஸ் எல்லாம் அனுப்புவீங்க. என்றும் கேட்டது இன்றும் இனிக்குது இல்ல. அடுத்த பாட்டு, இது ஒரு விசு படம் அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்க சொல்லிடுவீங்க. என்ன படம்? காவலன் ஆவன் கோவலன். எஸ், அந்த படம் தான். இதோட மியூசிக் டைரக்டர் யாரு? விஜயானந்த். விஜயானந்தோட பாட்டு நமக்கு தெரியுமே. என்ன படம்? நான் அடிமையிலே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு படம் தான் பண்ணியிருக்காரு. அதாவது கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஷீலா பண்ணியிருக்காரா, அப்புறம் வெற்றி மேல் வெற்றி, அது ஒண்ணு, அப்புறம் ராசாத்தி வரும் நாள். ஆனா அவருக்கு வந்து இது வந்து முதல் படம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் அடிமையிலேதான் அவருக்கு முதல் படம்னு, அது இல்ல. நாணயம் இல்லாத நாணயம்னு ஒரு படம் வந்தது இல்ல, அந்த படத்துலதான் அவர் இன்ட்ரோடக்ஷன் வந்திருக்க வேண்டியது 1984. ஆனா அப்புறம் வந்து ஒரு ஊருக்கு உபதேசம்னு ஒரு படம் வந்து பண்ணாரு, அதுதான் அவரோட டெபியூ மூவி. ஆனா பாட்டெல்லாம் செம்ம ஹிட்டு. இவர் இந்த ஊருக்கு உபதேசம் இங்க பண்றாரா, அப்படியே கன்னடத்துல அந்த படம் வந்து ரீமேக் ஆகுது. அவர் அப்படியே கனடாக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க ஏகப்பட்ட படம் பண்ணியிருக்காரு. நான் அடிமையிலையும் துவாரகீஷ் வந்து கன்னடத்துல தான் ஃபர்ஸ்ட் பண்ணாரு. ஸோ அப்புறம் வந்து தமிழ்ல வந்தது. ஸோ அது ஹிட்டோ ஹிட்டு, அதனால அவர் இங்க அனுப்பவே இல்லை. அவர் வந்து கன்னட படம் நிறைய பண்ணதுனால அவரை வந்து கர்நாடகாவோட தான் அசோசியேட் பண்ணுவாங்க. அவரு தமிழ்காரர் தான். விஜய் ஆனந்த்ங்கிற புனை பேர்ல தான் பண்ணார். அவர் ஜூட் மேத்யூ தான் அவரோட ஒரிஜினல் பேரு. ஆனா இப்ப அவர் உயிரோட இல்ல. 2024 ஹி பாஸ்ட் அவே. இந்த படத்துல பிரபு, ரேகா, இதுலயும் நிறைய பேர், விசு சார் படம்னா எவ்வளவு பேர் நடிச்சிருப்பாங்கன்னு தெரியாதா? இதுல வந்து உறவுகள் ஒரு சிறுகதை இல்லை மானே, இந்த பாட்டை நம்ம கேட்டிருக்கோமே அப்படின்னு நீங்க சொல்வீங்க. ஏன்னா நானே 8 மணில போட்டிருக்கேன். ஆனா அவங்க நினைவிலேயே இருக்காது. அதனாலதான் ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக இது. இன்னைக்கு போடுற ரெண்டு என்ட்ரோ பாடலும் 1987 வந்த படத்துல இடம்பெற்ற பாடல்கள் சொன்னேன் இல்லையா. ஸோ அது ஒரு சூப்பர் மெலடி. அவருது நமக்கு இந்த பாட்டை கேட்கும்போது இந்த மான் கண்ட சொர்க்கங்கள் அந்த மாதிரி எஸ்பிபியோட சோலோ எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு கதை சொல்லணும் இல்லை பாட்டுல, அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் இந்த பாட்டு. பாட்டை கேட்டாலே படத்தோட கதை வந்து அதுல வந்துடும். அதுவும் இவர் எமோஷன்லாம் கொட்டி பாடும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும் இல்ல, அந்த கதையே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு அருமையான மியூசிக் டைரக்டர் அவர் விஜயானந்த். அவருடைய இசையில வந்த காவலன் அவன் கோவலன் அந்த படத்துல இருந்து உறவுகள் ஒரு சிறுகதை அந்த பாட்டை இப்ப கேட்போம்.

0: உறவுகள் ஒரு சிறு கதை அல்லமா நீ, புடவையில் வந்த தலைவிதி இது தானே.
1: ஓகே சரி, இப்போ உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். முதல்ல என்ன மெசேஜ் படிக்க போறேன்னா, போன வாரம் மன்னரும் அரசரும் அந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்தது இல்லையா, மயில் இறகு ஸ்பெஷல், அதை பத்தி ஏகப்பட்ட மெசேஜஸ் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிடிச்சிருக்கு, நீங்க கொடுத்திருக்கீங்க, அதை படிக்க வேண்டாமா, அதுக்குள்ளேயே ரெண்டு பேர் ஏன் இந்த வாரமே எதிர்பார்த்தோமே அப்படின்னு போட்டிருந்தீங்க, இதுக்கு தனியா படிக்கணும்னு தான். சரி, பாடலை எப்படி ரசிக்க வேண்டும், இசையில் எப்படி லயிக்க வேண்டும், மலரை எப்படி முகர வேண்டும், குழந்தையை எப்படி குதூகலிக்க வேண்டும், இவையெல்லாம் சொல்லி தெரியும் கலை இல்லை, ஆனால் இதில் முதல் இரண்டையும் வானொலி கற்றுத்தருகிறது அப்படின்னு கலைநேசன் பொள்ளாச்சியிலிருந்து அனுப்பியிருக்கார். தேங்க்யூ. சிறப்பு மயிலறையில வந்து மன்னரும் அரசரும், இசைக்கு மன்னர் அவர், கவிக்கு அரசர் இவர், பாடல்கள் புதுமை அருமை, சௌமியா அவர்களின் பதிவுகளும் அப்படின்னு அன்புராணி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சையத் ரசூல் என்ன சொல்லியிருக்காரு, மன்னரும் அரசரும் சிறப்பான நிகழ்ச்சி, ரசித்தோம் அருமை, ஒவ்வொரு பாடலுக்கும் நீங்கள் கூறிய கருத்துக்கள் வித்தியாசமாக கேட்பதற்கு மிகவும் அருமையாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. பா பரணிதரன், அவர் கேட்க முடியல, நீங்க என்ன பேசுனீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் தெய்வம் தந்த வீட்டுக்கு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, எல்லாத்தையுமே நான் வந்து தெரிஞ்ச கதை நான் சொல்ல மாட்டேன், மத்தவங்களுக்கு தெரியாத கதையும் இருக்கேன்.

ஏ, அவங்க சொன்ன கதையை தான் நான் சொல்லியிருக்கேன். அவங்களே சொன்னது, இசையமைப்பாளரே சொன்ன விஷயங்கள் தான் இது. நான் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அவருடைய ஆட்டோபயோகிராஃபிக் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் ஒரு ஆல் இந்தியா ரேடியோக்குன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் சொன்னேன். ஒரு பாட்டுக்கு நம்மளுடைய அப்ரோச் இருக்கும் இல்லையா, அதையும் சொன்னேன். இது திருப்பி வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, ரீபிராட்காஸ்ட் கேட்டிருக்கீங்க, அது நான் இன்னும் யோசிக்கல, பார்ப்போம். அப்புறம் நீங்க ரெகுலரா எதிர்பார்க்கிற அன்பு நடமாடும், யார் அந்த நிலவு, அதெல்லாம் வராது. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே டிஸ்க்ளைமர் கொடுத்தேன், 70க்கு அப்புறம் வந்த பாடல் தான். ஓகே, இவ்வளவு நாள் அது யோசிக்கல. ஆனா வந்து புல்லரிக்கும் வர்ணன் என்ன பார்வை உந்தன் பார்வை அதை சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து காற்றுக்கு என்ன வேலி, அதுல வந்து அற்புதமான உங்களின் வர்ணனையும் சேர்த்து அந்த பாட்டை கேட்கும் போது அடடா மீண்டும் புல்லரிக்கிறது அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. ஆனா அங்க ஒரு கரெக்ஷன், நம்ம ஆல் இண்டியா ரேடியோ மட்டும் இல்ல, எந்த மீடியமும் பொறுத்த வரைக்கும், எந்த மீடியாவை பொறுத்த வரைக்கும் பாடகர்களால் இல்ல தமிழ்ல. சோ அத வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த மாதிரி பற்ற பாடல் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்கள தெய்வத்துக்கு சமானம் இல்லையா. டெய்லி டெய்லி நம்ம கேட்டு சந்தோஷப்படுறோம். சோ அத உங்களுக்கு கரெக்ட் பண்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இனிமே ஒரு மெசேஜ்ல கூட அதை டைப் பண்ணிடாதீங்க, சிரமப்படுத்த கூடாது நம்ம அவங்கள எக்காரணம் கொண்டு. இன்றைய சிறப்பு மயிலிறகு பாடல்கள் மனதை மயிலிறகால் வருடியது, பாடல் தேர்வு அனைத்தும் அருமை, நிகழ்ச்சி அருமை அப்படின்னு அவினாசி பிரபுதேவி ஸ்ரீ சாய் போட்டிருக்காங்க. கவிஞரும் அரசரும் சிறப்பு மயிலிறகு மிக மிக அருமை அப்படின்னு சிவசுப்பிரமணியன் கோவையிலிருந்து போட்டிருக்காரு. சதாசிவம் சார், இவர் என்ன போட்டிருக்காரு, 2014 நான் ஏஆர் ப்ரோக்ராம்ல நான் வந்து கொடுத்துருக்கேங்க. மன்னரும் அரசரும் ப்ரோக்ராம் வந்து அருமையா இருந்தது. கவியரசரை பற்றி சொன்னா வானமே எல்லை தான், அவரை பற்றி சொல்றதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சதாசிவம் சார், அவர் வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் ஒரு சஜஷன் கொடுத்திருக்காரு, அது வந்து அரசரும் மன்னரும்னு இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. கரெக்ட் தான், ஆனா போன வருஷம் அந்த டைட்டில், சோ இந்த வருஷம் ஒரு சேஞ்சுக்காக அந்த டைட்டில் மாத்தி வச்சார். தேங்க்யூ சார். சிறப்பு மயிலிறகு நிகழ்ச்சியை பாராட்டி கவிதா இளங்கோவன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ராம்நகர்ல கோவையிலேருந்து அனந்த நாராயண் அவர்கள் போட்டிருக்காரு, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சிஸ்டர் சௌமியா, ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு, எல்லா ப்ரோக்ராமும் கேட்பேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. சிறப்பு மயிலிறகு அதை பத்தி யார் போட்டிருக்காங்க, நட்ராஜ் சாந்தி பொன்னே கவுண்டனூர் ரிய மெசேஜ் போட்டிருக்காரு. இசைக்கு ஒரு மன்னவன், கவி வடிக்க ஒரு அரசர், இவர்களை படிக்க வானொலிக்கு நீங்கள் அத்தனை ரசனையுடன் தேனாக இனித்தது, பாடல்கள் அனைத்தும் பொறுமையாக கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோட டைரக்டர் பவானி, அவங்க வந்து காசியாபாத்லேருந்து கேட்டுட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம், யூ டுக் இட் டு தட் இரா, வாட் எ லவ்லி நரேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. மறு ஒலிபரப்பு உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒரு மணி நேரம் போனதே தெரியலன்னு அவங்களும் போட்டிருக்காங்க. ஜனார்தனன் பவித்ரா அண்ட் ஃபேமிலி, அவங்க கூட பாராட்டிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மன்னரும் அரசரும் இணைந்து உருவாக்கிய பாடல்கள் எவ்வளவு இருக்கு, எதை சொல்வது எதை விடுவது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் சதாசிவம், அமுதவள்ளி, இடுவம்பாளையம், அவங்க நிகழ்ச்சி அருமை, சக்திவேல் நிகழ்ச்சி அருமைன்னு அவரு போட்டிருந்தாரு. விஸ்வநாதன் டாடா பேட்லன், அவரு என்ன போட்டிருக்காரு, மன்னரும் அரசரும் நிகழ்ச்சி மிக மிக அருமை, இவர்களை ரசிக்க அனுபவிக்க ஒரு நாள் போதுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பாடல்கள்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு MSV கண்ணதாசன் பிறந்த நாள் அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு பாடல்கள் வந்ததுல அதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. முடப்புள்ளூர் கீதா போட்டிருக்காங்க, மன்னரும் அரசரும் சிறப்பு நிகழ்ச்சி பாடல் உருவான விதம், அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசு. ஐயோ, அவர்களுக்கு நாமெல்லாம் பரிசு தர முடியுமா, அவர்கள் தான் நம்மளோட பரிசே, நம்மளோட சொத்தே அவங்க தான், நம்ம என்ன தருது, அவங்க பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க, நாம எடுத்து பரிமாறிக்கிறோம் அவ்வளவுதான். கனகரத்னம் கனியாம்பூண்டியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. மனவை சந்திரசேகர் என்ன அனுப்பியிருக்கார், பாடல்கள் உருவான விதம் என பல வகையிலும் தொகுத்து வழங்கினீர்கள், அரிய தகவல்கள் அப்படின்னு ஒரு பெரிய மெசேஜ் அடிச்சிருக்காரு. சாய் மனோகர், டியர் மேடம், வழக்கம் போல உங்கள் முத்திரையை மிகவும் அற்புதமாக பதிவிட்டீர்கள், கண்ணதாசனின் கவிதை போலவும் விஸ்வநாதனின் இசையை போலவும் உங்கள் தொகுப்புரையும் இனிமையாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு சிங்காநல்லூர்ல இருந்து. தேங்க்யூ சார். அப்துல் கஃபூர் என்ன போட்டிருக்காரு, பாடல் தேர்வு அனைத்தும் அருமை, காரண காரியங்கள் அருமை, உங்களின் சொல்வன்மை அருமையோ அருமை.

0: பிரேம்நாத் பெரியநாயகம் பாளையம்லேருந்து சில பாடல்களை தேர்ந்தெடுத்து அதன் பின்னணி தகவல்களையும் சேர்த்து வழங்கி எங்களை மகிழ்வித்து விட்டீர்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. குப்புராமன் அவர் வந்து ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணியிருக்காரு, மேடம் எனக்கு உங்களை தெரியும், நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. சென்னையில் அவர் பார்த்துருக்காராம், நான் அங்கேயும் நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை பாராட்டியிருக்காரு. அவர் வந்து மன்னர் அரசரோட ஃபேன், பிக் ஃபேன், அதனால அதை போட்டிருக்காரு. தேங்க்யூ. சுதாகர் ஆதித்தன் சேரன்மா நகர்லேருந்து, நடிகர் திலகம் பாடல்கள் வந்தது அருமை, ஆட்டுவித்தாளர் ஒருவர் அது வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. நிகழ்ச்சி ஒரு காவியமாக இருந்தது, 6:40 அன்பு நடமாடும் போட்டிங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காலையில எடுத்தோன்னு 3 பாட்டு, மெல்லிசை மன்னர் அண்ட் கண்ணதாசன்களோட காம்பினேஷன்ல 3 பாட்டு, அதுக்கப்புறம் சாயங்காலம் 6:40 உங்க பாட்டு தான், 8 மணியும் ரெண்டு பேரோட காம்பினேஷன் அண்ட் கண்ணதாசன் சார் இளையராஜாவோட சேர்ந்து பண்ண அந்த பாடல்களும் போட்டிருந்தேன். ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி அன்னைக்கு நிறைவா போட்டாச்சு. அதெல்லாம் ஒரு நாள் போதுமான, அவர் சொல்ற மாதிரி அதெல்லாம் கேட்க ஒரு நாள் நமக்கு போருமா, வருஷம் ஃபுல்லா கேட்கலாம், நம்ம வாழ்நாள் முழுக்க கேட்கலாம். இளங்கோ, சாந்தி இளங்கோ இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்தது, 1 மணி நேரம் போனதே தெரியல அப்படின்லாம் பாராட்டிட்டு, நான் சொல்லக்கூடாது சொன்னா சொல்லிட்டீங்களே, எம்ஜிஆர் பாடல் வரல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இது வந்து பாடல்களுக்கான நிகழ்ச்சி, இதுல வந்து எந்த ஆக்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸும் நமக்கு கிடையாது. அதுதான் நமக்கு தோணும், எம்ஜிஆர் பாட்டு வரல, ஜெய்சங்கர் பாட்டு வரல, அவர் பாட்டு வரல, இவர் பாட்டு வரலன்னு தோணும். போட முடியுமா நம்ம அதை பார்த்து? அதான் டெய்லி கேட்கிறோமே, சரியா? சரி, இதெல்லாம் வந்து சிறப்பு மயிலிறகுக்கு வந்த லெட்டர்ஸு, மெசேஜஸ்ஸு. விட்டு போனது திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன், அடுத்த வாரம் வந்து நான் கண்டிப்பா படிப்பேன். அனந்த நாராயணன் சார் வந்து அனுப்பியிருக்காரு வடவள்ளியிலேருந்து, அவர் அசிஸ்டன்ட் இன்கம் டாக்ஸ் கமிஷனராக இருந்து ஓய்வு பெற்றவர், பார்வை மாற்றுத்திறனாளி சார். எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ஸ் நோட் வந்து சுதா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க அனுப்பியிருந்தாங்க, அனுப்பிட்டு அவங்களே வந்து டைப் பண்ணி அனுப்பியிருந்தாங்க, சே கலக்கிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நிகழ்ச்சியை ரொம்ப ரசித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க அவங்க. சுதா கிருஷ்ணமூர்த்தி கோயம்புத்தூர்லேருந்து. திருநாங்கிறவர் நார்த் வேல்ஸ் யுனைடெட் கிங்டம்லேருந்து அந்த ப்ரோக்ராமை கேட்டுட்டு அனுப்பியிருந்தார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சௌமியா அவர்களே, உங்களுடைய இன்றைய படைப்பை கேட்டு பூரித்து ரசித்தேன், மிகவும் நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம நினைச்சே பார்க்காத குவார்டர்லேருந்து நமக்கு அவ்வளோ பாராட்டு வந்தது, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தேங்க்யூ. ஓகே, எங்கடா 12:40 ஆக போகுதே, நம்ம கடிதம் வரலையே அப்படின்னு யோசிப்பீங்க, நியூஸ்க்கு அப்புறம் வரும், ஏன்னா ஏகப்பட்ட மெசேஜஸ் இருக்கு, அதனால அங்கே தொடரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ரேடியோ ஆஃப் பண்ணாம பக்கத்தே உட்காந்துட்டு இருக்கணும் கேட்டுக்கிட்டு. ஓகேவா?
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம்.
2: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
3: ஒரு குளிர்பான கிடங்குனா ஒரு இடத்துல வந்து அமைச்சு கொடுத்துற போறோம். ஸோ இதுலேயும் இன்னைக்கெல்லாம் வந்து மாடுலார் டைப்னு சொல்லுவோம், உங்களுக்கு எல்லாமே கழட்டி மாட்டிக்கிற மாதிரி வந்துடுச்சு. இப்போ ஒரு சிலர் வாடகை இடத்துல ஆரம்பிக்கிறாங்க, அப்போது 6 மாதம் 1 வருஷம் அங்கே வாடகை இடத்துல இருப்பாங்க, அப்புறம் அவங்க சொந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்னா இதை அழகாக கழட்டி எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி வந்துடுச்சு இன்றைக்கி எல்லாமே, எதுவுமே பெருசாக சேதமாகாது, எல்லாமே எடுத்துகிட்டு போய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
4: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
5: கேட்டு பயன் பெறுங்கள்.
6: நேயர்களே, இன்று மதியம் 3:02 டீ டைம், 1950-1969 வரையிலான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 4 மணிக்கு வடு நாடகம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்க போகிறோம். இன்றிரவு 7:32 ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையே ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நெறி இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை உயர்த்துவதற்கான அரும்பணியை ராம்விலாஸ் பாஸ்வான் மேற்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், தமது வாழ்க்கையை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மாண்புகளையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ராம்விலாஸ் பாஸ்வான் தனது வாழ்க்கையை சமூக நீதி மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கவும், ஷெட்யூல்டு வகுப்பினர், பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட பின்தங்கிய வகுப்பினரின் நலனுக்காகவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். மனித உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து வந்த அவர் அரசு நிர்வாகத்தில் சிறந்த கொள்கைகளை வடிவமைத்துக் கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் 2 நாள் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் நாளை கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் இதில் பங்கேற்று மகளிருக்கான அதிகாரங்கள் குறித்தும் மகளிர் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்க உள்ளனர். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணு மற்றும் நிதி கட்டமைப்பில் பெண்களின் ஆக்கப்பூர்வமான பங்கு குறித்தும், அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி தொழில் முனைவோராக ஊக்குவிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் பருவநிலை செயல்பாடுகளில் மகளிரை கொண்டுவருவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இம்மாதம் 8-9 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னோடியாக இந்த செயற்குழு கூட்டம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் கோவில் புனித யாத்திரை தொடங்கி கடந்த 2 நாட்களில் 32,000 மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். நேற்று மட்டும் 20,000 மேற்பட்டோர் லிங்கத்தை வழிபட்டனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக யாத்திரிகர்கள் வர தொடங்கியுள்ளனர். அமர்நாத் யாத்திரைக்கான பதிவுகளும் அதிகரித்துள்ளன. நேற்று 2ஆம் நாள் யாத்திரையில் 14,000 ஆண்கள், 4,000 பெண்கள், 380 குழந்தைகள், 142 சாதுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 480 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே 4வது கட்ட யாத்ரீகர்கள் குழு பகவதி நகர் முகாமில் இருந்து இன்று அதிகாலை புறப்பட்டனர். இதில் 6,700 மேற்பட்ட யாத்ரீகர்கள் 291 வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். 4,131 யாத்ரீகர்கள் பெகல்காம் வரியாக புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாத்ரீகர்களுக்கு தேவையான வசதிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் இமாச்சல பிரதேச மாநிலம் பாலம்பூரில் 7 நாள் பயிற்சி இன்று தொடங்கியது. 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ளும் இந்த பயிற்சி திட்டத்தில் நவீன வேளாண் உத்திகளை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவது, இயற்கை வேளாண் சாகுபடி முறைகள் உள்ளிட்டவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளான் சாகுபடி, தேனீ வளர்ப்பு, பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்பில் பயிர் சாகுபடி, தோட்டக்கலை பயிர் அபிவிருத்தி, ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள், வேளாண்

0: பொருட்களில் மதிப்பு கூட்டுவதற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவையும் இந்த பயிற்சி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய ஜம்மு காஷ்மீர் தலைமை வேளாண் அதிகாரி திரு ரஜோரி ராஜேஷ் வர்மா, விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்படும் தொழில்நுட்ப உத்திகள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டத்தை விவசாயிகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொண்டு தரமான வேளாண் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவின் வளர்ச்சி மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி பேசிய அவர், ராணுவம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தவும் சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு விண்வெளி பயண திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக ரஷ்ய அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது. யுக்ரைனில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ளவும் இரு தலைவர்களும் ஒப்புக் கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2954 உயர்ந்துள்ளது. 16,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை தெரிவித்த வெனிசுவேலா தேசிய சபைத் தலைவர் ஜார்ஜ் ரொட்ரிக்ஸ், 16,000 மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் பெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 7 துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் பருவமழை தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக நாட்டின் மத்திய பகுதி மாநிலங்களில் அடுத்த 5 மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளில் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட், கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், கர்நாடகா, தெலங்கானா, விதர்பா ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், மாஹே, கடலோர ஆந்திரா ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மும்பையில் கடந்த 4 கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 59 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை கடலோர பகுதிகள், தானே ஆகிய இடங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 10,000 தேங்கிய நீரை அப்புறப்படுத்துதல், போக்குவரத்திற்கு ஏதுவாக சாலைகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அடுத்த 2 மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராய்கடில் உள்ள சாவித்ரி, குண்டலிகா, அல்ஹாஸ் ஆகிய முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மகாத் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கொன்கன் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பியுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் பராகுவேவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோவை சந்திக்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: நம்ம டாக்கர் தமிழ் பூங்கனிமொழி அருமையா இருந்ததுன்னு அவங்களும் போட்டிருக்காங்க. மகேஸ்வரி சத்குரு நம்ம டாக்கர் அவங்க அவங்களும் வந்து ரொம்ப பாராட்டியிருந்தாங்க நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கும் இங்கும் எங்கும் எப்போதும் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. பாபு மாதவன் அவினாசிலிருந்து பாடல்கள் எல்லாம் எப்போதும் கேட்பதுதான், ஆனால் மனது கிடந்து தவிப்பது உங்களின் அழகான சொல்லாடல்களுக்குத்தான் அப்படின்னு போட்டிருக்காரு. ஹலோ மைடியர், அதை வந்து கேட்டு நான் புல்லரித்து போனேன்னு என்ன சொல்வீர்களோ, அதை எப்படி சொல்வீர்களோ, அதை கேட்க காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹலோ மைடியர் கேட்டு நான் புல்லரித்து போனேன்னு பா பரணிதரனும் போட்டிருக்காரு. இனிமே இதை கேட்கும் போது வேற முக்கோணத்துல கேட்க தோணும் அப்படின்னு போட்டிருக்காரு. மனமேடை பாடல் கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, நன்றாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. உங்களால் எல்லாரும் இந்த பாடலை இன்னும் விரும்ப ஆரம்பித்து விடுவார்கள். என் ஆசான் சுஜாதாவின் குறிப்புகளோடு நீங்க நிறைவு செய்தது எக்ஸலன்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ பாபு மாதவன். இந்த மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. அப்புறம் மற்ற மெசேஜஸ், ராஜாணி வாழ்க படத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ரவி அவர்கள் இசையமைப்பில் அவர் எழுதிய பாடல் கேட்கும் போது சுவாரஸ்யமாக இருந்தது. அதைவிட செய்தி வாசிப்பாளர் சோபனா அவர்களுடைய கணவர் தான் ரவி என்பதை தெரிந்து கொண்டோம் அப்படின்னு இளங்கோ சாந்தி இளங்கோ சூரம்பட்டி வலசிலிருந்து போட்டிருக்காங்க. வசந்த இல்லம் நிகழ்ச்சி அருமை. மின்மினி பூச்சி தான் இந்த படமா மாறிச்சு. ஆனா மின்மினி பூச்சின்னு சொல்லல, அது விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி தான் சுமதி என் சுந்தரியா மாறிச்சு. அது வந்து அவரே சொன்ன தகவல், அதனால சேர்த்திருந்தேன். சுவாரஸ்யமான தகவல்கள் எழுதியிருக்காரு. பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம், ஒரு குறுந்தகவல் ஒன்று தந்தீங்க, அருமையாக இருந்தது. அதாவது முதல் முதலாக அந்த பாட்டுக்கு சொல்கிறாரு பாபு மாதவனை சொல்லியிருக்காங்க, இது வந்து இந்த இது நாட் அப்ரூவ்டு, அப்ரூவான விஷயம், இந்த மாதிரி தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் கும்பகோணம் மனோகரனும் சேரன் மாநகர் ராஜேஷ் இவங்க ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி அப்படி பாராட்டினாங்க இந்த நிகழ்ச்சியை. பாடல்கள்லாம் நீங்கள் தேடி தேடி போடுறீங்க, அருமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தண்ணீர் தடம் விஜயகுமார், உமாமகேஸ்வரி விஜயகுமார், ஒரு கிராமத்தின் செயல்பாடு பற்றிய தகவல் அருமை, என்றோ கேட்டது அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. கங்கை அமரனின் இளமை படப்பாடல் அருமை, சிவகுமார் கோத்தகிரியிலேருந்து போட்டிருக்காரு. ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, செவ்வாய்க்கிழமை சாய்வு நாற்காலி அருமையா இருந்தது. டாக்டரின் நேர்காணலும் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. ஆர்ஜே ஐஸ்வர்யாவின் பிரசன்டேஷன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் யார் இது? சுதாகர் ஆதித்தன். சிறுவாணி சாரல் பாடல்கள் நயாகரா போல் தெரிக்கின்றது அப்படின்னு மதுக்கரை பெரியசாமி போட்டிருக்காரு. இளமை பாடல்கள் அருமை. உமா கணேஷ் என்ன சொல்லிருக்காரு, ஆனந்த் பாபு படம் வந்து டான்ஸுக்காகவே ஓடிய படங்கள், அன்றைய காலத்தில் ஃபேமஸ் படம் தான், பாட்டும் கேட்ட பாட்டு தான், இப்போது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. உங்களுக்கு ஒரே ஒரு தகவல் நான் சொல்றேன், அப்புறம் போட்டோஸ் போடுறீங்கல்ல, அதாவது நீங்க அந்த போட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்க, அதை மட்டும் பண்ணாதீங்க சரியா. இனிமே போட்டோ எல்லாம் இல்லாம பிளெயினா அப்படியே போடுங்க, உங்க மெசேஜ் மட்டும் போடுங்க. அப்புறம் விளக்கம் கொடுத்துருக்கேன் நீங்க, மேடம் என்னுடைய மனைவி பெயர் உமா, அதை தான் நான் சேர்த்துட்டு இருக்கேன். கணேசமூர்த்தின் ஒருத்தர் சூலூர்ல இருந்து மெசேஜ் பண்றாரு, கன்ஃபியூஷன் வேணாம் தான் நான் ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னு இருக்கீங்க. இது தப்பா அங்க தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, நேத்து நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி பண்றாங்க தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு விளக்கம் தான் தேவை அப்படின்னு கேட்டேன். விளக்கம் கொடுத்துட்டீங்க, ஓகே ஃபைன் சேர்த்துக்கோங்க. ஆனா லிஸ்னர் சாய்ஸ் கேக்குறீங்க பாருங்க, அப்ப மட்டும் உமா தனியா கேட்கணும், கணேசமூர்த்தி தனியா கேட்கணும், சேர்த்து சேர்த்து கேட்க கூடாது, நாங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், அப்புறம் லிசனரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, நிர்தனவங்க கேட்டாங்க அப்படின்னு. அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய் ஒன்னு கேட்டிருக்கீங்க, அதாவது போன வாரம் வந்து கோடை உதய விழா நடந்ததுங்க, அது மாதிரி நம்ம வானொலிக்கும் நடத்துவீங்களா, நீங்க எது செஞ்சாலும் வந்து வித்தியாசமா செய்வீங்க, 100% நம்பிக்கை இருக்கு எல்லாம் போட்டிருக்கீங்க, உங்க நம்பிக்கைக்கு முதல்ல நன்றி. ஆனா உடனே ஒண்ணு சொல்றேன், கோவை பண்பலை இருக்கு இல்லையா குடைக்கானல், அவங்க வந்து நல்ல பணக்கார ஸ்டேஷன்ங்க, வருமானம் கொழிக்கும் ஸ்டேஷன், அவங்களுக்கு அதெல்லாம் அலௌடு. நாம கொஞ்சம் ஏழை, ஆனா நிகழ்ச்சிகள்ல பாத்தீங்கன்னா நாம ரொம்ப பணக்காரங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோக்ராம்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதையும் சொல்லிடணும். நமக்கு அந்த அளவுக்கு ஆர்ஜிஎஸ் நம்ம கிட்ட கம்மி, அவங்க கிட்ட எல்லாமே நிறைவா இருக்கு, நம்ம கிட்ட இல்லை அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் 6:48 பாடல்கள் அருமை, நேயர்கள் விருப்ப பாடலாம் அருமையா இருக்குன்னு இதை வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. யாரெல்லாம் சொல்லிங்க, கோணமலை ஆனந்தன், அப்புறம் புலக்காட்டுப்பாளையம் ஜெகநாதன், குஹன் சிந்து கோத்தகிரி, இவர் பிரேம்நாத் பெரியநாயக்கப்பாளையம், பிரபுதேவி ஸ்ரீசாயும், ஒரு லிஸ்டே பெருசு, ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சி அருமைன்னு செலக்கரிச்சல் போன்ஸ் விஜயகுமார் போட்டிருக்காரு. அப்புறம் அரட்டை அருமை வாழ்த்துக்கள், அரட்டை அருமை பணக்கார கிராமம் பற்றிய தகவல் அருமை அப்படின்னு

பாளையம் பேச்சு முத்து போட்டிருக்காரு. பாட்டெல்லாம் சூப்பர். மலரே நலமா, ரெட்டை கிளிகள், பாரடி கோயிலே, இது பாபு மாதவன் போட்டிருக்காரு. பௌசியா பண்ண நிகழ்ச்சி இருக்கு, பி ஆர் பந்தலு பத்தி நிகழ்ச்சி இல்லையா, ரொம்ப அருமைன்னு அனந்த நாராயணன் ராம்நகர்ல இருந்து புலக்காட்டு பாளையம் ஜெகநாதன் போட்டிருந்தாங்க. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அதுல துவக்க உரை இருக்குல்ல, இவரோட வாய்ஸ்லயே போட்டிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்திருந்தாங்க. நான் கூட பாராட்டினேன், இந்த பாராட்டையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேங்க்யூ. அப்புறம் வந்து இதமிருதம்ல வந்து கே பாக்கியராஜ் அவர்களுக்கு வந்து மரியாதையை செலுத்தும் விதமாக ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி மாதிரி நீங்க பண்ணீங்க, பாடல்கள் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. அன்னைக்கு அனுப்பின எல்லா நேயர்களுக்கும் நன்றி. கனகரத்னம் கனியா பூண்டி, இவங்க மல்லிகா மந்த்ராச்சலம், கணேஷ் சிறுமுகை, இவங்க எல்லாருமே இந்த இடமிருத்தம்ல வந்த பாடல்களை இந்த நிகழ்ச்சியை பாராட்டியிருந்தீங்க. அப்புறம் பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசவர், எங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறீங்க, மிகவும் அருமை. சனி மற்றும் ஞாயிறு சிறுவாணி சரலில் வரும் பாடல்கள் அருமையோ அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. ஆர்ஜே உதயா நடத்திய கேம் ஷோ அருமை அப்படின்னு கோணமலை ஆனந்தன் ரங்கநாதன் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. நிறைய பேர் இன்னைக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க, மூளைக்கு வேலை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. பாரதி மகாலிங்கம் என்ன போட்டிருக்கீங்க, சனிக்கிழமை நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்வி, நாங்கள் கூகுளின் முயற்சி செய்து எங்களுக்கு கிடைத்த பதில், பார் மகளே பாரா. ஐயோ, ஈஸியான பாட்டா? பதில் பாடல்களை என் கணவர் அனுப்புவார், அவரால் முடியாததை நான் அனுப்புவேன் அப்படின்னு பாரதி மகாலிங்கம் கள்ளிவலஸ்ல இருந்து போட்டிருக்காங்க. ஓகே, மொத்தத்துல யாரோ ஒருத்தர் கரெக்டான ஆன்சர் சொன்னா சரி, ஆனா உங்க ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஒரு நீண்ட மெசேஜ் ஒண்ணு அனுப்பியிருக்கார் பா பரணிதரன். கள்ளி அடிக்கள்ளி பாடல் வந்தது இல்லையா நந்தா படத்துல இருந்து, நீண்ட நாள் கழித்து கேட்க முடிந்தது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாடல்களுக்கு இடையில் வரும் தகவல்கள் அனைத்துமே புத்தம் புதிய தகவல்களாக இருக்கின்றன. ஆமா, எப்போதாவது அத்தி புத்தார் போல் தெரிந்த தகவல் வரும். பகீரத பிரயத்தனப்பட்டின் தகவல்களை, இந்த தகவல்களை திரட்டி சொல்கிறீர்கள். ஆமா, இது வந்து நான் வந்து ஆர்ஜேஸ் வந்து எடுக்க சொல்லுவேன், இல்லைன்னா நானே அதை டெய்லி பேசிஸ்ல கரெக்ட் பண்ணி தான் தரேன். அதே மாதிரி தான் சாங்ஸ் ரிப்பீட்டே ஆகக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருப்பேன். அதே போல் வசந்த இளம் நிகழ்ச்சியிலும் அரிதான நபர்களை அழைத்து வந்து பேட்டிகள், அதே போல சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியும் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்களில் வரும் அர்த்தமுள்ள அரட்டையில் எங்கு தேடினாலும் கிடைக்காத தகவல்களாக இருக்கின்றன. பிரதம மந்திரி ஒவ்வொரு மாதம் மனதில் குரல் நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் உள்ள ஏதாவது ஒரு நகரத்திலோ கிராமத்தில் உள்ள ஒரு அரிதான நபர் பற்றி கூறுவார் இல்லையா, அதுவே நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அதே போல ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் தகவல்களுடன் அர்த்தமுள்ள அரட்டை இருக்கின்றது. அப்புறம் சொல்லவே வேண்டாம், அரிதான பாடல்களுக்கு பெயர் பெற்றவர் நீங்கள், அடிக்கடி ஒலிபரப்பாகாத பாடல்கள் வருது. இந்த மாதிரி நம்மளை பாராட்டி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, தேங்க்யூ சோ மச். வானொலிக்கு முக்கியத்துவம் வந்து பாடல்கள் தானே, அது ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப குறியா இருப்பேன். அதனால தான் எல்லா பாடல்களுமே நான் செக் பண்ணாமல் அனுப்பவே மாட்டேன். முக்கியமாக பல பாடல்கள் நானே என் கைப்பட ஷெட்யூல் பண்ணுவேன், அதனால தான் ரிப்பீட்டே ஆகிறது இல்லை. தகவல்களும் அப்படிதான், நம்ம ஒன்று லிசனருக்கு கொடுக்கும்போது, அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா தகவல்கள் கொட்டி கிடக்கு, பட் எது சரியான தகவல், சரியானதை தான் நம்ம தரோமா அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப மெனக்கெட்டு அதை பார்க்கறது உண்டு. நான் ஆர்ஜிஎஸ்க்கும் அதை தான் நான் சொல்லுவேன், கரெக்டாக கொடுக்கணும்னு. எல்லா நிகழ்ச்சியிலையும் அப்படி தான் நம்ம பார்த்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தரோம். நன்றி, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இஷ்டப்பட்ட சாங்க எல்லாரும் சோதிக்கணும், அதே காரணம் எனக்கு போன் செய்யண்ட அவசியம் இல்ல அப்படின்னு கீதா முடப்பள்ளூர்ல இருந்து போட்டிருக்காங்க. தேங்க்யூ கீதா. 70 பிற்பகுதியிலும் 80களின் முற்பகுதியிலும் வந்த பாடங்களில் இருந்து ஒலிபரப்பான பாடல்கள் அனைத்தும் அருமை. எப்படிங்க இப்படி எல்லாம்? அப்பா, அதான் போன வாரமே நான் சொன்னேனே, கோபி வானொலியை அடிச்சுக்க முடியாது. எவர்கிரீன் ஸ்டேஷன், எவர்கிரீன். சௌமியா மேடம் கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ. ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்ல இருந்து, தேங்க்யூ. ஆமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டு தான் நமக்கு சோல், சோ அதை நல்லா போட்டா தேடி தேடி தான் போடுறேன், யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த வாரத்திலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும், அடுத்த வாரம் என்ன பாட்டு கொடுக்கணும் அப்படின்னு. அதனால தான் நல்லா இருக்கு பாருங்க. கனகரத்னம் கனியாம்பூண்டி பாட்கா பத்தி நான் பதிவிட்டேன். ஆமா, இவங்க பாட்கா பத்தி பதிவிட்டிருந்தாங்க போன வாரமே, ரொம்ப அருமையான ஒரு பதிவு அவங்க போட்டிருந்தாங்க, நல்லா இருந்து ரசிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ. இந்த வாரம் என்ன போட்டிருக்காங்க, அர்த்தமுள்ள அரட்டை பயனுள்ள தகவலாக இருந்தது, என்றோ கேட்டது இன்றும் இனித்தது, ரெண்டு பாடல்களும் நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் சூட சுட இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்காரு, இது போஸ்ட்ல வரல, எப்படியோ வந்துருச்சு நமக்கு. இவர் யாரு? டி கணேஷ், பிஆர்புரம் பிளமிட்ல இருந்து.
என்ன போட்டிருக்காரு, எல்லா ப்ரோக்ராமையும் பாராட்டியிருக்காரு. இலக்கிய சோலை, காலந்தோறும் அவை வழங்கிய ஷாஜிதா பேகம் அந்த எபிசோடு, அப்புறம் வசந்த இல்லம், பட்டின் பாரம்பரிய உரையாடல், அது போட்டோகிராபிக்ஸ் மாடல், அதை பத்தி ஒன்று கொடுத்துருக்காரு. தென்சேரிமலை ஓவியர் கே நாகராஜ் அவர்களோட நேர்முகம் 2:30 மணிக்கு ஊர்பொருத்தில, அதை பாராட்டி

0: கட்டியிருக்காரு. அப்புறம் இதம் ரிதம் எல்லாம் பாட்டோட சேர்த்து ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்காரு. திங்கக்கிழமை இதம் ரிதம், சபா இதம் ரிதம்னு எல்லாத்தையும் போட்டு அர்த்தமுள்ள அரட்டையில் வாசியங்கள் கேட்கலாம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, அர்த்தமுள்ள அரட்டை, அர்த்தமுள்ள அரட்டைக்கான நிகழ்ச்சி. இது நேயர் நெஞ்சம், டைம் இருந்தா படிப்போம். சரி, நீங்க அன்பா அனுப்பியிருக்கீங்க, படிச்சாச்சு, கேட்டீங்களா? சரி, இன்னைக்கு இவ்வளோ படிச்சாங்களே, நம்ம மெசேஜே வரலையே அப்படின்னு யோசிப்பீங்க. இன்னைக்கு வரலன்னா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா வரும். திஸ் வில் பி கேரிட் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் வீக், அவ்வளவுதானே? ஓகேவா? சரி, இப்ப நம்ம குவிஸ் ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம் இது. இப்ப வரப்போற டியூனை நல்லா கேளுங்க. இந்த ஒரு இங்கிலீஷ் டியூன், ரொம்ப சிம்பிளான கேள்விதான். இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தமிழ்ல வந்த பாட்டு என்ன? அவ்வளவுதான், கம்போசருக்கு ஆரம்ப கால பாடல், அவ்வளவுதான். நம்ம உலகமே வாசனை நிறைந்தது. இதுக்கெல்லாம் க்ளூ வேணுமா? பாருங்க, இந்த டியூனை கேட்ட உடனே நீங்க எல்லாம் மெசேஜ டைப் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எனக்கு அனுப்பவும் ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் பாட்டு நாலேஜ் ஜாஸ்தி. வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு எல்லாம் தெரியாதா என்ன? டக்கு டக்கு டக்குன்னு விடைய அனுப்பி தள்ளுங்க. ஓகே, சூப்பரான பாட்டு கேட்டோம், சூப்பரான அரட்டை கேட்டாச்சு, பயங்கர ஈஸியான குவிஸும் கேட்டாச்சு. அப்புறம் என்ன, அடுத்த வாரம் உங்களுக்கான இதே நிகழ்ச்சியோட நான் காத்திருப்பேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா. கீப் ஸ்மைலிங்.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். நேயர்கள், இதுவரை வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குத நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு கேட்டீர்கள்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் ஆஃப்டர்நூன். நேரம் 1:24 நொடி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி கேட்க போறோம். இன்னைக்கு என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஆஸ்கர் விருது, அதுவும் 3 ஆஸ்கர் விருது வென்ற ஒரு படத்துடைய கதையை தான் நாம கேட்க போறோம். சொல்றதுக்கு ஆர்ஜே சாருகேசுன்னு நிகழ்ச்சியில ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு அமைதியான குடும்பம், ஆனால் அந்த வீட்டில் ஒரே ஒரு வாய்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு பொண்ணு, 17 பொண்ணு. ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒரு கதை இருக்கும் இல்லையா? சில குடும்பங்களில் சிரிப்புகள் அதிகமாக இருக்கும், சில குடும்பங்களில் சண்டைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாம் கேட்க போகிற கதையில் வரக்கூடிய குடும்பத்தில் அமைதி தான் அதிகம். அமைதி அப்படின்னா அது சந்தோஷமான அமைதி அப்படின்னு சொல்ல முடியாது, எதுவுமே கேட்க முடியாத ஒரு உலகத்துடைய அமைதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா, அம்மா, அண்ணா 3 பேசவும் முடியாது, அவங்களுக்கு காதும் கேட்காது. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கா, அந்த பொண்ணு பேர் வந்து ரூபி, 17 ஆகுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்தவங்க, கடற்கரை பகுதியில் இருக்காங்க. காலையில் போட் எடுத்துகிட்டு மீன் பிடிக்க போகிறாங்க அப்படின்னா இவங்க 3 பேச முடியாது இல்லையா, அதனால் ரூபியும் சேர்ந்து போவாள். போகும்போது என்னென்ன நடக்குது, யாராவது வந்து சிக்னல் தராங்க பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே ரூபி வந்து பார்த்துக்குவா. இவங்க வந்து அதை வச்சு தான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்திட்டு போகிறாங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து வேலை, திரும்பவும் ஸ்கூலுக்கு போகணும், அங்கேயும் அவனால் சுத்தமாக முடியாது. ஆனால் அவளுக்கு ஒரு கனவு இருக்கும், நல்லா பாடணும், பெரிய பாடகி ஆகணும் அப்படின்னு சொல்லி. இந்த குடும்ப சூழ்நிலை, குடும்ப பொறுப்புகளுக்கு மத்தியில் தன்னுடைய கனவை ரூபி நெருங்கினாலா, அந்த கனவு நினைவாச்சா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய முழு கதை. இதைத்தான் நாம் தொடர்ந்து கேட்க போகிறோம் மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில்.

0: கார்த்திகை படத்திலிருந்து டி இமான் இசமைப்பில் யுகபாரதி வரிகளில் ஹரிச்சரன் பாடின பாடல் கேட்டோம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு, சுத்தமானது.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளக்க நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். ஒரு 1:09 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 1 மலர் 1 நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். கதையெல்லாம் சொன்னியம்மா, அந்த படத்துடைய பேரு சொன்னியா அப்படின்னு கேட்டான். அதை நான் தாங்க சொல்லாம விட்டுட்டேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற படத்துடைய கதை வந்து கோடா படத்துடைய கதை தான். நம்ம கதை சுருக்கம் சொல்லிட்டு இல்லையா, இப்ப வந்து கதைக்குள்ள போலாம். காலையில விடிய காலையில வந்து அப்பா அம்மா அண்ணா அது மட்டும் இல்லாமல் ரூபி 4 பேருமே கடலுக்கு போகிறாங்க. 3 பேர்னாலையும் பேச முடியாது, காதும் கேட்காது இல்லையா. அதனால ரூபி அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறா. அங்கிருந்து மீன் பிடிச்சிட்டு அவங்க அந்த கடற்கரைக்கு வந்து அந்த விற்பாங்க இல்லையா. அப்போ வந்து மீனை ரொம்ப அடிமட்ட விலைக்கு எடுத்துக்கிறாங்க. அதை பார்த்து ரூபி வந்து சொல்கிறான், இது ரொம்ப தப்பு, இது எப்படி வந்து செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சைகை மொழியில் கேட்கும்போது அவங்க அப்பா, நமக்கு வேறு வழி இல்லை, இதை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லுவான். ரூபியும் போய் பேசுவான், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இவ்வளோ கம்மி விலைக்கு எடுத்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே அவங்க ரூபியோட அண்ணாக்கு கோவம் வந்து, நாமே வந்து தனியா இந்த மீன் வந்து விற்பனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாட்ட சைகை மொழி கேட்கும்போது, நம்ம 3 பேர்னாலையுமே பேச முடியாது இல்லையா, இது சாத்தியம் இல்லாதது, அதனால இதை பத்தி பேச வேணாம், கொடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அங்க மீனை வந்து வித்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவ வந்து ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போவான், அங்க போய் ரொம்ப டயர்டா இருக்கும், டெஸ்க்லயே படுத்து தூங்கிடுவா, வர டீச்சர்லாம் திட்டிட்டு தான் போவாங்க.

சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவளுடைய வாழ்க்கை நகர்ந்து போயிட்டு இருந்த சமயத்தில் அவங்க ஸ்கூலில் சில போட்டிகள்லாம் நடக்குது. நம்மளாம் படிக்கும் இந்த கவிதை போட்டி கட்டுரை போட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அங்கே வந்து நடக்கும்போது அங்கே பாட்டு போட்டியில் போய் தன் கொயருக்கு தன்னுடைய பேரை வந்து ரூபி கொடுத்துட்டு வரா. சரி ஓகே நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நமக்கு பிடிச்ச கனவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு வரா. கொடுத்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது இவனுடைய அப்பாவும் அம்மாவும் இவளை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு வராங்க. ஒரு வண்டியில் பயங்கர பாட்டு சத்தம், இவங்க ரெண்டு பேர்னாலையும் கேட்க முடியாது, அதனால சவுண்டாக இருக்குது. மொத்த ஸ்கூலுமே நின்று பார்த்து சிரிச்சிட்ருக்கு. இவளுடைய அப்பா அம்மாவுக்கு காது கேட்காது அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்படிங்கனால உடனே ரூபி ஓடி வந்து, அப்பா எதுக்கு இவ்வளோ சவுண்ட் வச்சுருக்கீங்க, கம்மி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதை கம்மி பண்ணிடுவாங்க. கம்மி பண்ணதுக்கப்புறமா இவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்கிறத வந்து சைகை மொழியில் தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து புரிய வைப்பா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா அம்மாக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து ஆகும். என்னதான் இருந்தாலும் இவ படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த சத்தம் வந்து அவனால அதை ஐயோ முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி படிப்பா. அப்புறம் போய் சொல்லுவான், இந்த மாதிரி உங்க சத்தம்லாம் இப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, படிக்க முடியலன்னு சொல்லும் போது ரெண்டு பேருமே அமைதியாயிருவாங்க. அடுத்த நாள் எப்பயும் போல வழக்கம் போல அவளுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போவான். அங்க வந்து அந்த பாட்டு வாத்தியார் இருப்பாங்க இல்லையா, மியூசிக் டீச்சர் அவர் சார் வந்து இருப்பாரு. அவரு வந்து என்ன சொல்லுவார்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, சரி நான் வந்து உங்களை ரொம்பலாம் டெஸ்ட் பண்ண விரும்பலை, என்ன அப்படின்னா ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படிங்கிற பாட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் பாடி காட்ட காட்ட ரூபியுடைய முறை வரும்போது ரூபிக்கு ரொம்ப பயம் வந்துடும். ஐயோ நம்ம வந்து கரெக்டாக பாடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்ட நிலை வந்த உடனே அங்கிருந்து ஓடி போயிடுவா தன்னுடைய பேகை எடுத்துகிட்டு. சரி அதுக்கப்புறம் அவளுக்கு பாடணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனால் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டால. அதுக்கப்புறம் என்ன நடக்குது கதையில், கதை எப்படி நகருது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று, இன்றைக்கி கோடா படத்துடைய கதையை கேட்டுட்ருக்கோம்.

சலீம் படத்துல இருந்து விஜய் ஆண்டனி மியூசிக்ல அண்ணாமலை லிரிக்ல சுப்ரியா ஜோஷி ஹேமச்சந்திரா ஸ்ரீனிவாசன் பாடின பாடல் கேட்டோம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு கோடா படத்துடைய கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு ஹாப்பி பர்த்டே பாடு அப்படின்னு சொன்னதுக்காக அங்கிருந்து ரூபி ஓடி போயிட்டா இல்லையா. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்கூல் பக்கத்தில் ஒரு குளம் மாதிரி இருக்கும், அந்த குளத்துடைய கரையில் உட்காந்து சரி நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பாப்பா. அப்போ வந்து ரொம்ப அழகாக பாடுவான். பாடி முடித்த உடனே அடுத்து வீட்டுக்கு

இருக்கக்கூடாது, ஆனால் ஒரு பயத்தில் தான் போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது, நீ தானே இந்த காது கேட்காத வாய் பேச முடியாத ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு அப்படின்றதுக்கு ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே இனிமேல் நீ வந்து இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் நீ கிளாஸுக்கு கரெக்டாக வந்துடு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து வருவாள். அதுக்கப்புறம் மறுபடியும் சாயங்காலம் வந்து அந்த மீன் விற்கிற வேலைக்கெல்லாம் போகும்போது எல்லோரும் ஒரு $3 ஒரு மீனை வாங்கிட்டு போனாங்கன்னா, இவள் ரூபியோடைய அப்பா கிட்ட வாங்கக்கூடிய அந்த இவர் பரலே வாங்கக்கூடிய அந்த ஆட்கள் வந்து $2 தான் வாங்கிட்டு போவாங்க. இது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா சொல்லுவாங்க, நம்ம பேசுறதே வந்து யாருக்கும் புரியாது, நம்ம கிட்ட மீன் வாங்குறதே இவங்க தான், அதனால நம்ம வந்து இவங்களை எதிர்த்து எதையும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்படியே அவளுடைய வாழ்க்கை போகும். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவா, அந்த கிளாஸ்க்கு போகும்போது எல்லாரும் பாடுவாங்க. அப்படி பாடும்போது கொஞ்சம் டியூன்லாம் மாறி போகும்போது அந்த சார் வந்து சொல்லுவார், இது கொஞ்சம் மாறி மாறி போகுது, இதுக்கு நான் வந்து சிம்பிளாக ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், ஒரு குட்டி நாய் இருக்குது அப்படின்னா அது வந்து எப்படி தன்னுடைய மூச்சை வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிப்பார். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெரிய நாய் இருக்குது, அதை விட கொஞ்சம் பெரிய நாய் இருக்குது, இந்த மாதிரி தான் நீங்கள் டியூனை வந்து ஏற்றிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லோரும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து ரூபியும் இன்னொரு பையனும் நல்லா பாடுறதை பார்த்துட்டு அவங்கள மட்டும் தனியாக கூப்பிடுவாங்க. அந்த பையன் தான் இந்த படத்துடைய ஹீரோ, அதாவது ரூபிக்கு வந்து பிடிச்ச பையன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ நான் ஒரு பாட்டை கொடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இங்கே என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையனும் வாங்கிட்டு போயிடுவா, இவ்வளவுமே வாங்கிட்டு போயிடுவா. ஆனால் ரூபிக்கு வேலை வந்து பயங்கரமாக இருக்கும் இல்லையா, அதனால ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு வரும்போது இல்லை என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி சாக்கெல்லாம் நீ வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவார் இவர். சரி ஓகே நான் சொல்லலை, நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரூபியுமே சொல்லிடுவா. அதுக்கப்புறம் இந்த கதையில் எப்படி நகருது, என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்ருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று.

0: முன்னாசுப்பட்டி படத்திலிருந்து ஷான் ரால்டன் இசையமைப்பில் முத்தமிழ் வரிகளில் பிரதீப் குமார் கல்யாணி நாயர் பாடின பாடல் கேட்டோம்.
1: என்றும் நீங்கள்
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு கோடா படத்துடைய கதையை நாம கேட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரியே அவள் லேட்டாக வர்றது அப்படி இப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கும்போது அந்த சார் வந்து மியூசிக் சொல்லித்தரார் இல்லையா, அந்த சார் கூப்பிட்டு பேசுவார். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னுடைய குடும்பம் மாதிரியே நீ வந்து மீன் பிடிக்க போலான்னுங்கிற முடிவில் இருக்கியா, உன்னுடைய திறமை நீ தான் வந்து உன் வீட்டில் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியே அவர் சொல்ல, இவளுக்கு எப்படி இருக்கும் ரூபிக்குன்னா நம்மளுடைய குடும்பமே வறுமையில் வாடிட்டுருக்கு, அதை விட்டுட்டு நம்ம எப்படி வந்து இந்த மியூசிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவா. அடுத்த நாள் வந்து மீன் பிடிக்க போகிறா, திரும்பவும் வரா. அப்போ வந்து ஒரு மீனவர் சங்க கூட்டம் வந்து அங்கே நடக்குது. இந்த சங்கத்துக்கு இவ்வளோ காசு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதெல்லாம் கட்ட

முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாரு சைகை மொழியில. அப்போ ரூபியும் வந்துருவா அந்த இடத்துக்கு, எல்லாரும் சேர்ந்து கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சங்கத்தில் இனிமேல் நாங்கள் வந்து கிடையாது, அதனால நாங்களே வந்து மீன் வித்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய மனைவி கிட்ட அதை வந்து அவர் கன்வே பண்ணுவார். எப்படி முடியும், நம்ம குடும்பத்தில் மூணு பேர்னாலையும் பேச முடியாது, ரூபி ஒருத்தி தான் இருக்கா, அவளுக்கு ஆல்ரெடி நிறைய வேலை சுமைகள் வந்து இருக்குது, அதையெல்லாம் தாண்டி எப்படி பண்ணுவா அப்படின்னு கேட்கும்போது, எப்படியாவது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஒரு கடையை எடுத்து அந்த கடையை வந்து நடத்த ஆரம்பிப்பாங்க. இது வரைக்குமே ரூபி வந்து மூணு மணிக்கு காலைல கடலுக்கு போவா, அவங்க கூட போவா, மீனை பிடிச்சிட்டு வருவா. இப்போ வந்து அதை விற்று கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஸ்கூலுக்கு போகிற நிலைமை வந்து அங்கே ஆகுது. அப்போ என்னாகும் அப்படின்னா, இதனாலேயே மியூசிக் கிளாஸில் வந்து நேரடியாக போய் கலந்துக்க முடியாத நிலைமை வரும்போது ஒவ்வொருத்தடையும் அவங்களுடைய சார் வந்து வார்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு பையனோட சேர்ந்து இந்த மியூசிக்கை வந்து இந்த பாட்டு பாடணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது, அதனால் என்ன பண்ணுவோம் அந்த பையன், நம்ம வந்து உங்களுடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்னுடைய வீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்றதுக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து சேர்ந்து பாடுறதுக்காகத்தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் இவங்க ரெண்டு பேரும் பாட்டு வந்து கற்றுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு சூழ்நிலை நடக்கும், அது வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும், அதை வந்து எப்படியாவது ஒரு மாதிரி ஆயிரும், அதனால் வந்து வெளியே வந்துடுவாங்க ரெண்டு பேருமே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது ஆல்ரெடி இந்த பொண்ணு எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணுவாங்க, மீன் வித்துட்டு வரனாலே இவன் மேலே மீன் வாசம் அடிக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய கிண்டல் பண்ணுவாங்க. அப்போது என்னாகும் அப்படின்னா, அந்த சூழ்நிலை ஒன்று நடந்துச்சு இல்லையா, அதை சொல்லி எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ரூபிக்கு ரொம்ப சங்கடமாக போகும். இந்த விஷயம் தெரிஞ்சது கூட இருந்த அந்த ஒரு பையன் மட்டும் அவன்தான் சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி கோவப்படும் போது, இல்லை நான் என் ஃப்ரெண்டு கிட்ட யதார்த்தமாக தான் சொன்னேன், ஆனால் அவன் அந்த விஷயத்தை வந்து ரொம்ப பெருசாடுத்து எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டா, நீ என்னை மன்னிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவள் கோவத்தில் போயிடுவா, வழக்கம் போல மீன் பிடிக்க போவா, கடைக்கு வருவா, விற்பா, திரும்பவும் ஸ்கூலுக்கு வரா. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைன்னா எப்படி பாட்டு பாட முடியும், அதை வந்து சார் கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து சார் ரொம்ப திட்டிடுவார், நீ கிளாஸ்க்கு ஒழுங்காக வரதில்லை, ஒழுங்காக பாடுறதும் இல்லை, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இனிமேல் ஒழுங்காக வந்து வரலன்னா நான் உன்னை வந்து பாடுறதுக்காக அனுமதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிடுவேன். இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போகும், எதை எடுக்கிறது எதை பண்றது அப்படிங்கிற மாதிரியே தெரியாது. சாருக்கு என்ன அப்படின்னா, இந்த பிள்ளை நல்லா பாடுது, ஒரு காம்படிஷன்ல வந்து பாஸ் பண்ணி அது வந்து ஜெயிச்சு வெளியே வந்துட்டா அப்படின்னா ஒரு பெரிய மியூசிக் ஸ்கூலில் அவளுக்கு இடம் கிடைக்கும், அவளுடைய வாழ்க்கையே மாறிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சார் சொல்கிறாரு. ஆனால் இவனால் இந்த குடும்ப சுமையும் சுமக்க முடியல, இந்த பாடலோட பாடுறதுக்கான முயற்சியும் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை நகர்ந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம்.

மெட்ராஸ் படத்துலேருந்து உமாதேவியுடைய வரிகளில் சக்தி ஸ்ரீ கோபாலன் தீபான பாடல் கேட்டோம். 1:32 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கோடா படத்துடைய கதையை நாம கேட்டுட்டு இருக்கோம். அந்த மியூசிக் சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து திட்டி அனுப்பிச்சு விட்டுறாரு, நீ வந்து சரிப்பட்டே வர மாட்டேன், நல்லபடியா உனக்கு வாய்ஸ் இருந்தாலும் பாட்டு இருந்தாலும் உங்ககிட்ட பங்க்சுவாலிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டி அனுப்புவார். இவனும் வந்து வீட்டுக்கு போவா, சரி அடுத்த நாள் கரெக்டாக போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்திருப்பாங்க. காது கேட்காத வாய் பேச முடியாதவங்க எப்படி மீன் கடை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இன்டர்வியூ மட்டும் நம்ம அட்டன் பண்ணோன்னா நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி அம்மா அவளை இருக்க வச்சிருவாங்க. இவ்வளோ வந்து சரி ஓகேன்னு இருந்துருவா. அன்னைக்கு வந்து ஒரு பாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், அந்த சாருக்கு மெசேஜ் பண்ணி பார்ப்பா, அந்த சார் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார். நைட்டு போய் வீட்டில் பார்ப்பாங்க, சார் வந்து ரொம்ப கோபமாக இருப்பார். அப்போ இவன் வந்து சொல்லுவா, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தது என்னுடைய தப்பா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா அந்த சாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து, உங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து காதாவும் வாயாகவும் தான் இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணவே முடியலை அப்படிங்கிற மாதிரி ரூபி ரொம்ப சண்டை போட்டுருவா. சண்டை போட்டுட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிடுவா. அப்போது அப்பாவும் அண்ணாவும் என்ன முடிவு பண்ணுவாங்க, நாளையிலிருந்து நாமளே வந்து மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போவாங்க. அப்போ வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் வருவாங்க, அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்காக ரினியூவல் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி போவாங்க. அப்போ வந்து நிறைய பிரச்சனை ஆகும். அப்போ வந்து அவங்க அப்பா வந்து எழுதி காமிப்பாரு, இங்கே ரெண்டு பேத்துக்குமே வந்து பேசவும் முடியாது காதும் கேட்காது அப்படின்னு சொல்லும்போது இப்படி இருந்து மீன் பிடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த கடற்படை அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி இருக்கும். அப்படி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பெரும் தொகையை கேட்பாங்க அவங்களுடைய படகை திருப்பி தரதுக்காக. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தங்க பேசுகிறவங்க உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கும். இந்த டைமில் வந்து ஹீரோயின் இருக்க மாட்டாங்க, ரூபி அங்கே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனை. அவங்க கூட பாட இருக்கக்கூடிய பையன் கூட அந்த பிரச்சனை இருந்துச்சு இல்லையா, அதை சரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாம் நடந்தது உன்னாலதா அப்படிங்கிற மாதிரி பிளேம் எல்லாம் தூக்கி அவன் மேலே போடும்போது அவங்க அண்ணா சொல்லுவாங்க, அவளை ரொம்ப சொல்லாதீங்க, ஏன்னா அவள் நிறைய கஷ்டப்படுறா, நாமளே இனிமேல் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கலாம், அவள் அவளுடைய வாழ்க்கையை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணா சொல்லுவாங்க. அவளுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும், இருந்தாலும் தன்னுடைய குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாகவும் இருக்கும். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் என்ன காமிப்பாங்கன்னா, அவங்க அண்ணா வந்து, நீ அடுத்த நாள் மீன் பிடிக்க போக ஸ்டார்ட் பண்ணும்போது நீ வந்து குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுற, எங்கள் கூட வந்து நீ கஷ்டப்பட வேணா, உன்னுடைய வாழ்க்கையை நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சைகை மொழியில் சொல்லிடுவாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அன்னைக்கு ஈவினிங் வந்து வீட்டில் அவங்க அம்மா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்டு, இது நான் உனக்காக நீ கொயர் போகிறேன்னு சொன்னில, அங்கே வந்து உனக்கு எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸு, இதை வந்து நீ போட்டுக்கோ, நீ வந்து நல்லா பாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த நாள் வந்து கொயர் நடக்கும். அங்கே வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க, இவங்க மூணு பேருமே உட்காந்துட்டு இருப்பாங்க. தன்னுடைய பொண்ணு என்ன பாடுறா அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவள் ரொம்ப அழகாக பாடுவா, ஒரு குரூப் சாங் பாடுவா. அப்போ வந்து எல்லாருமே ஆர்ப்பரித்து கொண்டாடுறதை பார்த்துட்டு, ஓ நம்ம பொண்ணுடைய வாய்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகிழ்ந்து போவாங்க. அதுக்கப்புறமா அந்த பையனும் ரூபியும் வந்து பாடுவாங்க, அதுக்கு எல்லாருமே பயங்கர கிளாப் பண்ணும்போது இவங்க மூணு பேர்த்துக்குமே நெகிழ்ச்சியாக இருக்குது. இவளுக்கு இப்படி ஒரு திறமை இருக்குது, ஆனால் நமக்காக இதை வந்து விட்டுட்டாலே அப்படிங்கிற மாதிரி

0: போடா போடி படத்திலிருந்து நான் முத்துக்குமார் இருக்கல பெனிதயால் ஆண்ட்ரியா பாடின பாடல் கேட்டோம். மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு கோடா படத்துடைய கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. தன்னுடைய பெண் இவ்வளோ அழகா பாடுறாளே அப்படின்னு சொல்லி அப்பா ரொம்ப நெகிழ்ந்து போவாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்காக ஒரு பாட்டு பாடே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சைகை மொழியில கேட்கும்போது இவ பாடுவா ஆனா அவரால் கேட்க முடியாது இல்லையா, அதனால அந்த குரல் வலையில கைய வச்சு தன்னுடைய பெண் என்ன சொல்ல முயற்சி பண்றா என்ன பாடுறா அப்படிங்கறத வந்து அவர் வச்சு கேட்பாரு. அவருக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். அடுத்த நாள் அவளுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து வரும். என்ன அப்படின்னா, எந்த மியூசிக் காலேஜில் இவ்வளோ படிக்கணும்னு நினைச்சாலும் அங்கிருந்து ஆடிஷனுக்காக லெட்டர் வரும். குடும்பமே சேர்ந்து நீ கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லி அவளுடைய கனவை புரிஞ்சுக்கிட்டு அங்கே அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த ஆடிஷன் மேடையில் வந்து ஜட்ஜஸ்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவ போகும்போது பியானோ நோட்ஸ் கொண்டு போய் கொடுக்கணும், அதை எடுத்துட்டு வராமல் போயிடுவா. அப்போ தன்னுடைய அப்பா அம்மா வந்து தூரத்தில் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்காக இவ சைகை மொழியில வந்து அந்த பாட்டை பாட தொடங்கும் போது அவங்க மியூசிக் சார் வந்து சொல்லுவாரு, நான் வந்து இதுக்கு மியூசிக் போடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு பியானோ வாசிப்பாரு. அப்ப இங்க யாரும் இருக்கக்கூடாது, நீங்க கிளம்பி போயிருங்கன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. இருந்தாலும் மறுபடியும் வந்து கிடைக்கிற கேப்ல எப்படியாவது வந்துடணும்னு சொல்லி உட்கார்ந்து இவ வந்து பாட ஆரம்பிக்கும் போதே திரும்பவும் சைகை மொழியில அப்படியே பண்ணிக்கிட்டே பாடுவா. அதை வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் பார்ப்பாங்க, அதை ஜட்ஜஸ்மே பார்ப்பாங்க. நல்ல அழகான வாய்ஸ், கண்டிப்பா இவ நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி அவளை யோசிப்பாங்க. எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வருவாங்க. அங்கே இவன் கூட ஒரு பையன் பாடினாலையா அவனுமே வருவான், அவன் சொதப்பிடுவான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்க ஒரு வெப்சைட்ல வந்து பார்ப்பாங்க செலக்ட் ஆயிருக்குமா இல்லையான்னு சொல்லி பார்க்கும்போது அதுல வந்து அவ செலக்ட் ஆயிருவா. அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஓ நம்ம பொண்ணு வந்து செலக்ட் ஆயிட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனா என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல போய் சேரணும், அந்த பெரிய மியூசிக் அந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரி இருக்கும் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு. அவனுடைய குடும்பம் என்ன பண்ணும் அப்படின்னா, இவ இல்லாமே எப்படி அந்த மீன் பிடிச்சு அதை விற்கிற தொழிலை நடத்துறது அப்படிங்கறத வந்து கத்துக்கிட்டு அவங்களுடைய கடையுமே டெவலப் பண்ணி அவங்க போட் வந்து சீஸ் பண்ணிட்டு போனாங்களா அதெல்லாம் வாங்கி பண்ண ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இவ வந்து என்ன பண்ணுவானா, தன்னுடைய குடும்பத்துக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், நம்மளுடைய இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கார்ல அவ ஃப்ரெண்டு கூட கிளம்பி போவா. அப்படி போகும்போது திரும்ப ஓடி வந்து தன்னுடைய அப்பாவை கட்டிப்பிடிப்பா, நீ இதுவரைக்கும் பண்ணது போதும், இனிமேல் வந்து உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய கனவை நோக்கி ஓடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. மறுபடியும் கார்ல ஏறி போகும்போது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சைகை மொழியில அவங்க ஃபேமிலிக்கு காட்டுவாங்க. அதோட அந்த படம் வந்து முடியும். சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி, சின்னதுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரகிள் பாப்பா, அதையெல்லாம் தாண்டி அவளுடைய குடும்பத்துக்காகவே அவள் வந்து இருப்பா, அதையெல்லாம் தாண்டி போய் தனக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு வந்து போய் நிற்கிறா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இந்த இடத்த வந்து காமிச்சிருப்பாங்க. குடும்பம் அப்படிங்கிறதும் அப்படிதான், என்னதான் நம்ம வந்து எல்லாமே உழைச்சி கொட்டினாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் கடைசியில வந்து காமிச்சிருப்பாங்க. இது நம்ம வீட்லையுமே இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையிலுமே யாரோ ஒருத்தங்க ரூபி மாதிரி இருப்பாங்க, அவங்களுடைய கனவு வந்து அமைதியா காத்திருக்கும். அந்த கனவை வந்து தடுக்காம ஒரு முறை அவங்களை நம்பி நீ பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த மனிதர்களுடைய கனவு வந்து நிறைவாகும் போது நமக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் அப்படிங்கறத தான் இந்த படம் வந்து ரொம்ப அழகா நமக்கு எடுத்து சொல்லும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஒரு மணி 44:23 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இதுவரைக்கும் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டீங்க. இன்னைக்கு கோடா அப்படிங்கிற படத்துடைய கதையை நாம வந்து சொல்லியிருந்தோம். வாழ்க்கை எவ்வளவு ஸ்ட்ரகிளா இருந்தாலும் அந்த கனவை நோக்கி ஓடணும்னு நாம முயற்சி பண்ணணும், கூடவே நம்ம குடும்பமும் வந்து அதுக்காக நமக்காக ஒத்துழைக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா எடுத்து சொன்ன படம் தான் இந்த கோடா அப்படிங்கிற படம். இதை இன்னைக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேஸ்னே. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்னும் சில நொடிகள் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் நிலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ் மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் பிரதமர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கிடையே கடல்சார் பாதுகாப்பு, விண்வெளி ஒத்துழைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. இரு நாடுகளுக்கிடையே $30 பில்லியன் வர்த்தகம் நடைபெறும் நிலையில் இதனை மேலும் அதிகரிக்க பிரதமரின் பயணம் வழிகோலுவதுடன் பரஸ்பர முதலீடுகள் அதிகரித்து சுகாதாரம், திறன் மேம்பாடு, கல்விசார் நடவடிக்கைகள் மேம்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் 2025 நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதியை காணொலி மூலம் இன்று விடுவித்து பேசிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றார். இதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதிப்படும் என்றார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஓமன் நாடுகளுக்கு 6 நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார். இப்பயணத்தின்போது அந்நாட்டு தலைவர்களை சந்திக்கும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மண்டல அளவிலான வளர்ச்சி வாய்ப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். மகளிர் ஆளுமை மற்றும் மகளிர் சார்ந்த மேம்பாடு தொடர்பான பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழு கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். நாடுகளுக்கிடையே மகளிர் மேம்பாட்டின் ஒத்துழைப்பு வலிமைப்படுத்தி முன்னுரிமை திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்படும். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு ஆளுமை பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நாளை தொடங்குகிறது. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தலைமையிலான இந்திய குழு இதில் பங்கேற்கிறது. இந்த ஆண்டிற்கான அமர்நாத் புனித யாத்திரையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 32,313 பக்தர்கள் பனிலிங்க தரிசனம் மேற்கொண்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் வகையில் அரசு முனைப்புடன் செயல்படுவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் புதிய நியாய விலை கடையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக அனைத்து சமுதாய மக்களை சந்திப்பதுடன் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் வரும் 22ஆம் தேதி வரை துறை சார்ந்த ஆய்வுப் பணிகள் நடைபெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பழமுதிர் சோலை அருள்மிகு சோலைமலை முருகன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
2: கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலையிலிருந்து வந்து இங்க இருக்காங்க. ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பா இருக்கு. பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் இங்க அடிப்படை வசதி எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்த பல கும்பாபிஷேகங்கள் நடக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இருக்கு, அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருது.
0: நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நேற்று மாலை முதலாவது அணு உலையில் பழுது ஏற்பட்டதை அடுத்து 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய ரஷ்ய தொழில்நுட்ப வல்லுநர் குழு பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டம் கூலங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலாவது அணு உலையில் நேற்று மாலை ஜெனரேட்டர் பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு கிடைக்க

0: வேண்டிய 562 மெகாவாட் மின்சாரம் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் இந்தியா மற்றும் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் இணைந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் 30 பேருடன் தமிழக பேரிடர் மீட்புக் குழுவினர் 21 பேர் இணைந்து இப்பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அமோனியா வாயு முற்றிலும் அகற்றப்படும் வரை ஜனபஞ்சத்திரம் பெரியபாளையம் இடையே போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னிகைப்பேர் கிராமத்தில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. 500 மீட்டர் சுற்றளவில் வசிக்கும் பொதுமக்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரோடு பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5832 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதால் நீலகிரி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 492 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து 5832 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பவானிசாகர் அணை நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாசனப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: தமிழகத்தில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான 2 தாள் சிறப்பு தகுதி தேர்வு இன்று நடைபெற்றது. 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இத்தேர்வு எழுதினர். அறிவியல், தொழில்நுட்பம், சமூக சேவை, வீரதீரம், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய பிரிவுகளில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெற நாகை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தோர் விண்ணப்பிக்கலாம் என அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கும் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் தொழில் முனைவோர் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஆதித்ய செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 2,33,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சித்தனை கிராமத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் புறவழி சாலையில் இருசக்கர வாகனமும் டிப்பர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். விபத்து குறித்து கும்பகோணம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: குற்றால அருவிகளில் நேற்று மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி புலியருவிகளில் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டது. தற்போது அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததையடுத்து மீண்டும் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் தற்போது அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போதைப் பொருள் ஒழிப்பு அவசியம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிச் சுற்றுக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. முன்னதாக இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ கனடாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை இன்றிரவு 8 மணிக்கு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் 1வது அணுமின் உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
1: சென்னை மிட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு கேட்கலாம். கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் இருக்கும். திருப்பூரை பொறுத்தவரைக்கும் அங்கே அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும். ஈரோட்டில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் இருக்கலாம். சேலம்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும். ஊட்டியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் பாலக்காட்டில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாகும் அப்படின்னு சொல்லி சென்னை மெட் சென்டர்ல இருந்து வானிலை நிலவரம் சொல்லியிருக்காங்க.

ஒரு பெண் வன்முறைக்கு உள்ளாகும் போது அவளுக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம், உடனடி உதவி. ஆனால் இதுவரை நடந்தது என்னவென்றால், மருத்துவ உதவிக்கு ஒரு இடம், வழக்கு பதிவு செய்ய காவல் நிலையம், சட்ட ஆலோசனைக்கு வேறொரு இடம், உளவியல் ஆதரவுக்கு இன்னொரு இடம் என ஒரு பெண் நடுத்தருவில் தனியாக அலையும் நிலை இருந்தது. இந்த நிலையை மாற்றவே மத்திய அரசு ஒரு முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்தது. அதுதான் சகி, ஒருங்கிணைந்த பெண்கள் உதவி மையம். மத்திய அரசின் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அமைச்சகம் இந்த திட்டத்தை தொடங்கியது. ஆங்கிலத்தில் இதை ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர் அல்லது சகி என்று அழைக்கின்றனர். இந்த மையத்தின் நோக்கம் மிகவும் தெளிவானது. வன்முறைக்கு உள்ளான ஒரு பெண்ணிற்கு மருத்துவம், சட்ட உதவி, காவல்துறை ஆதரவு, உளவியல் ஆலோசனை மற்றும் தற்காலிக தங்கும் இடம், இவை அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் ஒரே இடத்தில் கிடைக்கும். குடும்ப வன்முறை, பாலியல் துன்புறுத்தல், அமிலத்தாக்குதல், கடத்தல், பணிமனை துன்புறுத்தல், இவை மட்டுமல்ல, பொது இடங்களிலும் தனியார் இடங்களிலும் எந்த வகையான வன்முறைக்கும் உள்ளான பெண்கள் இந்த மையத்தை அணுகலாம். வயது, சாதி, மதம், திருமண நிலை என எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்து பெண்களுக்கும் இந்த உதவி கிடைக்கும். 18 வயதிற்குட்பட்ட சிறுமியருக்கும் தேவையான ஆதரவு வழங்கப்படும். தற்போது நாடு முழுவதும் 770 மேற்பட்ட சக்தி மையங்கள் இயங்கி வருகின்றன. தமிழ்நாட்டிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மையம் செயல்படுகிறது. இந்த திட்டத்தை பற்றிய மேலும் சில தகவல்களை இந்த பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.

மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் ஒன்றான சகி ஒருங்கிணைந்த பெண்கள் உதவி மையம் குறித்த தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வன்முறைக்கு உள்ளான ஒரு பெண் பெரும்பாலும் தனியாக இருக்கிறார். என்ன செய்வது என்று தெரியாமல், யாரிடம் சொல்வது என்றும் தெரியாமல். சகி மையம் அந்த தனிமையை போக்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. இந்த மையத்தில் என்னென்ன சேவைகள் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்வோம். முதலில் உடனடி மருத்துவ உதவி, காயங்களுக்கு சிகிச்சை, உடல் நலன் பரிசோதனை என தேவையான மருத்துவ கவனிப்பு வழங்கப்படும். அடுத்து காவல்துறை உதவி. மையத்திலேயே காவல்துறை பிரதிநிதி இருப்பார். புகார் பதிவு செய்வதற்கு வேறு எங்கும் செல்ல வேண்டியதில்லை. அடுத்து சட்ட ஆலோசனை, வழக்கு தொடர்வது எப்படி, என்ன உரிமைகள் இருக்கின்றன என்று தகுதி வாய்ந்த சட்ட நிபுணர்கள் வழிகாட்டுவார்கள். நான்காவதாக உளவியல் ஆலோசனை, வன்முறையினால் ஏற்பட்ட மன அழுத்தம், தவிப்பு இவற்றிலிருந்து மீண்டு வர பயிற்சி பெற்ற ஆலோசகர்கள் உதவுவார்கள். ஐந்தாவதாக தற்காலிக தங்கும் இடம், உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் இருந்தால் பாதுகாப்பான தங்கும் இடம் வழங்கப்படும். இந்த மையத்தை அணுகுவது மிகவும் எளிது. பெண்கள் உதவி எண்ணான 181 அழைத்தால் போதும், உடனடியாக சகி மையத்துடன் இணைத்து உதவி செய்வார்கள். இது 24 மணி நேரமும் 7 நாட்களும் கிடைக்கும் சேவை. அல்லது அருகில் உள்ள அரசு மருத்துவமனையிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் நேரில் சென்று சகி மையத்தை அணுகலாம். ஒரு பெண் தன் வாழ்க்கையில் உதவி கேட்பது தவறில்லை, அது அவருடைய உரிமை. சகி மையம் அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காகவே இருக்கிறது. தேவைப்படுவோருக்கு இந்த எண்ணை தெரியப்படுத்துங்கள், 181. ஆதரவற்ற பெண்களுக்கு நம்மால் முயன்ற உதவிகளை செய்வோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது சகி ஒருங்கிணைந்த பெண்கள் உதவி மையம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.

0: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள். கடந்த நிகழ்ச்சியில குளிர்பதன கிடங்கு அமைப்பும் அது சார்ந்த பயன்கள், பிளாஸ்ட் ஃப்ரீசரின் பயன்பாடு குறித்து நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில அது சார்ந்த இன்னும் சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்.
1: பிளாஸ்ட் ஃப்ரீசர்னு சொல்லியிருந்தீங்க, குளிர்பதன கிடங்கு மாதிரி இது என்னென்ன சைஸ்ல இருந்து இருக்குதுங்க?
2: பிளாஸ்ட் ஃப்ரீசர் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோ அப்படிங்கிறத எங்களுடைய ஆரம்ப இது, 100 கிலோ, 200 கிலோ, 400, 500, 750, 1000, அதுக்கப்புறம் 5000 கிலோ, 6000 கிலோ வரைக்கும் பண்ணுறோம். அது எல்லாமே வாடிக்கையாளரோட தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது. ஸ்டாண்டர்டாக இருக்கிறது வந்து 100 கிலோலேருந்து ஆரம்பிக்கிறோம். 100 கிலோ பிளாஸ்ட் ஃப்ரீசர் அப்படிங்கிறது வந்து 450,000 ரூபா வரும்.
1: நீங்கள் இப்போ சொல்கிற அளவை விட பிளாஸ்ட் ஃப்ரீசரை இன்னும் சின்னதாக செய்ய முடியுங்களா?
2: அதை விட சின்னதுன்னா 50 கிலோ மாதிரி கொண்டு வந்து பண்ணலாம் உங்களுக்கு. பட் அந்த 50 கிலோவுக்கு பண்ணினாலுமே அந்த சைஸு அதெல்லாம் வர்றபோது ரேட்டு அதே 400,000 தான் நிற்கும். அந்த கம்ப்ரெசரோட கெப்பாசிட்டி இந்த 50க்காக வந்து நம்ம ஒன்று குறைக்க முடியாது அதில் தனியாக. அப்போது என்னென்னா ஒரு டோர்னால் இந்த சைஸ் வேணும், ஒரு ட்ராலி உள்ளே போகிற அளவுக்கு வேணும். நீங்கள் 50 கிலோ வைக்கிறீங்கிறக்காக நான் அந்த டோர் சைஸை சின்னதாக பண்ண முடியாது. அது என்னென்னா மெயினாக விலை தான். நீங்கள் 50 கிலோ வாங்கினாலும் 450,000 தான், 100 கிலோ வாங்கினாலும் 450,000 தான், 100 கிலோ தானே பெட்டர் அப்படிங்கிறத எங்களோட பாயிண்ட். அதுக்காக 100 கிலோ வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கோம். 50 கிலோ பண்ண முடியாதுன்னு கிடையாது, 50 கிலோவும் பண்ண முடியும். ஆனால் ஒரு சின்னதாக பண்ணுறவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 100 கிலோவாவது வேணும். அதுவே இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நாங்கள் ஒரு 100 கிலோ தான் ஒரு நாளைக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு 100 கிலோ பத்தாது.
1: குறைந்தபட்சமாக 6x6 அளவில் குளிர்பதன கிடங்கு அமைக்க என்ன செலவாகுங்க சார்?
2: இப்போ நீங்கள் ஒரு பால், தயிர், காய்கறிகள், பழங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6x6 குளிர்பதன கிடங்கு அமைக்கணும் அப்படின்னா 1.75 லட்சம் ரூபா வரும். அதே வந்து 6x6 8 அடி ஹைட்டில் வந்து ஐஸ்கிரீமு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, மீட்டு இதெல்லாம் வைக்கணும்னா 3.5 லட்சம் ரூபா வரும். டெம்பரேச்சர் கீழே போக போக உங்களுக்கு ரேட் வந்து ஜாஸ்தியாகும். அதனால தான் சொல்ல 2 to 8 degrees அப்படிங்கிறது வந்து ஒரு 6x6 8 இல்லை 8x8 அப்படிங்கிறது 1.75 லட்சம் ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு.
1: அப்போது உணவுப் பொருளுக்கு ஏற்ற மாதிரி இந்த குளிர்பதன கிடங்கு அமைக்கிறதுக்கு செலவாகும் அப்படிங்கிறத வச்சுக்கலாங்களா?
2: நீங்கள் பொருளை பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா இங்கே வந்து எல்லாமே நீங்கள் கலப்படமாக தான் வைக்க போகிறீங்க, எல்லா பொருளும் வைக்க போகிறீங்க. இது வந்து ரூம் சைஸுக்கு தகுந்தது தான் ரேட்டு, அந்த கெப்பாசிட்டி கொடுத்துருவோம். அதில் எந்த பொருள் வச்சாலும் அது வந்துடும் உங்களுக்கு. ஆனால் அதுவே ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு, 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, 2000 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பொருள் வைக்கிறீங்க, எத்தனை நாள் வைக்க போகிறீங்க, இதெல்லாம் பண்ணி தான் ரேட் மாறும் உங்களுக்கு. பெருசாக ரேட் கம்மியாகும், கெப்பாசிட்டியும் கம்மியாகும் உங்களுக்கு. சின்னதாக போக போக கம்ப்ரெசர் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் தேவை தான், ஏன்னா நான் ஒரு சிறு வியாபாரி, எனக்கு ஒரு 10x10 ரூம் போதுன்னா அது போதும் தான். நான் போயிட்டு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, வேஸ்ட் தான் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப பெருசாக போட்டுட்டு கம்மியாக பயன்படுத்துனீங்கனாலும் கரண்ட் செலவு ஒன்று தான். அதையும் நம்ம அதனால தான் வாடிக்கையாளர்கிட்ட நாங்கள் உட்காந்து பேசுவோம். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ வைப்பீங்க, எத்தனை நாள் வச்சுருப்பீங்க, எவ்வளோ நாள் உங்களுக்கு விற்பனை ஆயிரும், மீறி போனால் ஒரு 7 நாள் வச்சுருப்பீங்களா, 8 நாள் இப்படிலாம் கேட்டுக்குவோம். கேட்டுட்டோம்னா அப்போ அவருக்கு 7 நாள் தான் வச்சிருப்பாருனா இது போதும் அப்படின்னு நாங்கள் வந்து அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருவோம். அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் இப்போதைக்கு நான் இவ்வளோ தான் பண்ணுறேன், ஆனால் 6 மாதத்தில் வந்து நான் இது டபுள் பண்ணிடுவேன் அப்படின்னாங்கன்னா, அப்போ எதிர்காலத்தில் அவங்களுக்கு 6 மாதத்தில் ரெட்டி பார்க்க போகிறாங்க அப்படின்னா அப்போ வேண்டாம் நீங்கள் இந்த பெரிய சைஸே போய்க்கங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வாடிக்கையாளருடைய தேவையை பொறுத்து தான் வந்து இது மாறும் உங்களுக்கு. உணவுப் பொருட்களுடைய இதை பொறுத்துன்னு கிடையாது, உணவுப் பொருட்களும் இருக்குது, அது வந்து ஒரு
1: வெப்பநிலையை பொறுத்து மாறுங்கிற மாதிரி எடுத்துக்கலாங்களா?
2: ஆ, வெப்பநிலையை பொறுத்து வந்து மாறும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் 0 டிகிரி கீழே போக போக ரேட் ஏறிட்டே போயிட்டு இருக்கு உங்களுக்கு, பொருளும் மாறும் உங்களுக்கு. அது மாதிரி அப்போ -20 வரைக்கும் ஒன்று, -20 கீழே போனால் ஒன்று, -25, -30 ஒன்று, -40 பிளாஸ்ட் ஃப்ரீசர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்படி போகும்போது 100 கிலோ நான் சொன்னேன் இல்லைங்களா, 450,000 ரூபான்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுவே 600 கிலோ இல்லை வந்து ஒரு 800 கிலோவுக்கு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 25 லட்சம் ரூபா வரும். அந்த பிளாஸ்ட் ஃப்ரீசருக்கு 25 லட்சம் ரூபா வந்துடும். குளிர்பதன கிடங்கு கம்மியாக தான் வரும், ஏன்னா பிளாஸ்ட் ஃப்ரீசர் வந்து கெப்பாசிட்டி ஜாஸ்தி, கம்ப்ரெசர் கெப்பாசிட்டி ஜாஸ்தி, டெம்பரேச்சர்

0: சீக்கிரமாக கொண்டு வந்துடுறதில்ல உங்களுக்கு,
1: கட்டமைப்பு வேறு,
0: கட்டமைப்பு வேறு உங்களுக்கு, அதுக்கு வர்ற ஃபேனு எல்லாமே வேறு. அப்புறம் இன்னொன்று, அதில் உங்களுக்கு அந்த பிளாஸ்ட் வீஸோட ரூம் சைஸ் வந்து நீங்கள் நீளமாக கேட்குறீங்களா அகலமாக கேட்குறீங்களாங்களும் பொறுத்து மாறும். ஏன்னா அந்த ஃபேன்லேருந்து வர்ற காற்று நீங்கள் கடைசியில் வைக்கிற ட்ராலி வரைக்கும் வரணும், அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். அவங்க வந்து 10 ட்ராலி வைப்பாங்க, சில பேர் 15 ட்ராலின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 15வது ட்ராலிக்கும் -40 டிகிரி ஏர் வந்து அதில் படணும், பட்டால் தான் அது கூல் ஆகும். அப்போது அந்த ரூம் சைஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் அந்த ப்ரைஸும் மாறும் உங்களுக்கு.
2: நீங்கள் இந்த ட்ராவலிங்லேயே இருக்கிற மாதிரியான குளிர்பதன கிடங்கு அமைப்பீங்களா? ஏன்னா இப்போது ஆப்பிளெல்லாம் உங்களுக்கு இந்த காஷ்மீர்லேருந்து வந்து சேரும்போது நல்ல முறையில் வரணும். அந்த கோல்டு செயின் லிங்க்கு கட் ஆகக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதனால் கேட்குறேங்க.
0: இவ்வளோ நேரம் நம்ம பேசினது வந்து ஒரு இடத்துல அமைக்கிறதுக்கு, ஒரு குளிர்பதன கிடங்குனா ஒரு இடத்துல அமைச்சு கொடுத்துட போகிறோம். இதுலேயும் இன்றைக்கெல்லாம் மாடுலார் டைப்னு சொல்லுவோம், உங்களுக்கு எல்லாமே கழட்டி மாட்டிக்கிற மாதிரி வந்துடுச்சு. இப்போது ஒரு சிலர் வாடகை இடத்துல ஆரம்பிக்கிறாங்க, அப்போது ஒரு 6 மாதம் 1 வருஷம் அங்கே வாடகை இடத்துல இருப்பாங்க, அப்புறம் அவங்க சொந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்னா இதை அழகாக கழட்டி எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி வந்துடுச்சு இன்றைக்கி எல்லாமே, எதுவுமே பெருசாக சேதமாகாது, எல்லாமே எடுத்து போய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஊட்டியிலிருந்து இல்லை டெல்லியிலிருந்து இங்கே வருது, இங்கேருந்து டெல்லிக்கு போகுது, இல்லை பெங்களூர் போகுது, சென்னை போகுது அப்படின்னா அது ரீஃபர் ட்ரக்குன்னு சொல்லுவோம் உங்களுக்கு, அதாவது ரெஃப்ரிஜிரேட்டட் ட்ரக்குன்னு சொல்லுவோம். அப்போ லாரி சேசி மட்டும் வந்துடும், அந்த சேசிக்கு வந்து பாடி கட்டுவோம், கோல்டு ஸ்டோரேஜ் மாதிரியே சேசியில் பாடியை கட்டிடுவோம், அதுக்கு உண்டான ஒரு ரெஃப்ரிஜிரேஷன் எக்யூப்மெண்ட்டை அதில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு அவங்க சிக்கன் பண்ணுற கம்பெனியாக இருந்தாங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு போகிறக்கு அவங்க -20 வேணும்னா -20 or 25 ஒரு யூனிட் மாட்டி கொடுத்துருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லாரியோடைய பாடி திக்னஸ் வந்து ஜாஸ்தியாகவும் கம்மியாகும். இல்லை நாங்கள் வெறும் முட்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா முட்டைக்கு தகுந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருவோம். ஒரு சிலர் நாங்கள் காய்கறி வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அதுவும் இல்லாமல் அவங்க வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறாங்க, இப்போ ஒரு நாளைக்கு வந்து சென்னை தான் போகும் மேக்ஸிமம் அப்படின்னா ஒன்று, சென்னை இல்லாமல் இங்கேருந்து குர்கான் வரைக்கும் போகிறாங்க, நாங்கள் மும்பை போகுது, அப்போது 2 டிரைவர் 3 டிரைவர் போட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க, அதுக்கும் கண்டினியூஸாக ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி யூனிட் இருக்குது, அது போட்டு கொடுத்துருவோம்.
2: நீங்கள் அந்த இடத்த போய் அடைகிற வரைக்கும் மின் தேவை எப்படி சமாளிப்பீங்க?
0: இப்போ என்னென்னா என்ஜின் வந்து தனியாக இருக்கும், வண்டியோட என்ஜின்ல என்ஜின் ஓடிட்டுருக்கும், வண்டி ஓட்டிகிட்ருக்கும். இந்த குளிர்சாதனத்துக்கு மின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனி ஒரு என்ஜின் இருக்கும், அதுலேயும் என்ஜின் இருக்கும். சிறிய வண்டி, சின்ன சின்ன வண்டி இருக்குது,
1: டெம்பரேச்சர் எப்படிங்க?
0: அதே மாதிரி தான், கோல்ட் ஸ்டோரேஜுக்கு வர மாதிரியே தான் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கிறது தான்.
2: உங்களுக்கு அந்த மின்சாரம் இருந்தால் தானே குளிர்சாதனம் இயங்கும் இல்லைங்களா?
0: ஆமாம், இல்லை அது வந்து டீசலில் ரன் ஆகும் உங்களுக்கு, டீசலில் வந்து ரன் ஆகும் உங்களுக்கு, ஜென்செட் மாதிரி தான், டீசல் இருந்து தான் வந்து அந்த இன்ஜினும் ரன் ஆகும் உங்களுக்கு. டீசலை எடுத்துகிட்டு அது என்ன பண்ணுன்னா பவர் ப்ரொடியூஸ் பண்ணி அது கம்ப்ரஸர் ரன் பண்ணும், எங்களுடைய கம்ப்ரஸர் ரன் பண்ணும், அது மூலிமா இங்கே வந்து கூலிங் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதுலேயே வந்து என்னென்னா இப்போ சின்ன வண்டி இருக்குது, நம்ம கோயம்புத்தூருக்குள்ள நகரத்துக்குள்ளே மட்டும் ஓடுது, ஒரு கேக் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க, சாக்லேட் டெலிவரி பண்ணுறாங்க, ஐஸ்கிரீம் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன வண்டி, இந்த மகேந்திரா பொலிரோ பிக்கப்பு, டாடா ஏஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த வண்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் என்ஜின் வராது, இந்த வண்டியோட என்ஜின்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரை நாங்கள் கனெக்ட் பண்ணி அது பண்ணி கொடுத்துருவோம் சின்னதாக. இப்போ சோலாரில் சின்ன வண்டிகளுக்கு பண்ண முடியுமாங்கிறத நாங்கள் ஆரண்டி பண்ணிகிட்ருக்குறோம், இப்போ கடந்த 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம், அதேமாதிரி ஒரு வருஷத்துக்குள்ளே முடிச்சிருவோம். ஆமாம், சூரிய ஒளி மூலிமா இந்த டீசலை, ஏன்னா டீசல் இன்றைக்கி விற்கிற விலைக்கு வந்து கட்டுப்படி ஆகிறதுலன்னு சொல்கிறாங்க, அதனால் அந்த கூரையினுடைய மேலே சூரிய ஒளியை வச்சுட்டு சூரிய ஒளி மூலிமா கரண்ட் எடுத்து அது மூலிமா கம்ப்ரஸர் ரன் பண்ணி சின்ன வண்டிகளுக்கு மட்டும், சிட்டிக்குள்ளே போயிட்டு வர வண்டிகளுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் அது முழுமையடையில, அது போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் லைவ் அனிமல்ஸ், லைவ் சிக்ஸை எடுத்துகிட்டு போகிறக்கும் பண்ணி கொடுக்குறோம், இங்கேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உயிருள்ள ஒரு கோழி குஞ்செல்லாம் இருக்குது, இன்றைக்கி கோழி பண்ணைகள்லாம் இருக்குது, கோழி பண்ணைக்கு குஞ்சு கொண்டு போய் விடறக்கு போகிறாங்க, இதோடைய தாய்க்கோழி குஞ்சுகள் இருக்குது, ஒவ்வொரு குஞ்சும் பார்த்திங்கன்னா 250 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும்லாம் இருக்கக்கூடிய இருக்குது. அந்த தாய்க்கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்தோ ஒசூர்லேருந்தோ பாம்பேக்கோ எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் இருக்கோ அவங்களுடைய பண்ணைகள் இருக்கோ அந்த பண்ணைகளை கொண்டு போகிறாங்க இல்லைங்களா, அதுக்கும் கூட குளிர்பதன கிடங்கு மாதிரியே அமைச்சு கொடுத்து அந்த கோழி போய் சேர வரைக்கும் உயிரோடு அதுக்கு வந்து ஆக்சிஜன் லெவலு, அதில் CO2 அதே மாதிரி அது மூச்சு விடுது இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு வந்து அதை வெளியில் ஏற்றுறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம் பண்ணி கொடுத்துறோம். அப்புறம் ஈரப்பதம் உள்ளுக்குள்ளே, அது ஈரப்பதம் என்ன இருக்கணும் இதை பண்ணி ஒன்று பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா வாடிக்கையாளருக்கு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்குறது எங்களோட வேலை. இந்த 25 வருஷம் நாங்கள் அதை தான் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் மற்ற இது மாதிரி பொதுவான பொருட்களை போய் நாங்கள் விற்பனை பண்ணுறதில்ல, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்தால் நாங்கள் அதை செஞ்சு கொடுப்போம், அந்த மாதிரி தொழில் பண்ணிட்டுருக்கோம்.

0: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
1: ஊர்ப்புறத்திலே எங்கள் ஊர்ப்புறத்திலே இது ஆகாசவாணியின் ஊர்ப்புறத்திலே.
0: சார், இந்தியாவில் குளிர்பதன கிடங்கு கட்டமைப்புக்கு தேவையான வசதிகள் போதுமானதா இருக்குங்களா? ஏன்னா 25 வருடங்களா இந்த குளிர்பதன கிடங்கு அமைப்புல ஈடுபட்டு இருக்கீங்க, வெவ்வேறு தேவைகளுக்கு தகுந்த மாதிரி குளிர்பதன கிடங்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா? இதை பத்தி உங்க அனுபவத்திலிருந்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான குளிர்பதன கிடங்கு கட்டமைப்பு வந்து இல்லை. அரசாங்கம் நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க, ஆனால் இன்னும் நமக்கு போதுமான கட்டமைப்பு இல்லை. இன்னும் இதே மாதிரி போனால் இன்னொரு 10 வருஷத்தில் இருக்கிற கட்டமைப்புகள்லாம் வந்து பத்தாது. இப்போ நமக்கு ஒரு பொருள் இன்றைக்கி கல்யாணம் இல்லை ஒரு பார்ட்டி ஒரு ஃபங்க்ஷன் போகிற போது இன்றைக்கி நிறைய உணவு தயாரித்து கேட்ரிங் பண்ணுறாங்க, கேட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த பொருள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ட்ரம்மில் அண்டால சாப்பாடெல்லாம் போட்டு உங்களுடைய இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு 40 நிமிஷம் ஆகி அங்கே இறக்கி அப்படி தான் பண்ணிருக்கோம். அப்போது சமைச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து தான் நமக்கு வந்து சேருது. வர்ற வழியில் அந்த கோல்டு செயினே கட் ஆயிருது, அது ஆகக்கூடாது. ஏன்னா உணவு வந்து சமைச்சிட்டோம் அப்படின்னா அது அந்த செயின் லிங்க் வந்து கட்டாகாமல் போகணும் அப்படின்னு. அப்போது அரசாங்கம் இப்போ அதுக்கெல்லாம்

0: ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி கொண்டு வரலாம், இதெல்லாம் இந்த மாதிரி கண்டெய்னரில் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. குளிர்பதன கிடங்குன்னு எடுக்கிற போது நம்மகிட்ட இன்னும் நமக்கு தேவையை விட கம்மியாக தான் இருக்குது. அதுபோக நம்ம அரசாங்கத்துடைய மானியத்தையும் நம்மளுடைய பயன்பாடுகளில் நம்ம ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்துகிறோம். அதுவும் பொதுவாக சொல்லணும்னா வட மாநிலத்தை விட தென் மாநிலங்களில், அதுவும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 6-8% தான் உபயோகப்படுத்துகிறோம் அரசாங்கம் கொடுக்குற மானியத்தை, யாருமே முன் வர்றதில்லை. ஆனால் இதே வட மாநிலங்களில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 65% அதை பயன்படுத்திக்கிறாங்க அவங்க. வடக்க அதாவது குளிர்பதன கிடங்கெல்லாம் போட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து தொழிலாதி வந்து பார்த்து பண்ணுறாங்க. அந்த வகையில் சவுத் இந்தியா தெற்கை பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா ஓரளவுக்கு அதை வந்து பயன்படுத்துகிறாங்க, ஆந்திரா ஓரளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாடு அண்ட் கேரளா நம்ம இன்னும் குறைவாக தான் பயன்படுத்துகிறோம்.
1: எதனால என்ன நினைக்கிறீங்க?
0: இங்கே இன்னும் கொஞ்சம் இந்த அவேர்னஸ் நிறைய போய் சேரணும் எல்லாத்துக்கும். விழிப்புணர்வு நிறைய பேர்த்துக்கு இல்லை. அதை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கருவிகள் வந்து நல்லா இயங்கணும். என்னை கேட்டால் ஒரு அக்ரி ரிலேட்டடாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கிராமப்புறத்தில் போய் வந்து, கிராமப்புறத்தில் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு வசதி இருக்கும், எல்லாம் இருக்கும், தோட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வே இருக்காது, இப்படி எல்லாம் பண்ணலாம் இப்படி ஒன்று இருக்குன்னு இருக்காது. ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் அதை தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க, மற்றவங்களாம் யாரும் பண்ணுறதில்ல. ஒரு சிலர் தெரிஞ்சுட்டு பண்ண வர நேரத்தில் மார்க்கெட்டே இருக்காது, அந்த மாதிரி போகிறாங்க. நிறைய இப்போ இந்த வாழைப்பழம் பழுக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவெலாம் நிறைய பண்ணாங்க எல்லாமே. ஆனால் நம்ம ஊரில் தேனி கம்பம் பக்கத்தில் நிறைய விளையுது. ஆனால் எல்லோரும் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே அப்புறம் அதைய போட்டியினாலையும் ஒரு பராமரிப்பு இல்லாதனாலையும் சில நேரம் கைவிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கட்டமைப்புகள் வந்து ஒரு பக்கம் குறைஞ்சிட்டும் வருது, இன்னொரு பக்கம் ஜாஸ்தி பண்ண வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது.
1: உணவு மற்றும் உணவு சார்ந்த பொருட்களுக்கு குளிர்பதன கிடங்கு அமைப்பு பற்றி நிறைய பேசிட்டேங்க. இப்போ பூக்களுக்கும் ஒரு ஆயுட்காலம் இருக்கும் இல்லைங்களா? பூக்களுக்கு குளிர்பதன கிடங்குகளை பயன்படுத்த முடியுங்களா?
0: பூக்களுக்கும் குளிர்பதன கிடங்கு இருக்குது. இப்போ காய்கறிகளுக்கு மட்டும் இல்லை, பழங்களுக்கு மட்டும் கிடையாது. பொதுவாக சொன்னால் கொய்மலர்னு சொல்லுவாங்க, கட் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா ஓசூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, பெங்களூர், நேரர், தேன்கனி, இந்த ஏரியாவில எல்லாம் அதிகமாக கொய்மலர் ரோஜா வந்து போடுவாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம், 25 நாள் 26 நாள் வச்சுருக்கலாம். அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி பறிக்கிறத வந்து குளிர்பதன கிடங்கில் வச்சுருவாங்க. அந்த குளிர்பதன கிடங்கில் வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ கூலிங்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது எந்த ஒரு பொருளுமே தோட்டத்தில் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது எந்த ஒரு காய்கறியாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அது அந்த செடியிலிருந்து அதை பறிக்கும்போது அதுக்கு ஒரு பதட்டம் வரும், அந்த செடிக்கு ஒரு பதட்டம் வரும், அந்த பழத்துக்கு ஒரு பதட்டம் வரும். நம்மளை யாராவது வந்து ஒருத்தர் வெட்டினா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் அது. அது வரும்போது என்ன பண்ணால் அது வந்து பயங்கரமாக மூச்சு விட ஆரம்பிக்கும் எது அந்த பழங்கள் வந்து. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக அது குளிர்பதன கிடங்கு மாதிரியே, குளிர்பதன கிடங்கு தான், அதை ப்ரீ கூலிங்னு சொல்லுவோம். முன்னாடியே கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது, அதாவது நம்ம அறுவடை செய்யும்போது ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தை உடனடியாக குறைக்கணும். எப்படி பிளாஸ்ட் ஃப்ரீசர் சொன்னனோ அதே தான் இங்கே ப்ரீ கூலிங். அப்போ ஒரு 2 மணி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருளை வெப்பநிலை வந்து குறைச்சிருவாங்க. வெப்பநிலை குறைக்கும் போது என்னன்னா அதோடைய மூச்சு வாங்கல் வந்து குறைஞ்சிரும். குளிர்பதன கிடங்கில் வச்சு தான், குளிர்பதன கிடங்கில் வச்சு பண்ணுவாங்க. பிளாஸ்ட் ஃப்ரீசர் மாதிரி அங்கே ஒரு யூனிட் இருக்கும், சின்ன யூனிட் இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா குளிர்பதன கிடங்கில் வச்சுட்டாங்க அப்படின்னா 1 மாதம் அவங்க வச்சிருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10 நாள் 20 நாள் அப்படியே பண்ணுவாங்க. இப்போ நியூ இயர் வருது இல்லை வேலண்டைன்ஸ் டே வருது அப்படின்னா ரோசஸ் வந்து நிறைய சேல் ஆகும். அப்போ என்ன அதுக்கு முன்னாடி எல்லாம் கட் பண்ணி எடுத்து குளிர்பதன கிடங்கில் வச்சிருவாங்க. அந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் மார்க்கெட்டுக்குள்ளே அனுப்புவாங்க எல்லா பூ மார்க்கெட்டு இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்துடும். அப்போ அந்த 1 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா பூ 10-15 ரூபாய்க்கு போகும் 1 நாளைக்கு அவங்களுக்கு. அப்போ அது 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அறுவடை பண்ணி தான் அதை கொண்டு வருவாங்க. இது வந்து வெறும் ரோஜாவுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி கல்யாண மணமேடைகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூவில் தான் அலங்காரம் பண்ணுறோம். துலிப் இருக்குது, ஜெரிபுரா இருக்குது, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே ஆங்கில பூக்கள் தான். அதெல்லாம் நம்ம ஊர் பூக்கு எதுவும் வேண்டியதில்லை. இந்த பூக்களுக்கெல்லாம் குளிர்பதன கிடங்களை வச்சு வரும்போது அது வாடாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து என்ன சொன்னால் லில்லியம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் நிறையா இந்த விளம்பரத்தில் இல்லை ஒரு துணை ஜனாதிபதி வர்றாரு, ஜனாதிபதி வர்றாரு, சிஎம் வர்றாரு, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பொக்கே கொடுக்கும்போது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லில்லியம் ஃப்ளவர் வச்சுருப்பாங்க. லில்லியம் ஃப்ளவர் வச்சு கொடுக்குறது ரொம்ப இருக்கிற மலர்களையே வந்து ஒரு இது. அந்த லில்லியம் என்னென்னா உங்களுக்கு வந்து நெதர்லாண்ட்ஸ் மாதிரி கண்ட்ரியில் இருந்தால் அதோட விதையை வாங்குறாங்க. அந்த விதையை வாங்கி இப்போ கோத்தகிரி, ஊட்டி இந்த ஏரியாவிலெல்லாம் பயிரிடுறாங்க, கொடைக்கானலையும் பயிரிடுறாங்க. அந்த விதையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிலத்தில் போடுவாங்க. அந்த விதை வந்து என்னென்னா இன்றைக்கி நட்டிங்கன்னா கரெக்டாக 41வது நாள் ஒரு பூ பூக்கும், நாளைக்கு நடுறது 42வது நாள் பூக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா ஒரு 5 லட்சம் விதை வாங்கி வச்சுக்குவாங்க. அந்த விதையை குளிர்பதன கிடங்கில் -5 டிகிரியில் வச்சுருவாங்க. அது என்ன வெங்காயம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அந்த -5ல் இருந்தால் தான் அது அப்படியே இருக்கும். அதை விட்டுட்டு அதை வந்து நீங்கள் நார்மல் இந்த மாதிரி ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டிங்கன்னா முளைக்கட்டிடும். நம்ம வெங்காயம் எப்படி முளைக்கட்டுது அந்த மாதிரி கட்டிடும், ஏன்னா அதுக்கு ஈரப்பதம் பட்டால் முளைக்கட்டிடும். அப்போ அதை வளராமல் இருக்கிறக்கு என்ன பண்ணால் -5 டிகிரியில் வச்சுருவாங்க. வச்சுட்டு இன்றைக்கி நட்டாங்கன்னா இன்றைக்கி ஒரு 1000 விதை வச்சாங்கன்னா கரெக்டாக 41வது நாள் 1000 பூ பூக்கும். நாளைக்கு நட்டுறது 42வது 1000 முகம். அப்போ இதை எடுத்து என்ன பண்ணால் பெங்களூர் மார்க்கெட்டுக்கு, சென்னை மார்க்கெட் டெய்லி அனுப்புவாங்க. இப்படி தான் வந்து இந்த லில்லியம் ஃப்ளவர்ஸோட பிஸ்னஸ் மாடல் வந்து இயங்குது. அப்போ இதுக்கு வந்து ஒரு குளிர்பதன கிடங்கு தேவைப்படுது. அப்போது காய்கறி மட்டும் இல்லாமல் ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து குளிர்பதன கிடங்கு தேவையாக இருக்குது.
1: வெளிநாட்டு மலர்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க, இப்போது நம்ம தமிழ்நாட்டு மலரான மல்லிகை

0: எப்படிங்க அது நம்மளால வந்து பதப்படுத்த முடியாது இல்லைங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: நம்ம உள்நாட்டு மலர்கள் நமக்கு கனகாம்பரம், மல்லிகைப்பூ, செம்மங்கி இதெல்லாம் இருக்குது. இதில் என்னென்னா முக்கியமாக செல்ஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது, எல்லா மலர்களும் ஒரு செல்ஃப் லைஃப் இருக்குது. மல்லிகைப்பூக்கு வந்து அதோடைய தளபதி 3 நாள் தான், அதுக்கு மேலே அதுக்கு செல்ஃப் லைஃபே இல்லை. நீங்கள் குளிர்பதன கடங்களை வச்சாலும் அது இருக்காது, ஈசல் மாதிரி அதுக்கு லைஃப் வந்து அதுக்கு 3 நாள் தான். ஆனால் இங்கிருந்து அமெரிக்காவுக்கும் மல்லிகைப்பூ வந்து அனுப்புகிறாங்க. எப்படின்னா கொஞ்சம் மொக்காக இருக்கும்போதே அதை வந்து பறிச்சுடுவாங்க, மொக்காக இருக்கும்போது பறிச்சுட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டா ஒரு வாரம் மீறி போனால் ஒரு 7 நாள் 8 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேலே அது பண்ண முடியாது. இந்த குளிர்பதன கிடங்குங்கிறது வந்துடுன்னா எல்லா பொருளுக்கும் வைக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. எந்த பொருளுக்கெல்லாம் செல்ஃப் லைஃப் ஜாஸ்தி இருக்கோ, இப்போது ஆப்பிள் நான் சொன்னேன் 1 வருஷம் வைக்கலான்னு, அப்போ 1 வருஷம் வரைக்கும் ஆப்பிள்னால் இப்படி இருக்க முடியும்னா அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் இதோட வேலை. அது மாதிரி தான் ஃப்ளவர்ஸுக்கும். அப்போ மல்லிகைப்பூக்கு வந்து பண்ண முடியாது, கட் ஃப்ளவர் ரோஸுக்கு வந்து பண்ண முடியுது, மல்லிகைப்பூக்கு பண்ண முடியாது. அப்போ என்னென்னா உள்நாட்டு மலர்களை வந்து ஏன் வைக்க முடியலைன்னா இதுதான், இது வைக்க முடியாது கிடையாது, இதுதான் காரணம். அந்த மாதிரி நிறைய பேர் முருங்கை காய்க்கெல்லாம் கூட வந்து கேட்டாங்க, எல்லாம் பண்ணி கொடுத்து என்னென்னா நீங்கள் 6 மாதம் 7 மாதம்லாம் வைக்க முடியாது முருங்கை காய்க்கெல்லாமே. இப்போ நீங்கள் போய் கடையில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து உங்களுக்கு முருங்கைக்காயில் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, குளிர்பதன கடங்களை வச்சும் கூட பண்ணுறாங்க. அதுபோக வாழை இலை, சரிங்களா, ஒரு வாடிக்கையாளர் வந்தால் எனக்கு வந்து வாழை இலை குளிர்பதன கடங்களை வச்சு நான் பண்ண முடியுங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். நாங்கள் 20 வருஷமாக வாழை இலை வியாபாரம், அவங்க ஒரு மார்க்கெட்டில் வாழை இலையே வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ என்ன பிரச்சனை அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்களுக்கு கல்யாண பார்ட்டி ஆர்டர்லாம் வருது, அந்த டைமில் எங்களுக்கு வாழை வந்து கிடைக்க மாட்டேங்க, விவசாயிகள்ருந்து கிடைக்க மாட்டேங்க, ஏன்னா காற்றடிச்சு மழை பெஞ்சு கிழிஞ்சிருது இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிற போது அவங்க எந்த மாதிரி பண்ணானா வாழை இலை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி பண்டில் பண்ணிடுறாங்க. இந்த பண்டில் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணும், எங்களுக்கு வந்து 10 நாள்லேருந்து 20 நாள்க்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் என்ன சொன்னால் 20 நாள் வைக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் ஒரு 12 நாள் 13 நாள் வைக்க முடியும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒன்று பண்ணி கொடுத்தோம். பண்ணி கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்களே சொன்னாங்க, நாங்கள் வந்து 20 நாள் வைக்கிறோம், போ நல்லா இருக்குது, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. அப்போது வாழை இலையும் கூட வந்து இன்றைக்கி குளிர்பதன கிடங்களை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட்றோம். நம்ம கல்யாண வீட்டுக்கெல்லாம் இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க, அது நம்ம நினச்சிக்கிறோம் அன்றைக்கே கட் பண்ணதுன்னு, அதுவும் கூட நீ குளிர்பதன கிடங்குலேருந்து தான் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த பொருளினுடைய தன்மையை தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்காக உருவாக்கணும் அப்படின்னா உருவாக்க முடியும். ஆனால் மல்லிகைப்பூ மாதிரி இதுக்கு வந்து என்னென்னா அதோட செல்ஃப் லைஃபே 3 நாள் தான், அதுக்கு பண்ண முடியாது.
2: நிகழ்ச்சியில் இதுவரை விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தந்தார் சின்னவேடம்பட்டி என் அனந்த கிருஷ்ணன் அவர்கள்.
3: எமது நாளைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: மூட்டு பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பிரியன் டிபி அவர்கள்.
4: நிகழ்ச்சி தொகுப்பு உஷா செல்வகுமரன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

நேயர்களே, இன்னைக்கு பிற்பகல் 3:00 to 4:00 மணி வரை டீ டைம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களை, அதாவது 1950 to 1969 வரை உள்ள திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0422 என்ற எண்ணை இணைத்து 2316312 மற்றும் ஒரு 2312103. அடுத்தையும் 2317046 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கலாம்.

நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், ஊத்து 6 சென்டிமீட்டர், மேல்பவானி, காக்காச்சி, முள்ளங்கினா விளை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சோலையாறு, தேவாலா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், எமரால்ட், விண்ட்வர்த், மாஞ்சோலை, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு

0: திட்ட பகுதி, மேல்கூடலூர், குடலூர் பஜார், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சிறுவாணி அடிவாரம், சூரலக்கோடு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பாலமூர், களியல், குண்டாரணை, சின்கோனா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். உபாசி, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, அடவி நயினார் கோவில் அணை, உட்பிரையர், மாம்பழத்துறையாறு, பெருஞ்சாணி அணை, ஹாரிசான், அணைக்கிடங்கு, பெரியாறு, நடுவட்டம், குழித்துறை, கோழிப்போர் விளை, வால்பாறை, பார்வுட், அடையாமடை, கேட்டி, ராமநதி அணை, கிளன்மார்கன், குருந்தன்கோடு, பாபநாசம், கொளச்சல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.3 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், கடலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, காரைக்கால், திண்டுக்கல், நாகப்பட்டினம், புதுச்சேரி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர், காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது, தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடமேற்கு வங்க கடற்பரப்பில் வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோரத்தை ஒட்டி உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒடிஷா பாலசோருக்கு தெற்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவிலும், சந்தன்பாகுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கு வங்கம் திகாவிற்கு தெற்கு தென்கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது மையம் கொண்டுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து வடக்கு ஒடிஷா மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் சந்தன்பாக் மற்றும் திகாவுக்கு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். மழைத்தூரல் விழும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 17 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.3 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமிகண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர்

0: அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 33 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல டீ டைம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான பிற்பகல் வணக்கங்கள். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல டீ டைம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நீங்க கேட்கலாங்க. நீங்க பண்ண வேண்டிய விஷயம், கால் பண்ணுங்க 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட முன்னெடுப்பு என்னோட 2316312 2317046 இல்லைனா 2312101 அப்படின்ற இந்த மூன்று எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு அழைங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேளுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா, புதுசாக வரக்கூடிய நேயர்கள் இல்லை நீண்ட நாளாக தொடர்பு கொள்ளாத நேயர்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றது தான். அதே மாதிரி கேட்ட பாடல்களையே திரும்ப திரும்ப கேட்காம கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய பாடல்களை 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை வந்த படங்களிலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: என்றும் சிரித்த முகத்துடன் நேயர்களிடம் அன்பாக பேசும் என்னுடைய அன்பு தம்பி, கலங்கம் இல்லாத சிரிப்புக்கு சொந்தக்காரன் புன்னகை மன்னன் உதயாவுக்கு அன்பான வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
3: சொல்பவர் கேரளா மாநிலம் கொளிஞ்சாம்பாறையில் இருந்து உங்கள் சகோதரன் சைஃபுதீன்.
2: ஓகே, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன் உதயா சார்.
2: ஓகே, சூப்பருங்க. இந்த சந்தோஷத்தோட நாம அப்படியே பாட்டு கேட்கலாம். என்ன பாட்டு கேட்கலாங்க?
3: இந்த சந்தோஷத்தோட வந்து போட்டு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் ரொம்ப அருமையா பாடின
2: பாட்டு
3: தெரியுது.
2: இதோ பாருங்க கேக்கலாம்.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளக்க நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
4: விவசாயிகளே, ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில் இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500
3: வணக்கம். யார்
5: பேசுறீங்க?
3: எப்படி இருக்கீங்க? முதன் முதலா பேசுறீங்க, வாவ், சூப்பர். வெல்கம் டு தி எஃப்எம் ஆகாஷ்வாணி 103. எப்படி கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சிகள்லாம்?
5: கேட்டுலாம்.

0: டீ டைம் கேட்டு இருக்கோம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புடூர்ல 3:17 ஆயிட்டு இருக்குங்க. இன்று மாலை 4 மணிக்கு வடு நாடகம் சென்னையில இருந்து அஞ்சல் செய்த கேட்கலாம். ஆகாஷவாணி 103 FM டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கணும்னா நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0422 அப்படின்றது கோயம்புத்தூரோட எஸ்டிடி கோட். நீங்க மொபைல் இருந்து கூப்பிட்டாலும் இந்த நம்பர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 3 நம்பர்ஸ் இருக்கு, 23 16 312 அப்படின்னு நம்பர் மூலமா கால் பண்ணுங்க. இல்லைனா 23 17 046 இல்லைனா 23 12 103 அப்படின்ற நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர்ல கூப்பிடுங்க. 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை வந்த படங்கள்ல இருந்து பாடல்களை கேளுங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பாலசுப்ரமணியம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: பாவ பண்ணிப்பு படத்துல இருந்து பால் இருக்கும் பழம் இருக்கும்
0: பசி இருக்காது. ஓகேங்க, கேட்கலாம்.

0: விவசாயிகளே, ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள்.
1: வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில்
0: இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.
2: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
3: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
4: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும்.

0: உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.
1: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
2: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
5: ஆகாஷவாணி கோயம்புத்தூர்ல டீ டைம்.
1: டீ டைம் நேரம் 3:22. வணக்கங்க.
6: உடுமலை மலையாண்டி பட்டணத்திலிருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன், என்ன பாட்டு கேட்கலாங்க?
6: எங்க ஊர் ராஜா படத்திலிருந்து யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க.
1: சரிங்க, கேட்கலாம்.

0: போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே. டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டே இருக்குங்க. அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் குன்னூர் கிரேட்மோர் செந்தில்குமார் பேசுறேன்
0: சார். செந்தில்குமார், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: ஞாயிறு என்பது.
0: சரிங்க, கேட்டுலாங்க.

0: விவசாயிகளே, ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில் இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.
1: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர், 3:31 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி டீ டைம், உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கு. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: ஆ வணக்கம், யார் பேசுறீங்க
2: சார்? சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் நாகராஜ் சார்.
1: நாகராஜ் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்
2: சார்? நான் ஒரு விருப்பம் கேட்டுருக்கிறேங்க சார், நாளை நம்ம படம் சார்.
1: ஓகேங்க, என்ன பாட்டுங்க? அந்த பாட்டு வந்து 70 மேலே வந்த பாட்டு, 75 நினைக்கிறேன், கரெக்டா? ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்து 1969 வரைக்கும் தான் நம்ம பாடல்கள் கொடுத்துருக்கோம். வேறு பாட்டு ஏதாவது?
2: எங்கள் வீட்டு பிள்ளை போடுங்க
1: சார். எங்கள் வீட்டு பிள்ளையில் என்ன பாட்டுங்க
2: சார்? நீங்கள் ஒரு பாட்டு கொடுங்க.
1: நானே ஒரு பாட்டு கொடுத்தா பரவாயில்லைன்றீங்களா? சரிங்க, ஓகேங்க, நன்றிங்க கால் பண்ணதுக்காக. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம் ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா கால் பண்ணுங்கள் 0422 அப்படின்ற முன்னிணைப்பினோட 2316312, இல்லைனா 2312103, இல்லைனா இன்னொரு எண் கூட இருக்குது 2317046 அப்படின்ற இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, ஓகேங்களா? இப்போ நாம கேட்க போகிறோம் அவர் கேட்ட மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்துலேருந்து பாட்டு.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி. டீ டைம் 3:34. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று 7:32 ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையே ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி உரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல நீங்க தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம். ஸ்டேடியூண்டா இருங்க. இப்போ அடுத்த கால இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பார்த்திபன் கனவு படத்திலிருந்து பழகும் தமிழே பார்த்திபன் மகனே என்ற பாடல்.
0: ஓகேங்க, கேட்டுலாங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 3:39 ஆயிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்லயும் நேயர்கள் வந்து நிறைய பேர் உங்களோட விருப்ப பாடல்களை கேட்குறீங்க. சந்தோஷமா தான் இருக்கு. நமக்கு பிடிச்ச பாடல்களை டெய்லியும் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா நிறைய நேயர்கள் வந்து காத்திருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட விருப்பங்களையும் நம்ம நிறைவேற்றணும். குறிப்பா இப்போ ராமசாமி காளியப்பன் 100 கூட கேட்டிருக்காரு, ஒரு பாட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. நேற்று ராத்திரி தான் நீங்க இந்த பாட்டு கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் உங்களுக்கு பாடல் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 4-5 கழிச்சு நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் கொடுப்போம். இதே மாதிரி எண்ணற்ற நேயர்கள், நம்ம வானொலி தானே, நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம் அப்படின்ற உரிமையோடு கேட்குறீங்க. ஆனால் நிறைய நேயர்கள் இருக்காங்கல்ல, ஸோ எல்லாத்தையும் எல்லாருடைய விருப்பங்களையும் கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றணும்ல, கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறோம். தொடர்ந்து அடுத்து காலர் இருக்காரு டீ டைம் நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உதயா சார், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். மீரா கணபதியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க மேடம், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: நான் பெற்ற செல்வம் படம்.
0: சரிங்க.
1: அதுல நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம்.
0: ஓகேங்க, அந்த பாட்டு கேட்கலாங்க விளம்பரத்தை அடுத்து.
1: நன்றி, நன்றி.
0: ஓகேங்க.
2: விவசாயிகளே, ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில் இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல டீ டைம்.

0: டீடா நிகழ்ச்சி கேட்டுருக்கோம் ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல. வணக்கங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பழனிசாமி, ரங்கசாமி குமார்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க
1: சார்? கர்ப்பத்துல இருந்து பக்கத்து வீட்டு பருவம் வச்சா.
0: ஓகேங்க, கேட்டுடலாங்க பாட்டுங்க.
1: நன்றி.

0: ஆகாஷவாணி 103.3 FM-ல டீ டைம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். 3:47 நினைவிட்டுகிறோம். நாளை நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் ஆரோக்கியமே ஆனந்தம் மது மற்றும் போதைப் பொருள் அடிக்ஷன் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்ந்தோம். நிகழ்ச்சி கேளுங்க. அடுத்த அழைப்பாளர் இருக்காரு, அவர்களை பேசலாம். வணக்கங்க.
1: இனிய மாலை வணக்கம் ஐயா.
0: இனிய மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மீன்காரம்பாளையத்திலிருந்து முருகேசுங்க ஐயா.
0: சொல்லுங்க முருகேஷ், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: கன்னித்தாயிலின் சிஎம் சவுந்தரராஜன் பாடிய கேளமா சின்ன பொண்ணு கேளுங்க போடுங்க ஐயா.
0: ஓகேங்க, கேட்டுலாங்க.
1: ரொம்ப நன்றி.

அதில் எழுந்து நிற்கிறது வீடு. அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவன்தான் கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். இருப்பவன்தான் கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்பவரை சட்ட

காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், ஏழை குடிசைக்குள்ளே பா

கெடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்டான் நீ.

0: விஜயகுமார் வரலாற்று படத்துல இருந்துங்க.
1: சொல்லுங்க.
0: விஜய பாண்டிய படத்துல இருந்து வாழ நினைத்தால் வாழ, இந்த பாட்டு ரொம்ப தன்னம்பிக்கை மிகுந்த படம். அதனால
1: ஓகேங்க, கேட்டுருலாங்க.
2: இந்த பாருங்க, பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க, நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல

டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். நிறைவாக புதையல் படத்திலிருந்து விண்ணோடும் முகிலோடும் அந்த சாங் கேட்டிருக்காங்க ரகுராமன், முல்லை நகர் கோயம்புத்தூர்லேருந்து. அவருக்காக இந்த பாட்டுங்க.

0: நிகழ்ச்சி கீழ் இந்த பாட்டோட டீ டைம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் டீ டைம் நிகழ்ச்சியை நாளை பிற்பகல் 3:02 3:30 மணி வரைக்கும் கேளுங்க. 1950 தொடங்கி 1969.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேரம் 4:15. ஆகாஷ்வாணி
1: நாடகம். வடு நாடகம் எழுதியவர் ஜே. மெட்டில்டா விமலா. கதை மாந்தர்கள்: குழந்தை காவியாவாக எம். தான்யா, குழந்தை செல்வியாக பி. நிலாயனா, குழந்தை ஆனந்தியாக பி. நட்சத்ரா, குழந்தை சுமதியாக எம். ரக்ஷனா, மச்சக்காளையாக மயிலப்பன், கோவிந்தம்மாளாக சாந்தி சுரேஷ், ஆசிரியர் விமலாவாக பாலின் லெனினா, தாமோதரனாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், தமயந்தியாக கீதா மணி, மாவட்ட ஆட்சியர் காவியாவாக சோபனா, விழா அமைப்பாளராக எல். என். ஜி. ரவிசங்கர்.

0: வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் வணக்கம். வருகை பதிவு பண்ணிடலாமா? செல்

0: உள்ளேனம்மா.
1: ஆனந்தி.
0: உள்ளேனம்மா.
1: காவ்யா. காவ்யா.
2: காவ்யா இன்னைக்கும் வரலாமா?
1: ஏன் காவ்யா வரவே மாட்டா? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? உங்க ஊர் பொண்ணுதானே காவ்யா, அவளை நீங்க யாரும் பார்க்கலையா? சரி, அவ வீட்டுக்கு போய் நாளைக்கு அவங்க அப்பா அம்மாவை வந்து என்னைய பார்க்க சொல்லுங்க, சரியா? அப்படியா? அப்ப அவ அப்பாவை வந்து பார்க்க சொல்லுங்க.
0: ஐயையோ, நாங்கெல்லாம் அந்த வீட்டுக்கு போக மாட்டோம் டீச்சர்.
1: ஏமா, நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன்னு பயப்படாம கூட்டிட்டு வாங்க.
0: யார் சொன்னாலும் அவங்க அப்பா கேட்க மாட்டா டீச்சர். அவளை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம்.
1: அப்படியா? சரி, இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சோன்னே அவங்க வீட்டை காட்டுங்க, நானே வந்து அவரை பாக்குறேன்.
3: டீச்சர், அவங்க வீட்டுக்கு போனா அவங்கள பார்க்கவே முடியாது. அவர் எங்கயாவது குடிச்சிட்டு படுத்து கிடப்பாது.
1: அப்படியா? அப்போ அவ வீட்டுல வேற யாராவது இருப்பாங்களா?
3: காவியாவோட அப்பத்தா தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம கோழி வேலைக்கு போயிட்டு ராத்திரி தான் வருவாங்க டீச்சர்.
1: டீச்சர், டீச்சர், யாருமா? சும்மா உள்ள வாங்க.
4: டீச்சர், நானு.
2: டீச்சர்,
1: வாங்க வாங்க. காவியாவை பத்தி தான் இவ்வளோ நேரம் விசாரிச்சுட்டு இருந்தேன்.
4: காவியா ஏன் பேசிதாம்மா?
1: ஏன் நீங்க காவியாவை பள்ளிக்கு அனுப்ப மாட்டீங்க?
4: அது வந்து
1: பிள்ளைங்களா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நேற்று கொடுத்தேல வீட்டு பாடம், அதை திரும்பி பார்த்துட்டு இருங்க. நான் கொஞ்ச நேரம் காவியா பாட்டிக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா, நம்ம வெளியே போய் பேசலாம்.
4: சரிங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா, ஏன் காவியாவை பள்ளிக்கு அனுப்புறதில்ல? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன?
4: உடம்புக்கெல்லாம் நல்லாதாமா இருக்கு. பள்ளிக்கூடனா அவளுக்கு உசுருமா? அதுலேயும் உங்களைன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் டீச்சரு, எங்கள் டீச்சருன்னு உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாம்மா.
1: காவ்யா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருப்பா. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்துலேயே அவளை ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ திறமையான பொண்ணு.
4: சந்தோஷம் தாயி, சந்தோஷம். தாயில்லா புள்ளம்மாது. எனக்கும் வர வர பாதி கண்ணு தெரியல தாயி. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து மற்ற பிள்ளைகளெல்லாம் விளையாட போவோம். ஆனால் என் பேத்தி நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு கஞ்சி ஆக்கிட்டு உட்காந்துருப்பாம்மா. என் கொலசாமிம்மா அவ.
1: அழாதீங்கம்மா, ஒரு மூணாவது படிக்கிற பிள்ளை இவ்வளவு பொறுப்பாக இருக்காளா? ஆனா அவ பள்ளிக்கூடம் வராதத நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. நான் இத ஒரு டீச்சர்ன்ற முறையில மட்டும் சொல்லல, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து கேக்குறேன். காவியா ஒரு புத்திசாலி பொண்ணு, அவ புத்தி கூர்மைக்கு பெரிய ஆளா வருவா. பள்ளிக்கு தயவு செஞ்சு அனுப்பிச்சு வைங்கம்மா.
4: அம்மா, நானாமா அனுப்ப மாட்டேன்னு சொல்றேன். ஒரு கொலகார பயல பெத்த வயிறு பத்தி எரியுதுமா. எந்த நேரத்துல அதனால பெத்தேனோ. முப்பிறவியில நான் செஞ்ச பாவம்மா, இவன் வந்து என் வயித்துல பிறந்தது.
1: யார பத்திமா சொல்றீங்க? காவியாவோட அப்பாவையா?
4: ஆமாமா, ஆமா. குடிகார பைய அவன்தாமா எல்லாத்துக்கும் காரணம்.
1: அப்போ காவியாவோட அம்மா?
4: அந்த புண்ணியவதி பாவப்பட்ட செம்மா. இந்த பயலோட கொடுமை தாங்காம போய் சேர்ந்துட்டா. என்னைக்கோ நானும் போய் சேர்ந்திருக்க வேண்டியதுமா. இந்த பச்சை மண்ணுக்காக போற உயிரை கையில புடிச்சிட்டு திரியறேம்மா.
1: அவ்வளவு மோசமான ஆளா இந்த காவியாவோட அப்பா?
4: ஆமா.
1: சரிம்மா, எது எப்படினாலும் காவியாவை மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைங்கம்மா.
4: முடியாதுமா, முடியாது.
1: ஏமா இப்படி சொல்றீங்க?
4: அதை எப்படிமா நான் சொல்லுவேன்? குடிக்கிறதுக்கு காசு பத்தலன்னு அந்த பைய ஒவ்வொரு வீட்லயும் பத்து பாத்திரம் தேய்க்க இவ்வளவு வேலைக்கு அனுப்புறாம்மா.
1: என்ன கொடுமை இது! இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நானே நேர்ல வரேன், காவியாவோட அப்பா கிட்ட நானே பேசுறேன்.
4: வேணாம் தாயி, வேணாம். மரியாதை கெட்ட பயமா, நீ அவங்கிட்ட வர வேணாம் தாயி.
1: பரவாயில்லம்மா, அவர் என்னை எவ்வளவு மரியாதை குறைவா பேசினாலும் பரவாயில்ல. காவியா மாதிரி ஒரு நல்ல மாணவிய நான் இழக்க விரும்பலம்மா. அவளோட எதிர்காலம் பாழா போறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துடக்கூடாது இல்லையா?
4: மகராசி, நீ நல்லா இருக்கணும்மா. யாரோ பெத்த பொண்ண தன்னோட பொண்ணா நினைச்சு பாக்குறிய பாரு. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்பதாயி.

0: நான் நல்லா இருக்குது இருக்கட்டுமா, காவியா நல்லா இருக்கணும், அவள் நல்லா படிக்கணும். என்கிட்ட படிக்கிற குழந்தைங்களை கடவுள் தந்த பரிசுகளாக நினைக்கிறேன். அதை ஒருபோதும் இழக்க நான் விரும்பலை.
1: சந்தோஷம்மா, இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அவனா நானானே பார்க்குறேன், என்ன ஆனாலும் சரி. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேம்மா. என் பேத்தி காவியாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேம்மா. என்னைக்கு படிக்க வந்த பிள்ளைய கடவுள் தந்த பரிசுன்னு சொன்னீங்களோ அப்பவே உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. உங்ககிட்ட என் பேத்தி பெரிய ஆளா வருவா. நாளைக்கு வருவா பள்ளிக்கூடத்துக்கு, கட்டாயம் வருவா. இது சத்தியம்மா, நான் வரேம்மா.
0: ரொம்ப நன்றிம்மா.

0: ஏய் ஆதா, ஏய் ஆதா, ஹலோ துரை. ஆ
1: பாவி பய, இன்னைக்கு குடிச்சிட்டுதான் வந்திருக்கா.
0: ஏய் கோயந்தம்மா, ஆதா எங்க இருக்க? என்ன அதுக்குள்ள படுத்தாடக? ஆ
2: ஏய், என்னை ஆத்தான்னு கூப்பிடாதடா, வயிறு பத்தி எரியுது.
0: எரியுதா? எரியுதா? குடத்தில் தண்ணியை எடுத்தா அப்படியே வாயில் ஊத்தாவா உன் வயிற்றுக்குள்ளே போய் வயிறு சும்மா குழு குழுன்னு ஆயிரும்.
2: வாயில் ஊற்ற வேணாண்டா, அப்படியே குடத்தை என் தலையில் போடு, நானும் போய் சேர்ந்துருவேன். இந்த அநியாயத்தை சகிக்க முடியலடா.
0: சகிக்க முடியலையா? கிளம்பு கிளம்பு, தெருவுக்கு போ.
2: ஆ நான் ஏண்டா தெருவுக்கு போகணும்? என் வயசுக்கு உழைச்சி கஞ்சி குடிக்கிறேன்டா.
0: உழைக்கிறியா? அதுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை எடு எடு எடு.
2: வாயை கட்டி சம்பாதிக்கிற பணத்தை பூரா இப்படி குடிச்சே அழிக்கிறியடா படுவாவி. எப்படா நீ திருந்த போற?
0: திருந்திடுறேன் திருந்திடுறேன், துட்ட கூடு திருந்திடுறேன்.
2: வெக்கமா இல்ல காசு கேட்க, உட்கார வச்சு சோறு போட வேண்டிய வயசுல உசுரோட கொள்றியடா.
0: நீ பெரிய மகாராணி, உன்னை உக்கார வச்சு பூஜை பண்ணணுமா? உக்கார வச்சு
2: நான் செஞ்ச பாவம்படா உன்னைய பெற்றது. ஒரு அப்பாவி பிள்ளை ஒருத்தியை கட்டி வச்சது அதை விட பெரிய பாவம்டா. ஒரு கால் கட்டு போட்டா திருந்திருவேன்னு நானும் மனக்கணக்கு போட்டேன் பாரு, மனக்கணக்கு. ரொம்ப தப்புடா, எல்லாம் பாழா போச்சு.
0: போகும் போகும். சீர்காழியை கொண்டாந்து கட்டி வச்சு கேட்டால் உன் அண்ணே மகன் உர விட்டு போகக்கூடாதுன்னு.
2: அடச்சி வாய மூடுற, பேசாத இதுக்கு மேல. அழகும் பொறுமையும் நிறைஞ்ச மகாலட்சுமிடா அவ. ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவளை நிம்மதியாக வாழ விட்டுருக்கியா? தாலி கட்டின அன்னைக்கே குடிச்சு புட்டு தெருவில் கிடந்த வேண்டா நீ. அந்த புண்ணியவதிக்கு நான் செஞ்ச பாவம்டா உன்னை கட்டி வச்சது.
0: பாவங்கே போடு, மண்டைய உடச்சி போடுவேன்.
2: ஓடாடா முதல்ல, ஓட அதை செய் முதல்ல, நானும் போய் சேர்ந்துரு.
0: சீக்கு பிடிச்சி போய் சேர்ந்துட்டா, அவளை பற்றி என்ன இப்போ பேச்சு உனக்கு?
2: யாருக்குடா சீக்கு பிடிச்சிச்சு? மாமா மாமான்னு உன்னைய சுற்றி சுற்றி வந்தாளேடா. அவளை ஐஸ் வச்சு காதில் கழுத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கி விற்று குடிச்சு அழிச்சு விட்டியாடா நீயே. அத்தனையும் மறந்து விட்டு அவள் பேசாமல் அவன் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காளே அந்த மகராசி. என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன்டா டே, நீ நல்லாவே இருக்க மாட்டடா.
0: நிப்பாட்டு, ஏய் உன் புராணத்தை போ நிப்பாட்டு. நானே கொலை பசியில் இருக்கேன், போ சோத்தை போடு.
2: அரிசி வாங்கி கொடுத்தவன் மாதிரி சோறு கேட்குறியே சோறு. என்ன கூரை பிச்சுக்கிட்டாடா வரும் சோறு?
0: நீ எல்லாம் ஒரு தாயா பேய். எம்பண்ட ஆட்டி இருந்தா என்ன இப்படி கேட்டுருப்பானா?
2: அப்பா சாமி நிறுத்துடா உன் பொண்டாட்டி பாசத்தை. காய்ச்சல்னு படுத்தா கவனிக்காம விட்டு இருந்தா இன்னும் உன் கொடுமையை அனுபவிப்பாளேன்னு கடவுள் சீக்கிரமா எடுத்துக்கிட்டாரடா அவளை. பெரிய பாசம், வேசக்காரன்.
0: நான் பாசக்காரனோ வேசக்காரனோ மோசக்காரனோ அதை பத்தி உனக்கு என்ன கவலை? சோத்த போடு.
2: சோறும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது, எங்கேயாவது தெருவில் போய் படுப்போ.
0: நான் இதுக்கு தெருக்கு போனோம், வேலைக்கு போறேல்ல, அங்க காசு சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, பெத்தையில ஆகி போடு.
2: பாவி பயல, என்னால முடியலடா.

0: கண்ணு தான் தெரியுது. உக்காந்து எந்திரிச்சா கிறுகிறுன்னு வருதுடா.
1: உக்காந்து எந்திரிச்சா கிறுகிறுன்னு சுத்துதா உனக்கு? ஆனா வாய் அடே அப்பா, இந்த தெரு நீளத்துக்கு கிளியுது. சோற போடு, நெத்தெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு இல்லையா?
0: எப்பையும் ராவில 9 மணிக்கு தானடா வருவேன். அதிசயமா 7 மணிக்கு வந்து சோறு கேட்கிறானே, சோறு நான் எங்கடா போவேன்?
1: ஓ அப்படியா, இனி மணி பார்த்து தான் சோறு கேட்கணுமாண்ணா. நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்படி வேணாலும் வருவேன். உன் வேலை என்ன? சோறாக்கி வைக்கிறது அக்னியா?
0: ஆடுற மட்டும் ஆடுற, இந்த ஆண்டவன் தாண்டா உனைய கேட்கணும்.
1: கப்பாரு கப்பாரு ஆண்டவன், நாங்கள் கேட்டா பதில் சொல்லிக்கிறோம். உன் சோழியா பாரு.
0: ஏன் சோழிய எங்கடா பார்க்க விடுற? உன் சோழிய நீ உருப்படியா பாரு, குடும்ப விளங்கும்.
1: என்ன அதோ ரொம்ப பேசுற,
0: இருக்கிறா இருக்கிற ஒன்று ரெண்டு சாமானி உடைச்சிடாதரா, உனைய கெஞ்சி கேட்கறேன், நிப்பாட்டுறா.
1: அப்படிவா வலிக்கு? உன்னெல்லாம் 4 3 போட்டாதே வலிக்கு வருவேன். பெத்தா வராச்சன்னு பார்த்தா ரொம்ப பேசுகிற. எங்க நான் பெத்தா அந்த அழுமூஞ்சி, அதை கூப்பிடு.
0: பள்ளிக்கூட போற பிள்ளைய அடிச்சு புத்தக பைய எரிச்ச பாவிடா நீ. நீ தின்னு கொளுக்கிறதுக்கு 8 வயசு பிள்ளைய 4 வீட்டுக்கு 10 பாத்திரம் தேய்க்க அனுப்புறியாடா, அது நல்லா இருக்காடா உனக்கே? அந்த புள்ள உழைக்கிற காசுல சாப்பிடறது அவமானமா இல்லையா உனக்கு?
1: முதல்ல உன் மருமகள தூக்கி பேசின, இப்ப நான் பெத்த அந்த அழுமூஞ்சி, அதான் உன் பேத்தி காவியா. உனக்கு ஒசத்தி வரட்டும் வரட்டும், அந்த அழுமூஞ்சிய
0: பெத்த புள்ளன்னு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பாசம் இல்லாம இருக்கேடா. அது ஒரு ரத்தம்டா உனக்கு. ஒண்ணுன்னா அந்த புள்ள துடிக்கிற துடி எனக்கு தான்டா தெரியும். அவதான்டா பசிச்ச வயத்துக்கு சோறு போடுவா.
1: ஆத்தா அப்படிலாம் ஒரு அசம்பாவி தான் இந்த மச்சக்கால இருக்க வர நடந்துடாது. நீ ஒன்றும் ரொம்ப வீத்தாத. ஆம்பளை சிங்கம் கூட்டிய பெத்து கூட்டினா அவ ஒருத்தி என்கிட்ட கடந்து வந்தவ, இந்த அழுமூஞ்சி பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு போயிட்டா. இது கட்ட கட்டுக்கு படிக்கணுமா? படிச்சு சில்லா கலெக்டராக போறாலும் சில்லா கலெக்டரு கைய காலம் முறிச்சு விடுவேன். ஆமா ஒரே முறி.
0: ஏய் நிறுத்துடா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு போடுவேன். பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேயாமா. போ எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டு வா. அந்த பச்சை புள்ள வந்து சோறு ஆக்கி வைக்கோ, தின்னு கொளுத்துட்டு போ.
1: இப்போ சொன்னியே, இது நியாயமான பேச்சு. எங்க உன் சுருக்கு பையே? சுருக்கு பையில இருந்து கொஞ்சம் திட்ட வெட்டு, ஒரு ஊத்து ஊத்திட்டு வந்துடுறேன். கூட கூட
0: இந்த தொலைஞ்சு போடா முதல்ல. கடவுளே என் பேத்திக்கு நல்ல காலம் பிறக்காதா, இந்த படுபாவிக்கு நல்ல புத்தி வராதா. உன்னைத்தான் கடவுளே நான்

0: பார்த்தா தூங்கிட்டியா?
1: இல்லம்மா, சும்மா அப்படியே படுத்தேன். என்னறியாம படுத்து கண்ணை மூடிட்டேன்.
0: வடக்கு தெரு கடைக்காரர் வீட்டுல விசேஷம் அப்பதா, அதான் பாத்திரம் நிறைய சேர்ந்து போச்சு, அதான் லேட் ஆயிருச்சு.
1: இந்த பச்சை மண்ணு இந்த வயசுல கஷ்டப்படுதே. அட கடவுளே, இந்த புள்ளைய கர சேர்க்க மாட்டியா?
0: என்ன அப்பதா நீயே பேசிக்கிற?
1: ஒண்ணும் இல்லடா, சும்மா நானா புலம்புறேன்.
0: அப்பதா, மளிகை கடைக்கார வீட்டு அம்மா ரொம்ப நல்லவங்க அப்பதா. என்னைய சாப்பிட சொன்னாங்க அப்பதா. எனக்கும் ஆசையா இருந்துச்சு, பசிக்க வேற செஞ்சுச்சு.
1: சாப்பிட்டுருக்க வேண்டியதானம்மா.
0: அவங்களும் தட்டுல எடுத்து வச்சாங்க அப்பதா, ஆனா நான் சாப்பிடல.
1: ஏமா, பசியோட இருந்தேன்னு சொல்ற, சாப்பிட்டுருக்கலாம்லாத்தா.
0: எனக்கு தான் உன் நினப்பு வந்துருச்சே.
1: அடி ஆத்தே, அடுத்த பிறவியில உனக்கு நான் மகளா பிறக்கணும் தாயி.
0: அழுகாத அப்பதா, நாங்க இருந்து கிளம்பிட்டேன், ஆனா அந்த அம்மா தான் என்னை கூப்பிட்டு உனக்கு சாப்பிட பார்சல் கட்டி கொடுத்துருக்கேன், நீ அங்க போய் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்தா நீ சாப்பிடு.
1: கொண்டா கொண்டா தாயி, பிரிச்சு உனக்கு நான் வைக்கிறேன். பசியோட இருக்கேன்னு சொன்னியே, கொண்டா.
0: நீ சாப்பிடு அப்பதா, இந்தா இந்த வடைய சாப்பிடு அப்பதா. உனக்குதான் வடைனா ரொம்ப பிடிக்கும்ல.

0: கொண்டா தாயி, சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். அத்தா, உங்கள் அப்பன் வந்துடுவேன், சீக்கிரம் உலைய வைக்கணும். நீ ரொம்ப களைப்பாக வந்திருக்க, நீச்சத்தை உட்காரு, அப்பத்தா அடுப்பை பற்ற வைக்கிறேன்.
1: அட சும்மா அப்பத்தா, நீ உட்காரு. நீ தண்ணிய சட்டியில ஊத்துறதுக்கு பதிலா அடுப்புல ஊத்திடுவ, உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல.
0: அடியாத்தி, எனக்கே சமையல் சொல்லி கொடுக்குறியா? நான் அரிசியை களைகிறேன், வா வந்து அடுப்பை பத்த வைதாயி. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? அந்த பசியா இருக்கேன்னு சொன்னிய, ஒரு வாய் சாப்பிடு.
1: அப்பத்தா இருக்கட்டும், அப்பத்தா நான் சமைச்சதை நான் சாப்பிட்டுக்கிறேன்.
0: அப்ப கொண்டு வந்ததை என்னமா பண்ண போற?
1: அது அப்பா பாவம், அப்பத்தா அப்பாவுக்கு கொடுத்துடலாம்.
0: இன்னுமாடி அந்த மிருகத்தை உன் அப்பான்னு சொல்ற? எதுக்கெடுத்தாலும் கைய ஓங்குறியா, மனசு நோகிற மாதிரி பேசுறியா, திட்டுறியா. அவன் சாப்பிடணும்னு நீ பட்டினியா இருக்கியாத்தா? என்ன புள்ள நீ!
1: நான் செல்ல பேத்தில அப்பத்தா, என்ன இருந்தாலும் அது என்னோட அப்பா இல்ல. என்னைய எப்படி பேசினாலும் அடிச்சாலும் எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்பத்தா.
0: அதாண்டி பெத்த பாசங்கிறது. குடிச்சு குடிச்சு மிருகமாயிட்ட உன் அப்பனுக்கு இந்த பாசமே வறண்டு போச்சுடி. காவியா, நாளையில இருந்து நீயே பள்ளிக்கூடம் போற, சரியா?
1: ஐயோ வேண்டாம் அப்பத்தா, அப்பா அடிப்பாரு.
0: அத நான் பாத்துக்கிறேன், நீ ஒரே முடிவாரு.
1: ரொம்ப நாளா நான் பள்ளிக்கூடம் போலையே அப்பத்தா, இப்ப போனா டீச்சர் திட்டுவாங்களே என்ன?
0: அதெல்லாம் ஒன்னும் திட்ட மாட்டாங்க.
1: உனக்கு எப்படி தெரியும் அவங்க திட்ட மாட்டாங்கன்றது?
0: நேத்து உன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் காவியா.
1: நெசமாவா அப்பத்தா? எங்க விமலா டீச்சரை பாத்தியா? அப்பத்தா எங்க டீச்சர் ரொம்ப நல்லவங்க, எனக்கு எங்க டீச்சரை ரொம்ப பிடிக்கும்.
0: உங்க டீச்சர் அம்மாவுக்கும் உன்னைய ரொம்ப பிடிக்குமா?
1: அப்படியா? யாரு சொன்னா அப்பத்தா?
0: உங்க விமலா அம்மாவே தான் சொன்னாங்க, நீ அவங்களுக்கு புள்ள மாதிரியா.
1: நீ சும்மா தானே சொல்ற அப்பத்தா, நான் அவங்க பிள்ளை மாதிரி நான் சொன்னாங்க.
0: நான் எதுக்கு சும்மா சொல்ல போறேன்? அவங்க சொன்னதை வச்சு தானே சொல்றேன். அதுக்கு மேல நீ தான் நம்பர் ஒன்னா, நல்லா படிப்பேன்னு சொன்னாங்க.
1: ஆமா அப்பத்தா, விமலா டீச்சர் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எனக்கும் ஆசை ஆசையா இருக்கு பள்ளி கூட போக. அப்பா தான் என் புத்தகம் பை எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்களே.
0: நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத, விமலா டீச்சருக்கு எல்லாம் தெரியும். அவங்க உனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்களாம். நீ இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போகலனா அவங்களே நேரடியா வந்துருவாங்க. ஆமா.
1: ஐயோ வேண்டாம் வேண்டாம், நானே போயிடுறேன். ஆனா அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு.
0: படிக்கிற வயசுல போய் படி, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.
1: அன்னைக்கு நீ சொன்னதான் நான் போனேன், தெருவில வச்சு விரட்டி விரட்டி அடிச்சிருச்சு அப்பா. இன்னைக்கு நீ பாட்டுக்க சொல்லிட்டு போயிருவ.
0: பயப்படாம நீ போமா, அப்பத்தான் நான் இருக்கேன். நான் நாளைக்கு வேலைக்கு போகல, என்ன எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.
1: நான் வீட்டு வேலைக்கு போறேனே, அவங்க கேட்டாங்கன்னா?
0: இனிமே நான் வரமாட்டேன், பள்ளிக்கூட போறேன்னு சொல்லு.
1: என்னவோ பயமா இருக்கு அப்பத்தா. அப்பாட்ட வேணா நீ கேக்குறியா? அப்பத்தா நீ களைஞ்ச அரிசிய கொடு, ஒல கொதிச்சிருச்சு, நான் போடுறேன்.
0: இந்தா இந்த பாத்து போடுமா, கையில சுற்றாம போடு. இந்தா அரிசிய போடு முதல்ல.
1: கொடு அப்பத்தா, என்னவோ புதுசா போடுற மாதிரி சொல்ற. அப்பத்தா
0: என்னதா? ஏ
1: என் பென்சிலு, பேனா, யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து வைக்கட்டுமா?
0: எடுத்து வை. காலையில கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு அப்பத்தா பள்ளிக்கூடத்துல போய் உனைய விட்டுட்டு வந்து போடுறேன். என்ன
1: சந்தோஷமா இருக்கு அப்பத்தா?
0: நல்லா அடுப்பை எரிய விடு. முதல்ல எங்க அப்பன் வர்ற நேரம் சுடுதண்ணிய காலில் ஊத்திட்டு வருவேன். நேத்து வச்ச கருவாட்டு குழம்ப சுட வை, இல்லாட்டி அதுக்கும் கத்திவேன்.
1: அப்பாவுக்கு தான் நான் கொண்டு வந்த பலகாரம் இருக்கே.
0: அது உனக்கு கொடுத்ததுடி, அதை நீ சாப்பிடு.
1: அப்பா சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத நான் சாப்பிட்றேன்.
0: நீ தான் உங்க அப்பா அப்பான்னு உருகுற, அவன் உனைய வெறுத்து ஒதுக்குறான். என்னைக்கு இந்த பயலுக்கு பிள்ளையோட பாசம் தெரிய போதோ தெரியல. நாய் வேற குறைக்குது.
2: ஒரு பய நிக்க கூடாது, அதாவது நாயா இருந்தாலும் சரி பேயா இருந்தாலும் சரி.
0: காவியா, உன் அப்பன் வர்ற மாதிரி சத்தம் கேக்குதுடி பாரு, ஊரையே கூட்டிக்கிட்டு வரையா.
1: ஆமா அப்பத்தா, நான் ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறேன்.
2: அத்தா கோவிந்தம்மா, அத்தா கொலை பசியா இருக்கு, சாப்பாடு சாப்பாடு வையே.
0: தாடா சாப்பாடு பொட்டலாம், சாப்பிடு.
2: நல்லா இருக்கா?
0: ஏன்டா மெதுவா சாப்பிடேன்டா, அவுக்கு அவுக்குன்னு திங்கிறவன்.
2: யார் கொடுத்ததா இவ்வளோ ருசியா இருக்கு?
0: உன் மக வேலை செஞ்ச இடத்துல சாப்பிட சொல்லியிருக்காங்க.

0: வேணான்னு சொல்லி கையில் கட்டி கொண்டு வந்திருக்கா.
1: இப்போ தெரியுதா இந்த அப்பாவோட அருமவன் பேத்திக்கு வீடு வீடா வேலைக்கு போன இப்படி நல்லா சோறு கிடைக்குதுல்ல.
0: ஏய், எல்லாத்தையும் வலிச்சு தின்னுப்படாத, அந்த பச்சை மண்ணுக்கு கொஞ்சம் வயிடா.
1: குழல் பசியில் இருக்கேன், எனக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு தெரியும் இவ அங்கே திருப்பிட்டு தான் வந்திருப்பா. தூக்கமாக வருது, நான் தூங்குறேன்.
2: அப்பத்தா, அப்பா கிட்ட பள்ளிக்கூடம் போறத பத்தி சொன்னியா?
0: அதை விடு, நாளைக்கு நீ பள்ளிக்கூடம் போறது உறுதி. வந்து வடிச்ச சாப்பாடை முதல்ல சாப்பிடு காவியா, வா. மிச்சம் வைக்காம முழுங்கி புட்டு எப்படி கொரட்டை விடுறேன் பார், கொரட்டை. நீ வா, நீ சாப்பிடு முதல்ல.

0: வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: காவ்யா, பரவாயில்லையே, உங்க பாட்டி சொன்ன மாதிரியே உங்களை அனுப்பி வச்சிட்டாங்களே.
2: வணக்கம் டீச்சர். எங்க அப்பத்தா நேத்து ராத்திரியே சொல்லிட்டாங்க நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலாம்னு. சந்தோஷத்துல எனக்கு தூக்கமே வரல. ரொம்ப நன்றி டீச்சர்.
0: எனக்கெல்லாம் நன்றி சொல்லாத காவ்யா, உங்க பாட்டிக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் நேத்து இங்க வந்து என்னைய பார்த்து கண்டிப்பா பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க.
2: டீச்சர், என் புத்தகம் பையு.
0: அதை பத்திலாம் நீ எதுக்கு கவலைப்படுற? இங்க பாரு, நானே உனக்கு புதுசா புத்தகம் பையி எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். அந்த மேஜையில வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ. தினமும் பள்ளிக்கு தவறாம வந்துடணும், சரியா?
2: கண்டிப்பா வருவேன் டீச்சர். என் அப்பத்தா நான் இருக்கேன், கவலைப்படாம போன சொல்லுச்சு டீச்சர். டீச்சர், என்னைய ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களாமே, அது உண்மையா டீச்சர்?
0: ஆமாண்டா, நீதான் எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கியே. பெஸ்டா இருந்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே? உனக்கு எது வேணும்னாலும் டீச்சர் கிட்ட தயங்காம கேளு, சரியா? நீ ரொம்ப பெரிய ஆளா வரணும், ஓகேயா?
2: டீச்சர், நானும் உங்களை மாதிரியே பெரிய டீச்சரா வரணும் டீச்சர்.
0: உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் டீச்சர் என்ன டீச்சர், அதுக்கும் மேல பெரிய ஆளா வருவ. சரி, இந்தா இந்த சாக்லேட்டை எல்லா பிள்ளைங்களுக்கும் போய் கொடு.
2: எதுக்கு டீச்சர் சாக்லேட் எல்லாருக்கும்?
0: வரமாட்டியோன்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா இப்ப வந்திருக்கீல, அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா? அதுக்குதான் சாக்லேட்.
2: நானும் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் டீச்சர்.
0: அப்படியா, எனக்கு கொண்டு வந்திருக்கியா? என்னது அது?
2: பூவை டீச்சர். காலையில அப்பத்தாவோட கோவிலுக்கு போனேன், அங்க வாங்கினது டீச்சர்.
0: ரொம்ப நன்றிடா செல்லம். இப்ப நான் இதை வாங்கிக்கிறேன், அதுவும் உனக்காக. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நீ வாங்கிட்டு வரக்கூடாது. நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் ஒரு நாள் என்னை வந்து பார்க்கணும், அப்ப நீ எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், சரியா செல்லம்? இப்ப நீங்க வகுப்புக்கு போங்க.
3: ஏய் காவ்யா, காவ்யா எங்க இருக்க?
2: டீச்சர், டீச்சர், எங்க அப்பா, எங்க அப்பா கூப்பிடுறாரு, நான் போகவா?
0: நீ உட்காரு காவ்யா, என்ன கேட்காம வெளியே எங்கேயும் போக கூடாது, நான் பாத்துக்கிறேன்.
3: ஏய் காவ்யா, எங்க இருக்க? உள்ள வந்தே வெளுத்து விடுவே வெளுத்து.
0: காவ்யா, என்ன நடந்தாலும் நீ வெளியே வராத, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஹலோ, என்ன உங்களுக்கு இங்க அனாவசியமா சத்தம்? ஸ்கூல்ல எல்லாம் சத்தம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? முதல்ல ஸ்கூல் கேம்பஸ் விட்டு வெளியே போங்க.
3: போறேன், தாராளமா போறேன், ஆனா என் மக காவ்யாவை அனுப்பி போயிட்டே இருக்கேன்.
0: பள்ளிக்கூடத்துல படிக்கிற சின்ன குழந்தைய வீட்டு வேலைக்கு அனுப்பி அந்த காசுல குடிக்கிறீங்களே, உங்களுக்கு அவமானமா இல்ல?
3: மான அவமானத்தை பத்தி நீ பேசாதம்மா, மரியாதையா என் புள்ளைய அனுப்பு. அது என் புள்ள, அதுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலைய மட்டும் பாரு.
0: நான் என்னோட வேலைய சரியா தான் பாக்குறேன், நீங்க தான் தேவையில்லாம இங்க வந்து தொந்தரவு செஞ்சுக்கிருக்கீங்க.
3: நல்லா இருக்குமா உங்க பெத்த பிள்ளைக்கு படிப்பு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், நீ இல்லை.
0: ஒரு குழந்தை படிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டிய உரிமை அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை. காவ்யா நல்ல பொண்ணு, நல்லா படிப்பா, தயவு செஞ்சு அவளை படிக்க விடுங்க.
3: எனக்கு ஏய் காவ்யா, வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரவா?
2: டீச்சர், டீச்சர், பயமா இருக்கு டீச்சர், நான் போயிடுறேன் டீச்சர்.
0: காவ்யா நீ பயப்படாத, அப்படியே உள்ளேயே உட்காரு, அவ எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டா, தயவு செஞ்சு நீங்க போங்க.
3: எப்படி போறது, துட்டுமா துட்டு, வீட்டு வேலைக்கு அட்வான்ஸா துட்டு வாங்கியிருக்கேன்ல.

0: இவளை நம்பி நீ தருவியா?
1: நான் தரேன், அவளுக்காக நான் தரேன். ஆனா அவளை மட்டும் தொந்தரவு பண்ணாதீங்க, அவ படிக்கணும்.
0: நீ தெரியா என்ன பிச்ச போடுறியா? வந்தாமா டீச்சர் சொல்லிய பார்த்தாமா போனமான்னு இருக்கணும். எனக்கு இவங்க தராங்களாம்ல தராங்க, நான் மானஸ்தன்.
2: போடா இவனே, வெக்கமா இல்ல? மானத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு யோக்கியதை வேணா? நான் நினைச்சேன்டா பள்ளிக்கூடத்துக்கு வந்து குட்டி கலாட்டா பண்ணுவேன்னு நினைச்சேன்டா. அதனால தான்டா நான் வந்தேன். முதல்ல வெளியே போடா.
0: நினைச்ச பெத்த தாயின்னு பாக்குறேன், ஒரே அடியில மண்டைய புலந்து உருவேன். ஆமா, நீ கூலி வேலைக்கு போகாம இங்க என்ன பண்ற?
2: நான் வேலைக்கு போறத பத்தி உனக்கு என்னடா அக்கறை? நீ உழைச்சு சம்பாதிச்சு பெத்த வயிறுக்கு முதல்ல கஞ்சி ஊத்துறா, வேலைக்கு போகாம கிடைக்கிற காசையும் குடிச்சு அழிக்கிற, நீ எப்படா என்னை கேள்வி கேட்க முடியும்?
0: நான் கேட்காம ஏன் கேட்பேன்? சாகுற வயசுல உனக்கு திமுரு.
2: கேளுடா கேளு, உன்னைய பெத்த கொடுமைக்கு என்ன வேணாலும் கேளு. அந்த மகராசி என் மருமகளோட நானும் மேல போயிருக்கணும். இந்த பச்சை மண்ணுக்கு தாண்டா தவிச்சுக்கிட்டு கிடக்கேன்.
0: பச்சை மண்ணாவது காஞ்ச மண்ணாவது பாசம் பொங்கி வழியுதான்.
2: ஆமாடா, அவளுக்காக தான் நான் உசிரையே வச்சிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு கொடுமைக்காரங்கிட்ட விட்டுட்டு நான் எப்படா இருக்க முடியும்? பெத்த புள்ளன்னு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிருப்பியா நீ? ஒரு நாளைக்காச்சும் அன்பா நாலு வார்த்தை பேசிருப்பியா நீ? அந்த பிள்ளைய படிக்கவாத விட்டுருப்பியாடா நீ பாவி.
0: உன்ட்டு பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. மோல் நீ விலகு விலகு. இது அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. நீ யார் இதில் தலையிடுறது?
2: டேய், நீ நல்ல அப்பனாக இருந்தா நான் ஏண்டா தலையிட போகிறேன்? போடா, அந்த பிள்ளைய படிக்க விடு.
0: ஏய் ஆத்தா, என் பிள்ளைய எனக்கு பார்த்துக்கற தெரியும். போவில்லை, கிளம்பு முதல்ல நீ எடுத்த காலி பண்ணு. ஏ காவியா, வெளியே வரியா? நான் வரவா.
3: ஏய், என்னைய மீறி நீ உள்ள போடா பார்க்கலாம்.
0: நீ என்ன கோட்ட சேவரா? உன்னை மீறி போகிற ரொம்ப பெரிய விஷயம் பாரு.
2: ஏய், என் பணத்தை தாண்டி தாண்டா நீ உள்ளே போக முடியும்?
0: ஓ ஆசையா என்ன எனக்கு இருக்குன்னா, இந்தா வரேன், உன்னை போட்டு தள்ளிட்டே போகிறேன். இரு அந்த கட்டு.
2: ஏய், இந்த பாடுறா கம்ப தூக்காதரா.
4: ஏய் அடிக்காதரா. ஐயோ அப்பா. ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ அப்பா. ஐயோ ஐயோ, உங்க மண்டை உடைஞ்சு ரத்தமா வருது.
0: அப்பவே சொன்னேன்ல மண்டைய புலப்பேன்னு. அப்படியே கேட அந்த புலந்த மண்டையோட உன் மண்டையில.
4: ஐயோ ஐயோ, ரத்தம் ரொம்ப போகுது. யாராவது வாங்கலே, யாராவது வாங்க.
0: மூச்சிருக்கா இல்லையா தாய் கிழவிக்கு?
5: அப்பதான் அப்பதான், கண்ணு திறந்து பாரு அப்பதான்.
0: அழு மூஞ்சி, உனாலதான் இவ்வளவும் ஆச்சு. உன்னையா
5: அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்க, வலிக்குது ப்ளீஸ்ப்பா.
4: காவியா காவியா, நீ உள்ள வந்துரு. யோ, நீ மனுஷனா? மனுஷனா நீனு? இந்த சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிற?
5: டீச்சர் டீச்சர், அப்பா கையில கத்தி வச்சிருக்காங்க டீச்சர். நீங்க போயிடுங்க டீச்சர். அம்மா அப்பா, என்ன விட்டுருங்கப்பா.
0: இனியோட உன்னைய தலை முழுகிறேன், வீட்டுக்கு வா. உன்னைய பொம்பளை பிள்ளை, உனக்கு என்ன படிப்பு? நீ நான் படிச்சு கிளிக்க போற.
4: இங்க பாருங்க, அந்த பிள்ளைய விட்டுருங்க, இல்ல இந்த கம்பால உன் தலைய
0: உடைச்சிருவேன். நான் அடிக்க வர டீச்சர். நீ டீச்சர்னா கரும்பழைகள் எழுதணும், ஊர்காரங்களை அழிக்க கூடாது. தெரியாதம்மா.
4: காவியா காவியா, நீ ஓடாத, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். காவியா காவியா,
0: அழுமூஞ்சி, என்னால ஓடி வர முடியல. எங்க சுத்தியும் நீ வீட்டுக்கு தானே வரணும். வா, உனக்கு இருக்கு கச்சேரி, வா. ஓ நே வா.

0: ஒரு நிமிஷம் லேட் ஆயிருந்தாலும் ட்ரெயினை புடிச்சிருக்க முடியாது தெரியுமா?
1: என்ன சொல்ற? சரி சரி, தண்ணி முக்கியம்ல. இருந்த ஒரு பாட்டில் தண்ணியும் கீழே கொட்டிருச்சு. அடுத்து எங்க வண்டி நிக்கும்னு யாருக்கு தெரியும்? வாங்கி வச்ச சாப்பாடு வேற அப்படியே இருக்குது.
0: வாங்க வந்து உட்காருங்க, முதல்ல வேர்வையை தொடங்க.
1: இந்தா முதல்ல தண்ணியை குடி. அப்போல இருந்து ரொம்ப தண்ணி தாகமா இருக்குன்னு சொன்னேல, இந்தா.
0: ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டேங்க. நினைச்சு பார்த்தா உடம்பே பதறுது, இன்னும் மனசு ஆறல.
1: என்னோட உனக்குத்தான் ரொம்ப வேர்க்குது. பதட்டப்படாத, அதான் வந்துட்டேன்ல.
0: இன்னொரு முறை இழப்ப தாங்குற சக்தி எனக்கு இல்லைங்க.
1: தமிழந்தி ரிலாக்ஸ். எதுக்கு பழசெல்லாம் நினைக்கிற?
0: எப்படிங்க நினைக்காம இருக்க முடியும்?
1: நினைச்சு என்ன ஆக போகுது? வேதனை தான் மிஞ்சோ. இதை மறக்கிறதுக்கு தானே ஊர் ஊரா கோவில் கோவிலா சுத்திட்டு இருக்கிறோம்.
0: என்னால மனசை கட்டுப்படுத்த முடியலங்க. நைட்டெல்லாம் படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது.
1: இந்த வேதனை உனக்கு மட்டும்தானா? நானும் தினமும் இந்த சித்திரவதை அனுபவிக்கிறேன். புரிஞ்சுக்க தமயந்தி.
0: நாம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு?
1: கடவுளே, கடவுளுக்கு நம்ம மேல ரொம்ப பிரியம் அதிகம்னு நினைக்கிறேன். என்ன துன்பம் கொடுத்தாலும் தாங்குவாங்கன்னு நினைச்சாரு என்னமோ. கடவுள் நமக்கு ஒரு வழி கொடுக்காம இருக்க மாட்டார் தமயந்தி.
0: ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் இதைத்தான் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். எங்களுக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுன்னு தான் கேட்டுக்கிறேன்.
1: கண்டிப்பா அந்த தெய்வம் நமக்கு கொடுக்கும்னு நாம் நம்புவோம். நமக்கு அந்த தெய்வத்தை விட்டா வழி இல்லை தமயந்தி, வேற வழி இல்லை.
0: திடீர்னு யாருமே இல்லாத மாறிட்டோமோன்னு தோணுதுங்க.
1: உண்மைதான் தமயந்தி. நாம செஞ்சுக்கிட்டது காதல் கல்யாணம். உன் வீட்லேயும் சரி என் வீட்லேயும் சரி யாரும் நம்மளை ஏற்றுக்கலை. அதனால தான் தொலை தூரமாக வந்து யாரோட தொடர்பும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்தோம்.
0: நல்ல வாழ்க்கையாக தாங்க நம்ம வாழ்க்கை அமைஞ்சது. சந்தோஷமாக தானே இருந்தோம். அழகான புத்திசாலியான காவியா பிறந்ததுலேருந்து நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக தானே போச்சு.
1: உண்மைதான் தமயந்தி, உண்மைதான். நம்முடைய ஒரே ஆறுதல், ஒரே சந்தோஷம் நம்முடைய மக காவியாதான்.
0: யார் கண்ணு பட்டுச்சோ நம்ம தலைமையில் இப்படி ஒரு இடி விழுந்துருச்சு.
1: அது நான் செஞ்ச தப்பு. நீ அப்போவே வேணாம்னு சொன்ன. நான் தான் உன் பேச்சை கேட்கல தமயந்தி.
0: நீங்கள் உங்களை குறை சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க ப்ளீஸ்ங்க.
1: இல்லை தமயந்தி, இல்லை, நான் உன் பேச்சை கேட்டிருக்கணும். நான் தான் பிடிவாதமாக அனுப்புனேன்.
0: அதுக்கு பேர் பிடிவாதம் இல்லைங்க, உங்கள் பிள்ளை மேலே நீங்கள் வச்ச அன்பு, செல்லம்.
1: அதே அதே தான். என்னுடைய செல்லத்தை பிரிச்சிருச்சு, என்கிட்ட பிரிச்சிருச்சு.
0: அழுகாதீங்க. நீங்கள் அழுத நானும் அழுதுருவேன். டூர் போகிறதுக்கு தகப்பனா நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்க. இப்படி ஒரு விபத்து நடக்கணும் யாரு நினைச்சது? காலேஜ் ஃபைனல் இயர், லாஸ்ட் சான்ஸ்னு உங்கள் பொண்ணு உங்களை வற்புறுத்தி கேட்டதால தானே நீங்கள் சம்மதிச்சீங்க.
1: விதி தமயந்தி, இப்படி தான் நடக்கும்னு கடவுள் எழுதி வச்சதை யார் மாற்ற முடியும்? இருந்ததை பறிச்சுக்கிட்ட கடவுளுக்கு புதுசாக ஒன்று கொடுக்க முடியாமல போகும்.
0: போதுங்க, இந்த பேச்சை நிப்பாட்டிடுவோம். போங்க, போய் கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடுவோம்.
1: இந்த ரயில் பயணத்தில் நிறைய புதிய முகங்களை சந்திக்கிறது நம்ம பழைய நினைவுகளை மறக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் தமயந்தி.
0: நிச்சயமாங்க. சரி வாங்க, பசிக்குது, கையை கழுவிட்டு வாங்க.
1: சரி வர்றேன்.
0: யாருங்க இந்த சின்ன பொண்ணு? எங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றீங்க?
1: கை கழுவு போன இடத்துல பாத்ரூம் கிட்ட அந்த பொண்ணு பரிதாபமாக உட்காந்துருந்தா. கையில் வேற காயமாக இருக்குது.
0: சிச்சோ,
1: என்னை பார்த்து பயந்தா? அதான் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன்.
0: வாடா செல்லம், ஸ்கூல் யூனிஃபார்மோடு இருக்கியே, கையில் வேற ரத்த காயமாக இருக்குது. உங்கள் அப்பா அம்மா எங்க? எப்படி நீ ட்ரெயினில் இருந்தேன்?
2: என் அப்பா தான், எங்கள் அப்பா.
1: பாப்பா,

0: நீ எதுவும் சொல்ல வேணாம்ப்பா, என் பக்கத்தில் வந்து உட்காரு. உன்னை பார்த்தா ரொம்ப களைப்பாக தெரியுதே. ம், சாப்பிட்டாடா செல்லம்?
1: இல்லை இல்லை.
0: இந்தா முதல்ல சாப்பிடுமா? தமயந்தி, சாப்பாடு எடுத்து பிள்ளைக்கு வை. முதல்ல சாப்பிடட்டும், அப்புறமா விசாரிக்கலாம். சாப்பிடு பாப்பா. பாப்பா சாப்பிடுமா? சாப்பிடு.
1: ரொம்ப நன்றிங்க.
2: நன்றியெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், முதல்ல சாப்பிடு.
0: அந்த தயிர் சாதத்தையும் எடுத்து வை தமயந்தி.
2: ஏங்க, இந்த வாழைப்பழத்தை எடுத்து கொடுங்க.
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
2: மெதுவா மெதுவா, இந்தா இந்த தண்ணியை குடி பாப்பா.
1: அங்க போய் நின்னுக்கவா?
0: நீ அங்கெல்லாம் போக வேணாம் பாப்பா, நீ எங்க கூடவே இரு. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நீ எப்படி இந்த ட்ரெயின்ல ஏறின?
1: எங்க அப்பத்தாவ எங்க அப்பா அடிச்சு போட்டாரா? எங்க அப்பா என்னைய விரட்டிட்டே வந்தாரா? நான் ஓடி வந்தேனா, இந்த ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது, அப்படியே ஏறிட்டேன்.
2: உங்க அப்பா ஏன் விரட்டிட்டு வந்தாரு?
1: வீட்டு வேலைக்கு போகாம பள்ளிக்கூடத்துக்கு போனேனா, அதனாலதான்.
0: நீ ஏமா படிக்காம வீட்டு வேலைக்கு போகணும்?
1: அப்பாவுக்கு காசு வேணும்ல.
0: அடப்பாவி, இப்படி ஒரு அப்பனா?
2: உங்க அம்மா உன்னை தேட மாட்டாங்களா கண்ணு?
1: எனக்கு அம்மா இல்ல. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போதே என் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பத்தா தான் என்னை வளர்த்துச்சு.
0: சரி, உங்க அப்பத்தா உன்னை தேடுவாங்கல்ல?
1: அப்பத்தா தான் அப்பா அடிச்ச அடியில விழுந்து போச்சே.
2: ஏன்பா, ஏன் உங்க அப்பத்தாவ உங்க அப்பா அடிச்சாரு?
1: என்னைய பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்துச்சுல, அதனாலதான்.
2: அட பாவமே, இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு சோகமா?
0: பாப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்க அப்பாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம். நீ எந்த ஊர்னு சொல்லு.
1: வேண்டாம் வேண்டாம், நானே போயிடுறேன்.
2: பயப்படாதரா கண்ணு, உனக்கு பிடிக்கலனா நீ எங்கேயும் போக வேண்டாம், தனியா போய் நிக்க கூடாது. எங்க கூடவே இரு, உட்காரு. இந்த அந்த காயத்துக்கு மருந்து போட்டு விடுறேன், சரியா?
1: நீங்க எங்க போறீங்க?
0: நாங்க எங்க ஊருக்கு போறோம்.
1: ரொம்ப தூரமோ?
2: எவ்வளவு தூரமா இருந்தா என்னம்மா, நீ எங்க இறங்கணும்னு சொல்லு, அங்க இறக்கி விட்டுறோம்.
1: நான் எங்கேயும் இறங்கல, எங்க அப்பா வந்துருவாரு. வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
2: அப்ப எங்க கூட வந்துடு.
1: நீங்க யாரு?
0: உன்னோட அப்பா அம்மா?
1: நீங்க என்னோட அப்பா அம்மானா, உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா?
2: கண்டிப்பா. உனக்கு பிரியம்னா எங்க கூட வா.
1: அப்பனா என்ன பள்ளிக்கூடம் அனுப்பி வைப்பீங்களா?
0: நிச்சயமா நிச்சயமாப்பா, கண்டிப்பா அனுப்புவோம். உன்னை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறோம், எங்களோட வர்றியா?
1: எனக்கு சோறெல்லாம் ஆக்க தெரியும்.
2: அதெல்லாம் நீ சமைக்க வேண்டாம்டா கண்ணு, அம்மாவே பாத்துக்குவேன். நீ எனக்கு பொண்ணா இருந்தா மட்டும் போதும். எனக்கு இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்க, நீங்க என்னங்க நினைக்கிறீங்க?
0: நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் தம்பி. இது கடவுள் நமக்காக அனுப்பின குழந்தை, நம்ம வேண்டுதலை கடவுள் கேட்டுட்டாருமா, இனி இந்த பொண்ணு தான் நம்ம குழந்தை.
2: எனக்கும் முழு சம்மதங்க. பாப்பா உன் பேர் என்ன?
1: காவியா.
3: காவியா,
2: காவியா நமக்கு கிடைச்சிட்டாங்க. இவதான் இனிமே நம்ம பொண்ணு காவியா. காவியா வா, வந்து அம்மா மடியில வந்து உட்காந்துக்கோமா.

எல்லாருக்குமே வணக்கம். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். மெழுகுவர்த்தியாக தன்னைத்தானே உருக்கிக்கிட்டு ஒளி வீசுகிற ஆசிரிய பெருமக்கள் எல்லாரையுமே நினச்சி பார்க்குற ஒரு அற்புதமான நாள். ஒவ்வொரு வருஷமும் ஆசிரிய பெருமக்களை அவங்களோட திறமைகளை சாதனைகளை போற்றும் விதமாக நல்லாசிரியர் விருது அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருது. இதை வருஷா வருஷம் நடக்கக்கூடிய நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தாலுமே இன்றைக்கி நாம் எல்லாருமே ஒன்று கூடி இருக்கிற ஒரு சிறப்பான ஏற்பாடு இது. நம்ம மாவட்டத்துக்கு புதுசாக வந்திருக்கிற கலெக்டர் அம்மாவோட விருப்பத்தின் பேரில் மாநில அளவில் நல்லாசிரியர்களாக தெரிவு பெற்றவர்களை கௌரவிக்கிற விதமாக இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஒவ்வொரு மாணவ மாணவியரோட வளர்ச்சிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. தன்னலம் இல்லாமல் மாணவர்களோட வளர்ச்சிக்காக தன்னோட உழைப்பு மட்டும் இல்லாமல் சொந்த பணத்தையுமே செலவு செய்கிற

0: ஆசிரியர்களோட அர்ப்பணிப்பை நாம் நினச்சி பார்க்குற தருணம் இது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச மரியாதைக்குரிய கலெக்டர் அம்மா, நல்லாசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரிய பெருமக்கள், பொதுமக்கள் எல்லாரையுமே இந்த தருணத்தில் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த கட்டமாக நல்லாசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராவது ஒரு ஆசிரியர் தங்களோட கருத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு இங்கே அழைக்கிறேன். வாங்க, உங்களில் யார் வேணும்னாலுமே முன் வரலாம். உங்கள் சந்தோஷமான உணர்வுகளை தாராளமாக இங்கே பகிர்ந்துக்கலாம். இது மற்ற ஆசிரியர்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். வாங்க,
1: ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க, உங்களை பாதித்த விஷயங்களையும் சொல்லுங்க. எஸ், வாங்க. யூ ஆர் வெல்கம்.
2: மரியாதைக்குரிய கலெக்டர் மேடம், என்னுடன் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரிய பெருமக்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விமலா. நான் ஆரம்ப பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த விருதுகள்லாம் கிடைக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இன்னும் நல்லா வேலை செய்கிறதுக்கு ஊக்கத்தை தருது. நம் மாவட்டத்திற்கு புதிதாக வந்திருக்கிற இந்த கலெக்டர் அம்மா கல்வித்துறைக்கு அதிக கவனம் கொடுக்கறது அதிக பெருமைப்பட வேண்டிய விஷயம். எல்லாரும் பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலெக்டர் அம்மா விசேஷமாக புதுசாக இப்படி ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் ஒரு விஷயம் என் மனசுக்குள்ளே உறுத்தலாகவே இருக்குது, அதை இந்த விழா முன்னாடி பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். குழந்தைகளை படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசையில் நான் செஞ்ச ஒரு காரியத்தால் ஒரு அதிபுத்திசாலியான என்னோட ஒரு மாணவ கண்மணியை இழந்துட்டேன். பள்ளிக்கூடம் வராமல் இருந்த தாயில்லாத ஒரு பெண் குழந்தைய பள்ளிக்கூட வர வைக்கிற முயற்சியில் நான் தோற்று போயிட்டேன். அந்த குழந்தையோட பேரு காவ்யா. அவளோட மதுக்கு அடிமையான அப்பா கிட்ட இருந்து அவளை படிக்க வைக்கிறதுக்கு நான் செஞ்ச முயற்சியில் தோற்று போயிட்டேன். அந்த குழந்தைய நான் இழந்துட்டேன். என்னைய பாதுகாக்கிறதான்னு நினச்சிட்டு அந்த குழந்தை எங்கேயோ வெகு தூரமாக போயிட்டா. அது ஒரு வடுவா அழியாமல் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. நல்லாசிரியர் விருது வாங்குறப்ப கூட அது என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் இழந்த அந்த காவ்யா, காவ்யா அனைவருக்கும் நன்றி.
0: நன்றி விமலா டீச்சர். மாவட்ட அளவில் விருதுகள் வழங்குவதற்கு முன்பாக மதிப்பிற்குரிய கலெக்டர் அம்மாவை உரையாற்ற அளிக்கிறேன்.
1: மதிப்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பார்கள். குருக்களாகிய நம் தெய்வங்களை வாழ்த்த கிடைத்த அற்புதமான நாள் இது. ஒவ்வொரு ஆசிரியரும் வெறும் கற்றுக் கொடுக்குற கருவிகளாக இல்லாமல் அதுக்கும் மேலே குழந்தைகளுக்கு சிறந்த வழிகாட்டியாக வாழணுன்றதே என்னோட விருப்பம். அன்பிற்கும் பாசத்திற்கும் அறிவுக்கும் ஏங்குற குழந்தைகளுக்கு வாஞ்சையுள்ள அப்பாவா அம்மாவா நீங்கள் வாழ வேண்டும். இதைத்தான் இந்த சமூகமும் உங்ககிட்ட எதிர்பார்க்குது. இதுக்கு சாட்சி வேற எங்கேயும் தேட வேண்டாம், நான் தான் அதுக்கு சாட்சி. நல்லாசிரியர் விருது பெற்ற அந்த ஆசிரியர் சொன்னாங்கல்ல, தொலைந்து போன அந்த மாணவி காவியா தான் அவங்களோட வடுவுக்கு காரணமா இருந்ததா சொன்னாங்க. மை டியர் விமலா டீச்சர், தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க. நான் உங்களுக்கு விருது வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எந்த உறுத்தலும் இல்லாம நீங்க வாங்கிக்கங்க. உங்க மனசுல இருக்கிற வடு இன்னையோட அழியட்டும். தொலைந்து போன காவியாவிற்காக வடிக்கும் கண்ணீர் நீங்கள் தெய்வம் என்பதற்கு அடையாளம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
2: ஐயோ கலெக்டர் அம்மா, நீங்கெல்லாம் என் காலில் விடக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணுமா. எந்திரிங்கம்மா. மோதோ
1: என்ன சொன்னீங்க விமலா டீச்சர், உங்க காலில் நான் விழக்கூடாதா? நான் விழாம வேற யார் விழுவாங்க? புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது யாரு? நீங்க தான். புது பை வாங்கி கொடுத்தது யாரு? நீங்க தான். ஒவ்வொரு நாளும் பசிச்ச வயிறுக்கு சாப்பாடு தந்தது யாரு? நீங்க தான். தெரியலையா டீச்சர்? இன்னும் தெரியலையா டீச்சர்? என்ன நல்லா பாருங்க டீச்சர், எப்படி என்ன மறக்க முடிஞ்சது? உங்க காவியா டீச்சர்? இல்ல இல்ல, நான் தான் உங்க மகள் காவியா டீச்சர்.
2: யாரு? என்னோட காவியாவா? என்னோட காவியா கலெக்டரா? இதை விட எனக்கு வேற என்ன விருது?

0: நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட காவ்யா, திரும்ப கிடைச்சிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவ்யா.
1: டீச்சர், நான் ஒன்னு கேக்கட்டுமா?
0: கேளுமா.
1: சாக்லேட் கொண்டு வந்திருக்கீங்களா?
0: நான் தான் எப்பவுமே ஒரு சாக்லேட் கையில வச்சிருப்பேன்ல. இரு ஒரு நிமிஷம், இந்தாமா.
1: ஞாபகம் இருக்கா விமலா டீச்சர், பல நாள் பள்ளிக்கு வராம உங்க முயற்சியால வந்தப்ப அதை கொண்டாடுறதுக்காக என்னை விட்டு சாக்லேட் கொடுக்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நான் திரும்ப வந்துட்டேன், எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்குறேன். இந்த விமலா டீச்சரை விட்டு நான் பிரிஞ்சு போயிருக்கலாம், என் வாழ்க்கை திசை மாறி போயிருக்கலாம், ஆனால் அந்த சிறு வயதில் நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை தான் என்னை வாழ வச்சிச்சு, என்னை உயர வச்சிச்சு. டீச்சர், எங்கள் பாட்டி இறந்து
0: உங்கள் அப்பா அடித்ததில் உங்கள் பாட்டி மயக்கம் ஆயிட்டாங்க. உன்னை விரட்டிகிட்டே வந்த உங்கள் அப்பா பாட்டி இறந்துருச்சுன்னு நினச்சி எங்கேயோ போயிட்டாரு. இது வரைக்கும் நான் அவரை பார்க்கவே இல்லைம்மா.
1: பாட்டி இப்போ இருக்காங்களா டீச்சர்?
0: இல்லைம்மா, நீ இல்லாதது அவங்களுக்கு பெரிய வருத்தம், ரொம்ப விரக்தியாக இருந்தாங்க. ஏறக்குறைய நீ போன 2 வருஷத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க.
1: அம்மா முகம் எனக்கு சரியாக தெரியாது, எனக்கு எல்லாமே பாட்டி தான். எனக்காகவே கஷ்டப்பட்டு வாழ்ந்த என் பாட்டியை நினைக்கையில் தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.
0: வருத்தப்படாதம்மா.
2: கலெக்டர் காவ்யா, உங்களுடைய உரை ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள்.
1: டீச்சர், இதுதான் என்னோட அப்பா. அப்பாவுக்கு பயந்து ஓடி போய் ரயிலில் ஏறினேன்ல, அங்கே தான் புது அப்பாவும் அம்மாவும் கடவுள் கொடுத்தாங்க. அப்பா, நான் அடிக்கடி சொல்வேன்ல விமலா டீச்சர்.
0: வணக்கம் ஐயா.
2: வணக்கங்கம்மா. அடிக்கடி உங்களை பற்றி காவ்யா சொன்னதே சொல்லுவா. வாழ்கிறதுக்கு வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம், ஆனால் நம்பிக்கையான வார்த்தைகளை ஆசிரியரான உங்களால் தான் விதைக்க முடியும். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி.
1: டீச்சர், இந்தாங்க என்னோட நம்பர், நீங்கள் எப்போனாலும் என்கிட்ட பேசலாம். நானும் நம்ம படித்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வரேன்.
0: அவசியமாக வாங்க கலெக்டர் அம்மா.
1: வா காவ்யான்னு சொல்லுங்கள் டீச்சர்.

0: நல்ல வேலை டாக்டர் செக்அப்புக்கு போகும்போது நீங்க வரல, அதனால தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட்டிங்க்கு அனுப்பிட்டு நான் கிளினிக்ல இருந்தேன். செக்அப்புக்கு என்னோட நீங்க இருந்தீங்கன்னா விழாவுக்கு நீங்க போயிருக்கவே முடியாது.
1: உண்மைதான் தமயந்தி, அந்த விழாவுக்கு போனதால தான் காவியாவுக்கு பிடிச்ச அந்த விமலா டீச்சரை பார்க்க முடிஞ்சு.
2: ஆமாம்மா, உண்மையிலேயே இன்னைக்கு மனசு நிறைவாக இருக்கு. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினத பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன்.
1: ஆ, டிரைவர் காரை ஓரமாக நிப்பாட்டிருங்க, நாங்கள் இறங்கிக்கிறோம். தமயந்தி மெதுவாக இறங்கு. காவியா நீயும் வாமா.

0: நான் செஞ்ச பாவம் என்னை இப்படி கோயில் வாசலில் உட்கார வச்சிருச்சு. பெத்த பிள்ளையும் பார்த்துக்கல, கட்டின பொண்டாட்டியும் பார்த்துக்கல, என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இதுதான் தேவை.
1: நான் அந்த டீச்சரை பார்க்க முடியாம போச்சு காவியா. நாம போய் அவங்கள பார்க்கணும். நீ அவசியமா கூட்டிகிட்டு போ.
2: கண்டிப்பா, நீங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். ஒரு தடவை டீச்சருக்கு ரோஜா பூ கொடுத்தேன், அப்பா அவங்க சொன்னது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு.
3: என்னமா சொன்னாங்க?
2: நீ பெரிய ஆளா வருவ, அப்ப நீ எனக்கு கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கப்பா.
3: ஒரு கோல்டு செயின் வாங்கி கொடுத்தலாமா காவியா?
1: நல்ல காஸ்ட்லியான பட்டுச்சேலையா வாங்கி கொடுக்கலாமா காவியா?
2: அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க டீச்சர் எப்பயுமே அவங்களுக்காக எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க வேலை பார்க்கற பள்ளிக்கூடத்துக்கு வேணா என்ன தேவையோ அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம்.
3: ஓகே ஓகே, தாராளமா செஞ்சலாம்ப்பா.
2: வாங்கப்பா கோயிலுக்கு போலாம்.
3: காவியா.

0: இந்தாமா பழம் வரிசையா அந்த யாசை கேட்கறவங்களுக்கு நீ கொடுத்து.
1: இந்தாங்க வாங்கிக்கங்க. ஏன் குனிஞ்சிருக்கீங்க? முகமெல்லாம் ரத்தமா இருக்கு. ஏன், என்னாச்சு?
0: காவ்யா பழமாமா, மாமா வா.
2: கலெக்டர் அம்மா கையில அதே கத்தியால கீரண காயம் கையில தெரியுதே. என் மக கலெக்டரா? என்ன ஒரு மிடுக்கு அவ நடையில. அப்படியே அவ அம்மா மாதிரி இருக்கா? என்ன தெரியலையா அவளுக்கு? எப்படி தெரியும்? உடம்பு மெலிஞ்சு வயிறு ஓட்டி போய் பரட்ட தலையோட முகமெல்லாம் தாடி, அப்பாவை எப்படி தெரியும்? நல்லா இரு மகளே, நல்லா இரு. என் மனசில் இருந்த ஆறாத வடு உன்னை பார்த்ததில் போயிடுச்சுமா. எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா. இன்னும் ஒரு தடவை கடைசியாக என் மகளை எங்காவது ஒளிஞ்சிருந்தாவது பார்த்துட்டு போகிறேன். வரட்டும் வரட்டும், சாமி கும்பிட்டு வரட்டும். காத்திருக்கேன் அந்த பக்கம். அந்தா அந்தா என் மக வரா. என் மக, என் ரத்தம், இந்த மாவட்டத்தோட கலெக்டர். அதோ அதோ நான் அப்போதே உட்காந்துருந்தனே, அந்த இடத்த பார்த்துக்கிட்டே வராளே. அவ ஒருவேளை என்னை கண்டுபிடிச்சிருப்பாளோ. அந்தா வந்துட்டா, நான் இருந்த இடத்துக்கே வந்துட்டா. ஐயோ, என்ன தேடுறா?
1: எங்க, இங்கே ஒரு பெரியவர் இருந்தாரே, அவர் எங்க?
3: ஐயே, அவர் அப்பவே போயிட்டாரு தாயே.
0: காவ்யா, ஏமா அவரை பத்தி விசாரிக்கிற?
1: அவர் என்னை பார்த்த பார்வை அப்படியே எனக்குள்ள ஊடுருன மாதிரி இருந்துச்சு அந்த கண்கள்.
4: காவ்யா வாமா, ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை பாக்குற நீ. ஒவ்வொரு அப்பாவுக்கும் உன்னை போல ஒரு பிள்ளை இருக்க ஆசை கண்டிப்பா இருக்கும். வாமா போலாம்.
2: இப்படி கொடூரமா பார்த்து பழகின என் கண்கள் எப்படி அவ மறந்திருப்பா? மகளே, பாசம், அன்பு, பரிவு, இது எதுவும் காட்டாத தகுதி இல்லாத அப்பமண்ணா. கொடுமை மட்டும் செஞ்சு பழகின என்னோட கைகள் வலுவிழந்து போச்சுமா. நான் ஒன்றும் இல்லை மகளே, உன் இழப்பில் நான் என்னை தொலைச்சு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. காலம் போயிருச்சு, நான் என்னை உணர்றதுக்குள்ளேயே காலம் போயிருச்சு. என்னை வந்து தேடுனியே என் அருமை மகளே, இதுதான் ரத்த பாசமா? போதும், எனக்கு இது போதும். என்ன மாதிரி தகுதி இல்லாத அப்பாக்களுக்கெல்லாம் இதாமா தண்டனை? நீ இருந்தும் உன் கூட இல்லாமல் இருக்கிறது தான் தண்டனை. என் அருமை மகளே, எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா. நிச்சயமாக நான் உன்கிட்ட வந்து உன்னோட என்னால் இருக்க முடியாது. உன்னை பார்த்துட்டேன், இதுவே எனக்கு போதுமா. நீ என்னை தேடின பார்த்தையா, அது என் மனசில் இருந்த வடுவை அழிச்சிட்டு தாம்மா போயிருக்கு. அந்த வடுவை அழிச்சிட்டு தான் போயிருக்கு. என்னை போல அப்பாவுக்கு இதுதான் தண்டனை, இதுதான் தண்டனை. இருந்தும் இல்லாமல் இருக்கிறது தான் அனுபவிக்கிறேன். என் செல்ல மகளே, என் செல்ல மகளே, எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா.

நேர்கள் இதுவரை கேட்டது வடு நாடகம். எழுதியவர் ஜே. மெட்டில்டா விமலா. கதை மாந்தர்கள்: குழந்தை காவியாவாக எம். தான்யா, குழந்தை செல்வியாக பி. நிலாயனா, குழந்தை ஆனந்தியாக பி. நட்சத்ரா, குழந்தை சுமதியாக எம். ரக்ஷனா, மச்சக்காளையாக மயிலப்பன், கோவிந்தம்மாளாக சாந்தி சுரேஷ், ஆசிரியர் விமலாவாக பாலின் லெனினா, தாமோதரனாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், தமயந்தியாக கீதா மணி, மாவட்ட ஆட்சியர் காவியாவாக சோபனா, விழா அமைப்பாளராக எல். என். ஜி. ரவிசங்கர். அமைப்பு மயிலப்பன்.

0: படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
2: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக். சொல்றேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: முதலாவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமிகண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சிறந்த மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தாவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கல்லையில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் டைம் கரெக்டாக 5:02 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம் இந்த நிகழ்ச்சி இளமை புதுமை நிகழ்ச்சியில். உங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் நான், உங்கள் ஐஸ்வர்யா.

நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலைகள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டைம் கரெக்டாக 5:09 ஆகிட்டுருக்கக்கூடிய இந்த நேரத்தில், அதாவது இன்றைக்கு இன்னொரு முக்கியமான நாள் அப்படின்னா நிறைய நாட்கள் இருக்குது. ஏன்னா சர்வசாதாரணமாக நம்ம கேலண்டரில் அப்படியே அந்த ஒரு நாளை வந்து நம்ம கிழிச்சிட்டு போகிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அந்த அந்த நாளில் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஏன் நாளைக்கு நம்ம வந்து பார்க்கும்போதும் கூட இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது அடுத்து வரக்கூடிய சந்ததியினர்கள் இன்றைய நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைக்கி ஒரு நாட்டிற்கு சுதந்திர தினம். வெனிசுலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டிற்கு இன்னைக்கு தான், அதாவது ஜூலை 5 வந்து சுதந்திர தினம் கொண்டாடப்படுது. 1811 ஜூலை 5 இன்னைக்கு, அதாவது அன்றைய தினத்தில் ஸ்பெயின் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றக்கூடிய ஒரு பிரகடனத்தை வெனிசுலா அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்குச்சு. இதனால் தென் அமெரிக்காவில் ஸ்பெயின் ஆட்சியிலிருந்து சுதந்திரத்தை முதல்ல அறிவித்த நாடாக இந்த வெனிசுலா வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கு. வெனிசுலாவுக்கு மட்டும் கிடையாதுங்க, அதை தாண்டி இன்னும் சில நாடுகள் தன்னுடைய சுதந்திர தினத்தை இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருக்கின்றோம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இளமை புதுமை.

0: இன்னைக்கு பார்ட்டி வேணும். முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி. ஏ சரி, கார்டையும் பின்னையும் கூட.
1: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். ஆர்பிஐ சொல்லுது உங்க பின், ஓடிபி, சிவிபி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
0: பை கேர்ள்ஸ். எங்க போற? கேக்லியா? நோ ஷேரிங்.
1: ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: Adiós, amigo.
1: முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். 5:20 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். உலக நாடுகளினுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா சில நாட்களினுடைய சுதந்திர போராட்டம் மற்ற நாடுகளுக்கும் உத்வேகமாக அமைஞ்சிருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் நம்மளால் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட இன்னொரு நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜீரியா நாட்டிற்கும் இன்றைக்கு தான் வந்து சுதந்திர தினம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜூலை 5 கொண்டாடப்படுது. கிட்டத்தட்ட அவங்க 132 வருடங்கள் வந்து நீடித்த இந்த பிரெஞ்சு காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுபட்டு 1962 ஜூலை 5 அல்ஜீரியா தன்னுடைய முழுமையான சுதந்திரத்தை வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த நாட்டின் மிக முக்கியமான தேசிய நாளாக கருதப்படுது. அதற்கு அதாவது 1830 ஜூலை 5 அன்று பிரான்ஸ் வந்து அல்ஜீரியாவை கைப்பற்றினாங்க. அதற்கு பிறகு 132 வருஷத்துக்கு அப்புறம் அல்ஜீரியா பிரெஞ்சு காலனியாக இருந்தது. அந்த காலத்தில் நிலங்களாக இருக்கட்டும், மக்களினுடைய உரிமைகள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு இந்த 8 மிகப்பெரிய ஒரு போர்களையெல்லாம் அவங்க வந்து நடத்தி இன்னைக்கு அவங்களுடைய சுதந்திர தினத்தை அவங்க வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஜூலை 5 நாடு முழுவதும் சுதந்திர தின கொண்டாட்டங்கள்னாலே நமக்கு வந்து சொல்லிக்க தேவையில்லை. ஏன்னா தேசிய கொடி ஏற்றப்படுவதிலிருந்து இராணுவ அணிவகுப்புகளிலிருந்து அந்த விடுதலை போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதிலிருந்து தேசபக்தி பாடல்கள் கலாச்சார நிகழ்ச்சிகள் அப்படி நம்மளுடைய கண் முன்னாடி ஒரு ஒரு விஷயமும் வந்து போகும். ஸோ இன்றைக்கி வந்து அல்ஜீரியாவினுடைய சுதந்திர தினம் என்று

போராட்டத்திற்கு பிறகு 1975 இந்த நாள் ஜூலை 5 வந்து அவங்க சுதந்திரத்தை வாங்கியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த ஜூலை 5 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் தான் அவங்களுக்கு. சுமார் 600,000 குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு தான் இந்த நாடு. ஆப்பிரிக்காவினுடைய மிகவும் நிலையான ஒரு ஜனநாயக நாடுகளில் ஒன்றாக இந்த தீவு நாடும் கருதப்படுது. கடற்கரைகள், எரிமலை பகுதிகள், இசை, அதே போல சுற்றுலாவிற்காக இந்த உலகம் முழுவதும் பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த கேப் வெர்டே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு தன்னுடைய வளமான ஒரு கலாச்சாரம், அமைதியான வாழ்க்கை, முற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு தீவு நாடாக விளங்குது. ஸோ இன்னைக்கு கேப் வெர்டே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவு நாடும் தன்னுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. டைம் கரெக்டாக 5:28 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் இளமை புதுமை நிகழ்ச்சி. அடுத்ததாக இன்னைக்கு ஆப்பிரிக்க கண்டத்தின் மேற்கு கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தீவு, அந்த தீவு நாடான கேப் வர்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டினுடைய சுதந்திர தினமும் இன்றைக்கு தான். 10 எரிமலை தீவுகளை கொண்ட இந்த நாடு பல நூற்றாண்டுகளாக போர்ச்சுகல் நாட்டின் காலனியாக இருந்திருக்கு. நீண்ட விடுதலை

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டைம் கரெக்டாக 5:41 ஆயிட்டுருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு இன்னொரு மிக முக்கியமான தினம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு அயராது உழைப்போர் தினம், கடின உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொல்லலாம், உழைப்பை நேசிப்போர் தினம் அப்படின்னு சொல்லலாம், விடாமுயற்சி உழைப்போர் தினம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மள பலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தங்களுடைய பணியில் முழு அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டு கடினமாக உழைப்பவர்களை பாராட்டக்கூடிய ஒரு நோக்கில் இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. இந்த நாளினுடைய மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடினமாக உழைப்பது நல்லது தான், ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய உடல் நலன், மனநலன், குடும்பத்திற்கான நேரம், ஓய்வு, இதெல்லாம் வந்து சமமான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்மளுடைய பணியை நம்ம நேசித்து அயராது உழைச்சிக்கிட்டே முழு அர்ப்பணிப்போடு செயல்படுபவங்களை நம்ம பாராட்டணும். அதே நேரத்தில் வேலை மட்டும்தான் வாழ்க்கை, வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நினைக்காம நம்ம ஓய்வின்றி உழைத்து கொண்டே இருந்தால் என்ன பண்ணுறது, நமக்கு ஒரு ஓய்வு வேணும் இல்லையா நம்மளுடைய உடம்புக்கு. ஸோ அதனால் இந்த நாள் வந்து அவங்களை நம்ம பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவு நம்மளுடைய உடல்நலத்திற்கும் மனநலத்திற்கும் குடும்பத்திற்கும் ஓய்வுக்கும் நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறத நினைவூட்டுது இந்த நாள். உழைப்பை நேசிப்போம், அதே நேரத்தில் வாழ்க்கையும் நம்ம என்ன பண்ணணும், ரசிக்க தெரிஞ்சுக்கணும்.

இன்னைக்கு இன்னொரு டே இருக்குது. இது கொஞ்சம் கேட்கும்போது உங்களுக்கு ஃபன்னியாக தான் இருக்கும், பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து வேர்ல்டு பிரியாணி டே அப்படின்னு சொல்கிறாங்க, உலக பிரியாணி தினம். ஜூலை, அதாவது ஃபஸ்ட்டு சண்டே ஆஃப் ஜூலை அப்படின்னு எடுத்துக்கும்போது இன்றைக்கி தான் இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இது தான் இல்லையா. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி தான் அந்த டேவாக இருக்கும். 2026 இன்றைக்கி இந்த ஜூலை 5 வந்து வேர்ல்டு பிரியாணி டே. ஸோ இந்த நாள் உலகம் முழுவதும் பிரியாணியுடைய சுவை, பாரம்பரியம், பல்வேறு டேஸ்ட் ஆஃப் பிரியாணி இருக்குது. பட் நம்ம வந்து இந்த பிரியாணியுடைய தோற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய ஸ்டைல் இருக்குது. ஹைதராபாத் பிரியாணி, ஆம்பூர், திண்டுக்கல், செட்டிநாடு, கல்கத்தா அப்படின்னு நிறைய இருக்குது. நம்ம வந்து காய்கறிகளை வைத்து செய்யக்கூடிய அந்த வெஜ் பிரியாணி நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும், இல்லை வந்து நான்வெஜ் போட்டு செய்கிறவங்களுக்கும் அந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு விஷயந்தான், பிரியாணி அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வந்து நம்ம பாரசீக மொழியினுடைய பிரியான், அதாவது வறுத்தல் அப்படின்னு சொல்லி, பிரிஞ்சி ரைஸ் அப்படிங்கிற அந்த சொல்லிலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இது அனைத்து நாடுகள்லேயும் ரொம்ப பிரபலமான ஒரு உணவு இல்லையா, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கு உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான பிரியாணி வகைகள் இருக்குது. மனம் கமழக்கூடிய ஒரு மசாலா, சூடாக பரிமாறப்படும் அந்த ரைஸ், அதனுடன் சுவை நிறைந்த ஒரு காய்கறிகள் வைத்து செய்யப்படக்கூடிய பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை நான்வெஜ் பிரியர்களுக்கு நான்வெஜ் வைத்து செய்யப்படக்கூடிய பிரியாணியாக இருக்கட்டும், இந்த மூணு விஷயம் சேர்ந்தாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது பிரியாணி தான். ஸோ இன்றைக்கு உலக பிரியாணி தினத்தில் நதுவுமா, உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களினுடைய மனசையும் நாவையும் கவர்ந்த ஒரு உணவு இது. வெறும் சாப்பாடு அப்படின்னு மட்டும் கடந்து போயிட முடியாதுங்க, கலாச்சாரம், பாரம்பரியம், குடும்ப கொண்டாட்டங்கள், ஏன் நட்பினுடைய அடையாளமாக கூட இது திகழ்ந்து. என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு எனக்கு வாங்கி கொடுத்த பிரியாணி இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. சம்பளம் வாங்கிட்டீங்களா, என்ன ட்ரீட் வைப்பீங்க, வாங்க உங்களுக்கு சூப்பராக பிரியாணி வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனவங்க இருப்பாங்க. ஸோ இந்த பிரியாணி அப்படின்னாலே அது ஒரு ட்ரீட்டு தான். குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு உணவுனால் அது கண்டிப்பாக என்ன செய்யலாம், இன்றைக்கினா டக்குன்னு ஒரு பிரியாணி செய்யலாம். பிடிச்ச பிரியாணி வெஜ் பிரியாணியாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு பிரியாணிக்கும் ஒரு தனி சுவை, ஒரு தனி ஸ்டோரி இருக்குது, அது வேறு. ஸோ இன்றைக்கி இந்த பிரியாணி தினத்தில் உங்களுக்கு பிடிச்ச என்ன ஃபேவரட் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நம்ம இதுவரைக்கும் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இளமை புதுமை. இன்றைக்கி வந்த நிறைய நாட்கள் உங்களுக்கு, அதாவது இன்றைய தினத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் நமக்காக போக்கிரி திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சி தொகுப்பில் இது வரைக்கும் கூட இணைஞ்சிருந்தது நான் உங்கள் ஐஸ்வர்யா.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 பண்பலை, நேரம் 6:10. பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை கேட்கலாம்.

முப்பெரும் தேவியர் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியதை கேட்டோம். பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நேரம் 6:19.

0: வெள்ளை ரோஜா படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் பாடியதை கேட்டோம். கீழந்த பாடலோடு பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிறைவுற்றது. மீண்டும் பொன்மாலை பொழுது இன்று மாலை 6:40
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: விவசாயிகளே, ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில் இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.
0: நேரமாறு 25 நிமிடம் 30 நொடி. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் இன்னைக்கும் நாளைக்கும் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றிரவு 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம். 7:32 ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையே ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:00 காலை தின்றல் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து சான்றூர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஏ சாஜிதா பேகம் அவர்கள். தொடர்ந்து பக்தி பாடல்களை கேட்கலாம். நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமையை விளைக. நாளை காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இதில் காலையில் 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் தினசரி கண்ணோட்டம். தொடர்ந்து 7:35 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் முனைவர் ம கண்ணன் அவர்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நாளை நண்பகல் 12:00 வசந்த இல்லம் ஆரோக்கியமே ஆனந்தம். மது மற்றும் போதைப்பொருள் அடிக்ஷன் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. நாளை பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆத்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் டிபி பிரியன் அவர்கள். நாளை மாலை 5:00 சித்திர சிவானம். நேர்களை நாளை இரவு 7:25 ஏறுமூறும். முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் மகாகனி எனும் தலைப்பில் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறுகிறது. நாளை 20:10 மெலடி மெட்டுக்கள். நேர்களே, இதுவரை ஆகாஷவாணி 103 FM இன்னைக்கும் நாளைக்கும் நாம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டோம்.

மீண்டும் நினைவூட்டுகிறோம், நேர்களே இன்று 7:32 ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையே ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம்.

0: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RP Alive. Nothing better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: Akka, vele kadachiduchu.
3: Aha, vaazhthukal. Ippa nariya shopping.
2: Ama, pudhu mobile jeans jacket.
3: Irunga sir. சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
2: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
3: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
2: ஆனா அக்கா
3: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி கொடுக்காம நழுவ முடியாது.
2: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கு ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆற்றிய பணி இன்றியமையாதது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் அர்ப்பணிப்பும் தியாகமும் இன்றளவும் நமக்கு வழிகாட்டியாக உள்ளது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன் பாளையத்தில் நியாய விலை கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார்.
7: உரத்தை பொறுத்தவரும் தட்டுப்பாடு விரைகிறபோது தொடர்ந்து நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆட்சியில் அது நடக்கக்கூடாது என்பதை முறையிலேதான் விரைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இங்கே தட்டுப்பாடுகள் உருவாக்குற அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்ல, அதை யார் பதுக்கி வைத்திருக்கிறாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை விரைந்து அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பகுதியும் வரையறுக்கப்பட வேண்டும். ஒன்று, அதிலே மக்கள் ஜனத்தொகைக்கு ஏற்ப மாற்றங்கள் அதில் உருவாகும். ஏனென்று சொன்னால் மகளிர், பொது மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பொறுத்தவரையிலும் மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் அது வரையறுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு விரைந்து பட்ஜெட் முதலமைச்சர் அவர்கள் தேதி அறிவிக்கிறார்.
6: சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர்,

0: இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச் சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தமிழக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய அரசின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் சிறு வணிகர்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர். தங்களின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகர். இங்கே நாங்கள் வந்து சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புண்ணியத்தில் சிறு தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் திட்டம் வங்கிகள் மூலமாக வழங்கினாங்க. முதல்ல 50,000 வழங்கினாங்க. அடுத்தபடியாக இந்த கடனை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இந்த கடன் வழங்கியதுனால எங்களுடைய தொழில் வளம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதுக்காண்டி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: பேர் பத்திரகாளி. நான் ஒரு சின்ன சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க போயிருக்கும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமாக கொஞ்சம் அப்ளை பண்ணதில் ஒரு 5 லட்சம் எனக்கு தந்தாங்க. அதில் கொஞ்சம் லோனு சரியாக கொஞ்சம் கட்டினதுனால 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10 லட்சம் வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால் ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது. தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியாக முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி.
1: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கட் கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூரில் நடைபாதை உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கும் முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 டன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரை கைது செய்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 41 மின்சார ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகுத்துறையில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித்குமார் லக்ஷ்மண் தங்கப்பதக்கம் வென்றார். 61 கிலோ எடைப்பிரிவில் புஷ்பும் 79 கிலோ எடைப்பிரிவில் சௌரவ் யாதவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 57 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஆதர்ஷ் யுவராஜ் பாட்டீலும் 97 கிலோ எடைப்பிரிவில் லாக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் டனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற சிற்கணக்கில் நெதர்லாந்தின் ஷோஹான் மென் ஸ்லோவேனியாவின் அனா டோஃபண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில்

0: இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர் அலானிஸ் ஹாமில்டன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனனை எதிர்கொள்கிறது. மாநில அளவிலான ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி காஞ்சிபுரத்தில் இன்று தொடங்கியது. 6 முதல் 18 வயதுக்குட்பட்டோருக்கான 700க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: ஏற்பாடு ஆயிடுச்சு.
3: எதுக்கு?
2: குட்டியோட ஃபீஸுக்கு.
3: காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
1: ஆகாஷ்வாணி
6: கோயம்புத்தூர் FM 103. நேரம் 6:41. புன்மாலை பொழுது மயக்கும் இனிமையான எழுதுகளின் பாடல்களின் இனிய ஊர்வலம்.

நட்சத்திரம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியதை கேட்டோம். சங்கர் கணேஷ் இசையில் ஆகாஷவாணி 103 FM கோயம்புடூரில் பொன்மாலை பொழுது கேட்டுட்டு இருக்கீங்க. சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்ச வெப்பநிலையா 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பநிலையா 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் திருப்பூரில் அதிகபட்சமாக 33 குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் அதிகபட்ச வெப்பநிலையா 22 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலையா 30 டிகிரி செல்சியஸிலிருந்து குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாக இருக்கிறது. நாளை கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, பாலக்காடு போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான நேரங்களில் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும். அவ்வப்பொழுது லேசான மழையிலிருந்து ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புண்டு. இதுவரை சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் கேட்டீர்கள்.

கீடா அந்த பாட்டு பாடியிருந்தாங்க. டிஎம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி, இளையராஜா இசையில் துணை இருப்பாள் மீனாட்சி திரைப்படத்திற்காக பாட்டு கேட்டோம். புன்மாலை பொழுதில் அடுத்து போக்குவரத்து நெரிசல் பற்றிய அறிவிப்பு. காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு, 100 feet ரோடு, நஞ்சப்பா ரோடு, உக்கடம் ஃப்ளைஓவர், டவுன்ஹால், பிரகாசம், ராஜா ஸ்ட்ரீட், ரயில்வே ஸ்டேஷன், போத்தனூர் ரோடு, மேட்டுப்பாளையம் சாலை, புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் கவுண்டர் மில்ஸ், NH 544 காமாட்சிபுரம் ஜங்ஷன், சீராபுரம், சூலூர் கோவை ரோடு ஜங்ஷன், சுண்டகாமத்தூர் பேரூர் மெயின் ரோடு ஜங்ஷன், சக்தி ரோடு கணபதி கார்டன்ஸ், அத்திப்பாளையம் பிரிவு, ராமநாதபுரம் சிங்காநல்லூர் சிக்னல், அவினாசி ரோடு லட்சுமி மில்ஸ்லேருந்து நீலாம்பூர் வரையிலான சில பகுதிகள். ஸோ இங்கெல்லாம் வந்து சற்றே போக்குவரத்து நெரிசல் இருக்கு, பார்த்து பத்திரமா ட்ராவல் பண்ணுங்க. பொன்மாலை பொழுது கேட்டுட்ருக்கோம் ஆகாஷவாணி 103 FM 6:52 நிமிடம் ஆயிட்டுருங்க.

உயர்ந்தவர்கள் படத்திற்காக கே ஜெயசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியதை கேட்டோம். சங்கர் கணேச செயல. நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

கேட்ட பாடல் வடிவங்கள் திரைப்படத்திற்காக பாடியது கே ஜே யேசுதாஸ், இசை சந்திரபோஸ். இணைந்திருக்கின்றோம் நேர்களை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் ஆனந்தமான பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில்.

0: கேட்ட பாடல் புதிய தோரணங்கள் திரைப்படத்திற்காக பாடியது மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி, இசை சங்கர் கணேஷ். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. இணைந்திருக்கின்றோம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் ஆனந்தமான பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில்.
1: ஆகாஷ்வாணி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என். முருகேசன்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வாய்மலை பகுதியில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கல்வாய்மலை ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் கல்வராயன் மலையில் வட்டத்திற்கு உட்பட்ட சேராப்பட்டு கிராமத்தில் பழங்குடியினர் நலத்துறையின் 5 திட்டம், திருவனந்தபுரம் மத்திய மரவள்ளி கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனம் ₹1.67 crore மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் மரவள்ளி கிழங்கு உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் மதிப்பு கூடுதல் அலகு அமைக்கும் பணி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து சேராப்பட்டு பகுதியில் ₹3.9 crore மதிப்பீட்டில் நாற்றங்கால் மையம் அமைப்பதற்கும் திட்டப்பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்தினை நேரில் பார்வையிட்டு மதிப்பீடு உள்ளிட்ட தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். இன்னாடு கிராமத்தில் செயல்பட்டு வரும் நியாயவிலைக்கடையினை நேரில் பார்வையிட்டு இருப்பு, பொருள்களின் விவரம், நியாயவிலைக்கடை, பொருள்களின் தரம், பணி நேரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். பின்னர் வெள்ளிமலை கிராமத்தில் காளான் வளர்ப்பு பணியினை நேரில் பார்வையிட்டு காளான் வளர்க்கும் பணிகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளில் பல்வேறு திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்களில் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விபிஜி ராம்ஜி திட்டம், முதலமைச்சரின் வீடுகள், மறு கட்டுமான திட்டம், முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டுத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து தனித்தனியாக விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 125 வேலை வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் என்றும், அனைத்து தொகுப்புகளிலும் ஊராட்சிகளிலும் குளம் வெட்டுதல் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம மின் யோஜனா திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள பணிகள் உடனடியாக முடிக்கப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் கள்ளக்குறிச்சி வட்டம் வரஞ்சரம் கிராமத்தைச் சேர்ந்த 113 பயனாளிகளுக்கு ₹1.1577 crore மதிப்பீட்டில் விலையில்லா வீட்டுமனை பட்டாக்களுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இப்பகுதி மக்களின் பல்லாண்டு கால கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வானாபுரம் வட்டம் மூங்கில் துறைப்பட்டைச் சேர்ந்த 1 பயனாளிகளுக்கு ஜாதி சான்றிதழ், மாவட்ட தொழில் மையம் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தின் கீழ் 1 பயனாளிக்கு ₹12.02 crore மதிப்பீட்டில் தொழில் கடன் ஒப்பளிப்பு ஆணையம் என மொத்தம் 115 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. பேரூராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேரூராட்சிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள், குடிநீர் விநியோகம், திடக்கழிவு மேலாண்மை, பொது சுகாதாரம் மற்றும் இதர பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் வழங்குவதை உறுதி செய்யவும், மின் விளக்குகள் முழுமையாக செயல்படவும், மரம் நடுதல் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளவும், பேராட்சி பகுதிகளில் குப்பைகள் தேங்காமல் உடனுக்குடன் அப்புறப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட

0: துறை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே வீரசுரபுரம் கிராமத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் 12 ஏக்கர் பரப்பளவில் மாவட்ட விளையாட்டு அரங்கம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்டம் விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணிகளில் இதுவரை 10% பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த விளையாட்டு அரங்கத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதுடன் நீச்சல் குளத்திற்கான அடித்தள பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த வளாகத்தில் 50 மீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நீச்சல் குளமானது சென்னையில் அமைக்கப்பட்ட நீச்சல் குளத்திற்கு அடுத்தபடியாக மாநிலத்தின் மிகப்பெரிய நீச்சல் குளமாக அமையும். மேலும் மாவட்ட விளையாட்டு அரங்க பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தெரிவித்தார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்டோம். எழுதியவர் என். முருகேசன். நேரம் 7:15. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழ் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் கடந்த 2019 தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021 மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தின் கீழ் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சைக்கிள் பயணத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கும் இது உதவிடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாரதிய மஸ்தூர் சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அலுவலர்களின் பிரச்சினையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் இதுபோன்ற சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தின் நிம்மாடா கிராமத்தில் இப்பணிக்கான தமது படிவத்தினை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். எவ்வித குளறுபடியும் இன்றி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடைமுறைகள் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்வதில் வாக்காளர் பட்டியல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தனியார் நிறுவனத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி

0: உற்பத்தி பிரிவிற்கான கட்டுமானப் பணிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவுடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்தார். இந்த உற்பத்தி பிரிவு ஷிவ்புரி மாவட்டத்தில் 2,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ஜெனீவா புறப்பட்டுச் சென்றார். ஐநா சார்பில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக ஐநா சார்பில் நடைபெறும் முதல் உச்சி மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மூத்த அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த ஆய்வுப் பணி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தொடர்பாகவும் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்தீஸ்கட்டில் பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் டீஜான் பாய் இன்று அதிகாலை ராய்ப்பூரில் காலமானார். அவருக்கு வயது 70. உடல்நலக்குறைவு காரணமாக ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் டீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான கனியாரி கிராமத்தில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றது. அசாம் சட்டப்பேரவையில் அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறியுள்ளார். இன்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது ஆங்கிலம் மற்றும் போடோ மொழிகள் அலுவல் மொழிகளாக பயன்பாட்டில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாளை தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்படும் என்று திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறினார். தில்லியில் உள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பள்ளி வளாகங்களை தூய்மையாக பராமரிப்பதோடு நவீன வசதிகள் இடம்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மக்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அமர்நாத் யாத்ரீகர்களின் நலனுக்காக ஜம்மு ஸ்ரீநகர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த ரயில்வேயின் ஸ்ரீநகர் கோட்ட மேலாளர் திரு கபில் சர்மா, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று லக்னோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களிடையே ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கேட்டுக் கொண்டார். பீகாரின் பங்கிப்பூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் வரும் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 543 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 168 ரன் குவித்தார். கெஷேரா நுவந்தா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் 2வது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை ஏ அணி 209 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஆஷன் பந்தாரா 87 ரன் எடுத்தார். குர்னூர் பிரார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்.

இதனைத் தொடர்ந்து 33 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ஏ அணி விக்கெட் இழப்பின்றி 36 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புலில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சவுஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா சோஃபான்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்

0: டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சவுஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா சோஃபான்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தேஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். எதிர்பார்க்கப்படும் வானிலை கோயம்புத்தூரில் வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 4 நாட்களுக்கு மீட்கும் மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 32°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 23°C ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-90% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10-12 km வரையிலும் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். சமீபத்தில் விதைக்கப்பட்ட அல்லது நடவு செய்யப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி செய்யணும். வடிகால் வசதி செய்த பிறகு 2-3 cm அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்க அனுமதிக்கவும். ஈரப்பதமான சூழ்நிலைகளில் குலைநோய் ஏற்படுகிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அறிகுறிகள் தென்பட்டால் கார்பன்டாசீம் மருந்த 1 L/1 g/l அளவில் இடனும். நோய் தொற்று காணப்பட்ட தலைச்சத்து உரங்களை மேலுரமாக இடுவதை தாமதப்படுத்தவும். கடந்த வாரம் மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன்பாக இமிட்டாக்ளோபிரிட் 70 மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அப்படிங்கிற அளவில் பயன்படுத்தி விதை நீர்த்தி செய்து பின் விதைக்கவும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45-60 நாட்கள் வயதுள்ள நிலக்கடலைக்கு ஹெக்டேருக்கு 400 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைத்து நீர்ப்பாசனம் செய்யணும். மழையுடன் காற்றின் வேகம் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டுக் கொடுக்கணும். நிலவும் சாதகமான காற்றின் வேகம், ஈரப்பதம் மற்றும் மேகமூட்டம் காரணமாக மஞ்சள் பயிரில இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்பிருக்கு. நோயின் அறிகுறி தென்பட்டால் மேங்கோசெப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25% 15 நாட்களுக்கு 1 முறை தெளிக்கணும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால 5 மாதங்களுக்கு மேலான கருமின தோகையை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். தென்மேற்கு பருவமழை துவங்கி இருப்பதனால மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளணும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்கவும். ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஸ் உரத்தின 50 கிலோ எருவோடு கலந்து அளிக்க வேண்டும். அதிகப்படியான மழை நீரை சேமிக்க மரத்தை சுற்றிலும் உட்சரிவாக உட்பாத்தி எடுக்க வேண்டும். கொட்டகைகளுக்கு அருகில் நீர் தேங்குவதை தவிர்த்து சுத்தமாக வச்சிருக்கணும். பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவ வேண்டும். அட்டவணைப்படி விலங்குகளுக்கு தடுப்பூசி மற்றும் குடற்புழுக்கள் நீக்கம் செய்யணும். ஈரப்பதமான காலநிலையில நோய் பாதிப்பை குறைக்க சுத்தமான குடிநீர் மற்றும் தரமான தீவனத்தை உறுதி செய்ய வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் முதன்மை அலுவலர்

அறிவிக்கின்றார். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி இன்று 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம். அதனைத் தொடர்ந்து 7:32 ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையே ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும். இறுதிப் போட்டியின் நீர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014ஆம் ஆண்டு 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021ஆம் ஆண்டு மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன்பாளையத்தில் நியாய விலைக் கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்து திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தாவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கலேயில் இன்று நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றி

0: பற்றியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புலில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சௌஹான் மென் ஸ்லோவேனியாவின் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: कट किया उसको, पॉइंट पे फील्डर मौजूद है, बैकवर्ड फील्ड किया गया, 1 रन और. तो दिलचस्प है, आमतौर पर जो सीम का इस्तेमाल करता है.

நேர்களே, 103 பண்பலை வரிசையில் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையே ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம இப்ப நியூஸ் ஆன ஆப்ல சாங்ஸ் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.6 டிகிரி செல்சியஸ்,